நிறைந்த இறைமையை, நாளும் நம்மை காக்கும் பரம்பொருளை இசைப்பாக்களால் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 அருள்மாலை.

கோடை பண்பலை 100.5 இன்று மலர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல் நிகழ்ச்சியில் கேட்கலாம் பொதுமறை பொலிவு. 6:25 ஆலய உலா. 6:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் கோயில் விழா தகவல்கள். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் கேட்கலாம். தொடர்ந்து காலை 7 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில் 7:20 பாட்டும் பதமும், 7:35 பூமெக்ஸ் பெனின்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:40 பிருத்வி உமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று, காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம், 8:30 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் திருச்சி மாவட்ட நேயர்களுக்காக வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் 8:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். காலை 9:00 உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வானவில், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில், காலை 10:00 பண்பலை வானவில் இந்தியாவில் நேற்றைய நிமிடங்கள். நிகழ்ச்சியில் 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய, முற்பகல் 11:00 கல்லூரி கலாட்டா, நண்பகல் 12:00 மகளிர் நேரம் ஆட்ட நாயகியாய், நிகழ்ச்சியில் 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டுவின் இனிய வாழ்க்கை, 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவழி, பகல் 1:00 கடிதவெளி விருப்பகானங்களாய் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, பிற்பகல் 2:00 டோல் தமாக்கா தூள், பிற்பகல் 3:00 உயிரெழுத்து நிகழ்ச்சி தென்காசி மாவட்டம் கரிவலம் வந்த நல்லூர் கனகசபை அவர்களின் தெரிவில், நிகழ்ச்சியில் 3:40

பாட்டும் பதமும் மாலை 4 மணிக்கு தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வனத்துறையில் பாட்டுக்குள் பதில். 4:30 போமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வண்ணத்துறையில் பாட்டுக்குள் பதில். மாலை 5 மணிக்கு இடைக்கால இன்னிசையாய் சித்திரச்சவானம், 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச்சவானம் நிகழ்ச்சியில், 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம், மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள், 6:10 போமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒலியேற்றும் சிந்தனை, 6:40 பொன்னியின் செல்வங்கள், 7:00 கட்சை வழியாக நேயர் விருப்ப பாடலோடு நேயரின் குரலும் இணைத்து ஆசையில் ஒரு குக்கு, 7:30 சொந்த பந்தம், 7:50 சேவை செய்திகள், 8:00 தமிழ் செய்தி அறிக்கை தொடர்ந்து பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இளமை பேசுகிறது. இன்று இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் சொல்லுக்குள் சொல் கக்கோ விளையாட்டுகள் காத்திருக்கின்றன. 9:00 கொடை தென்றல், 10:00 புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களோடு நினைவே சுகம், இடைவிடா இசைமெட்டுகளோடு 11:00 இணைந்தே இருங்கள். கொடை பண்பலை 100.5 நள்ளிரவு 12 மணி வரை மகிழ்ந்தே இருங்கள். நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசித்து

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை அவரது முன்னிலையில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொதுத்துறை நிதி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டத்தை புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணை குழு அமைத்து தவறு இழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அம்மாநில அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். 4 நாள் இடைவெளிக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை இன்று மீண்டும் கூடுகிறது. இன்று வருவாய்த்துறை மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறுகிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் தயாரிக்கப்படும் அக்காரவடிசல் பிரசாதத்தை சர்வதேச அளவில் கொண்டு செல்ல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் திருப்பத்தூரில் இணையவழி குற்றங்கள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலில் ஆழி திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். திருவாரூர் நகருக்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் பகுதியில் 7 வீடுகளில் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து தீயணைப்பு படையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். சென்னை பெருங்குடி மண்டலம் பாலாஜி நகரில் நவீன ஸ்கேட்டிங் மைதானம் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 51 அதிகரித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: விடியல் வந்துவிட்டது. வாழ்க்கையும் நம்மை புதிய நாளுக்காய் அழைக்கிறது. நல்ல எண்ணத்தோடு தொடங்குவோம், நல்ல நாளாக மாறிவிடும் என்ற நம்பிக்கையில் இன்பமாய் ஆரம்பிக்கலாமா? கோடை பன்மலை 100.5 வசந்த விடியல். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வான்மறை போற்றும் வள்ளுவரின் வாக்கு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் அலர் அறிவுறுத்தல் குரல் எண் 1142.

0: மலர் போன்ற கண்களை உடைய எனது காதலியின் அருமை இவ்வூரார்க்கு தெரியவில்லை. அதனால்தான் அவளுக்கும் எனக்கும் தொடர்பு உண்டென்று அலர் தூற்றுகிறார்கள். குறள் எண் 1142 அதிகாரம் அலர் அறிவுறுத்தல்.
1: மலரன்ன கண்ணால் அருமை அறியாது அலர் எமக்கு ஈந்ததிவூர்.
0: மலர் போன்ற கண்களை உடைய எனது காதலியின் அருமை இவ்வூரார்க்கு தெரியவில்லை. அதனால்தான் அவளுக்கும் எனக்கும் தொடர்பு உண்டென்று அலர் தூற்றுகிறார்கள். குறள் எண் 1142 அதிகாரம் அலர் அறிவுறுத்தல்.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: 6:10 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 இன் வசந்த விடியல்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345. நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: இனிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்,
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
0: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
7: இறையர்களோடு இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல்.

திருச்சி மாவட்டம் லால்குடிக்கு அருகே உள்ளது அன்பில் மாரியம்மன் கோவில். 700 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது இக்கோவில். சமயபுரம், நார்த்தாமலை, வீரசிங்கப்பேட்டை, கண்ணனூர், புன்னைநல்லூர், திருவேற்காடு, அன்பில் மாரியம்மன் ஆகிய சிறப்பு மிக்க 7 மாரியம்மன் தலங்களில் அன்பில் மாரியம்மன் மற்ற அனைத்து மாரியம்மன்களுக்கும் மூத்த சகோதரியாக அறியப்படுகிறார். மற்ற கோவில்களில் இல்லாத சிறப்பாய் இந்த ஆலயத்தில் அம்மனுக்கு 7 குழந்தைகள் இருக்கிறார்கள். ஆனால் மற்ற ஆலயங்களில் உள்ள மாரியம்மன்களுக்கு குழந்தைகள் கிடையாது. வயல்வெளியை சுற்றி கொள்ளிடம் ஆற்றங்கரையில் இந்த ஆலயம் எழில்மிகு தோற்றத்தில் அமைந்துள்ளது. மேலும் இத்திருக்கோவிலின் உள்ள அம்மன் கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளம் வரும் பொழுது இங்குள்ள வேப்ப மரத்தடியில் அம்மன் தங்கியதாக கூறப்படுகிறது. ஆலயத்தின் நுழைவு வாயிலை கடந்ததும் கொடிமரமும் பலிபீடமும் உள்ளன. சுயம்புவாக அவதரித்த அம்மன் சுதை வடிவிலும் உற்சவர் உலோகத்தாலும் காட்சி தருகின்றனர். அதனால் மூலவரான அம்மனுக்கு அபிஷேகம் கிடையாது. உற்சவருக்கு மட்டுமே எல்லா அபிஷேகமும் நடைபெறும்.

0: திசையில் உள்ள சன்னதியில் விநாயகர் பெருமானும், கோவிலின் வடமேற்கு திசையில் உள்ள தனிச்சன்னதியில் ரேணுகாதேவியும் காட்சியளிக்கின்றனர். பரிவார தெய்வங்களாக செல்லாண்டியம்மன், காமாட்சியம்மன், பரமனார், சங்கிலி கருப்பன், மதுரை வீரன், பேச்சியம்மன், சாம்பன் ஆகியோர் தரிசனம் தருகின்றனர். தலவிருட்சமாக வேப்பமரமும் தீர்த்தமாக கொள்ளிட ஆறும் அமைந்துள்ளது. நண்பகல் 12 மணி அளவில் கண் குறைபாடு உள்ளவர்களுக்கு பூசாரியால் பச்சிலை மூலிகையால் ஆன சாறு வழங்கப்படுகிறது. இதனால் ஏராளமான பக்தர்கள் கண் நோயிலிருந்து குணமடைவதாக நம்பப்படுகிறது. வைகாசி 5 நாள் பஞ்சபிரகார உற்சவமும் ஆனி மாதத்தில் மகாச்சண்டி ஹோமமும் நடைபெறும். இன்னும் சிறப்பாக பங்குனி மாதத்தின் முதல் ஞாயிறு தொடங்கி பூச்சொரிதல் விழா விமர்சையாக நடைபெறும். அதோடு தேரோட்டமும் உடன் பக்தர்கள் காளி வேடமிட்டு நடனமாடி வருவதும் மேலும் சிறப்புக்குரியது. இன்று திருச்சி மாவட்டம் லால்குடி அன்பில் மாரியம்மன் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: கோடை பண்பலை 100.5. இதுவரை நாம் கேட்டோம் ஆலய உலா.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
2: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி பிளேஸ்மெண்ட் அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
0: வழங்கும் வசந்த விடியல்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
6: இன்னிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
7: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
7: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
9: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
10: ஆம் நேயர்களே, இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் எந்த மாவட்ட நேயர்களுக்காக வரப்போகுது? திருச்சி மாவட்ட நேயர்களின் விருப்பகானங்களை கேட்டு ரசிக்கலாம் இன்று காலை 8 மணிக்கு.
9: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி பிளேஸ்மெண்ட்

0: அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
1: இன்னிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ்.
4: வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ்
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம்.

0: இன்று பிறந்தநாள் மனநாள் காணும் அனைவரையும் வாழ்த்துகிறது நமது கோடை பண்பலை 100.5.
1: மான் போல் தாவி கிழிப்பீச்சு கொண்டு குறும்புகளால் ஈர்த்து மீன் போல நழுவும் செல்ல குழந்தைகளின் மழலை மொழிகேட்டு ரசிக்க கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
2: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க்.

0: எனக்கும் இந்த நீர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான தம்பி வந்திருக்காரு. அவரை சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: விதான்.
0: விகான், நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: பழத்தாப்பாளையம்.
0: எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: எஸ்ஆர்டே.
0: உங்க ஸ்கூலுக்கு நீங்க எப்படி வருவீங்க? நடந்து வருவீங்களா?
1: பஸ்ல.
0: பஸ்ல வருவீங்களா? யார் யார் வருவா பஸ்ல உங்க கூட? உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் வருவாங்களா? ஆ சரி சரி. நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: யூகேஜி.
0: சரி, எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: ஆர்ட் டு டி.

0: தோட்டத்தாட ஒன்னும் செய்யலையா? தோட்டத்தாட அடித்த வடை ஓடி போனா?
1: சரி சரி, ரொம்ப அழகா இருந்துச்சு. அது ஆட்டு குட்டியா தாத்து குட்டியா? ஆட்டு துத்தியா? சரி சரி சரி, ரொம்ப அழகா இருக்கு உங்க மழலி மொழி. இதுக்கு கையில் அழக்க மருத்தாணி வச்சுக்கீங்க, யார் வச்சு விட்டது? வா, அழகா இருக்கே. யா, எப்ப வச்சீங்க?
0: நேத்து.
1: ஓ, நேத்து வச்சீங்களா? ஆஹா, ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு கொஞ்சம் கொண்டு வந்து தரீங்களா மருதாணி?
0: ஓகே.
1: சரி, கொண்டு வந்தாங்க, நானும் வச்சுக்கிறேன். உங்க கை ரொம்ப அழகா இருக்கு, இந்த கையை நான் எடுத்துக்கவா? சோரி சோள குட்டி, உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
0: அம்மா, அப்பா, தாத்தா.
1: அத்தா பேர் என்ன? அத்தா பேர் தெரியலையா? அப்பா பேர் என்ன?
0: பிரபு.
1: பிரபு அப்பா என்ன செய்யறாங்க, என்ன வேலை பாக்குறாங்க? யாருக்கு?
0: எனக்கு.
1: ஓ, உங்களுக்கு சமையல் செஞ்சு தருவாங்களா? என்னென்னலாம் சமைச்சு தருவாங்க?
0: பீட்ரூட்.
1: பீட்ரூட்டு, அப்புறம்
0: கேரட் சாப்பாடு.
1: கேரட் சாப்பாடு, அப்புறம் சரி, உங்களுக்கு என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்?
0: கேரட் பீன்ஸ்.
1: ஓ, கேரட்டும் பீன்ஸுமா? ஆஹா, சரி சரி, எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் படித்து பெரிய ஆளானதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேலைக்கு போவீங்க?
0: காலேஜ்.
1: காலேஜ் போவீங்களா? சாரி சொல்லக்குட்டி, நீங்கள் படித்து மேலும் மேலும் சிறக்க கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
0: நன்றி.
2: செடியில் பூக்கும் மலரை விட நொடியில் பூக்கும் மழலையின் புன்னகையோடு மகிழ்வித்தது கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
2: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ்.

0: இன்ஜினியரிங் கரூர் கவுன்சிலிங் கோட் 2608.
1: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
2: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or
6: இனிசிச்சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
7: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
8: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
8: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
10: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
11: 6:47 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: இனிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: 8:30 கேட்கலாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
2: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: இன்றைய பொழுது அனைத்து வெற்றியையும் உங்களுக்கு அளிக்க வாழ்த்துகிறது இன்றைய கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி நேயர்களே.

0: கோடை பண்பலின் 1.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்,
2: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
0: வழங்கிய வசந்த விடியல்.
4: இனி கேட்கலாம் இனிய பாடல்களுடன் சுகமான காலை.
5: நேயர்கள், இசையோடு இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5.
1: ஒருவன் இருக்காரு அப்படின்றத நம்புறமோ இல்லையோ, அதிசயம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்றத நாம நம்பிதாங்க ஆகணும். இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கிள். இந்த வசனத்தை திரைப்படத்துல வர டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டாலும் இது நிஜமாகிற மாதிரி நம்ம லைஃப்லயும் மிராக்கிள் நடந்திருக்கு, நடந்துட்டே இருக்கு, இனியும் நடக்கும். எப்படிங்க, என்ன அதிசயம் அது அப்படின்னு தானே கேக்குறீங்க? கிட்ட வாங்க சொல்றேன்.
2: காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே.
1: ஏப்பாயே, இப்போதைக்கு நீ ஊரு போய் சேர முடியாது. போய் பஸ் ஸ்டாண்டு பக்கம் பாரு, திருவிழா கூட்டம் மாதிரி மொக்கிறாங்க. அம்புட்ட பஸ்ஸையும் சுமார் தாறு மாறா கூட்டம் நிக்குது. நீ என்ன பண்ற, அந்த டீ கடையில டீய வாங்கி குடிச்சிட்டு ரெண்டு நாளைக்கு தங்கி பற்றைய போட்டு மெதுவா ஊருக்கு போ அப்படின்னு நம்மளை பார்த்து ஒருத்தவங்க சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி ஊரு போய் சேர போறோம்னு பயந்து நிக்கல. யாருன்னே தெரியாத ஒருத்தர், எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க எந்த வழியா போகணும், நான் இந்த ஊருக்கு தான் போறேன், உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைனா என் கார்ல ஏறிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுதாங்க மிராக்கிள். இப்படி நான் சொன்னதும் எத்தனை பேர் சிரிச்சீங்க. அட ஆமால, இதே மாதிரி ஏ லைஃப்லயும் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குல அப்படின்னு நினைக்கிறீங்களா? சோ லைஃப்ல யாருக்கு எப்ப என்ன வேணா நடக்கலாங்க, ஆனா அதிசயம் நம்ம எல்லாருக்கும் நிச்சயம் நடந்தே தீரும்னு சொல்லிட்டு செம்மையான பாடல்களோட சுகமான காலை நிகழ்ச்சியில் இணைகிறேன் நான் சுகன்யா மார்த்தாண்ட பூபதி. சந்தோஷமான காலை வணக்கம் நேர்களே.

சொல்ல வேணாம். முதல் பாட்டு மாதிரியே தானே அடுத்த பாட்டு கொடுக்க போறீங்க, அது எங்களுக்கே தெரியும். சீக்கிரம் பாட்டு கொடுங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. வாங்க, இதே பிளேவர்ல அடுத்த பாட்டு வருது, கேட்டு வந்துடலாமா?

சென்னை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள். விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 18ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை தேங்காயிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளோர் இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசிய 94 88 57 57 16. என் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.
2: சரி வாங்க, மீண்டும் ஒரு பாட்டை கேட்டுட்டு சுகமான காலை நிகழ்ச்சியில இணைந்தே இருப்போம்.

ரத்தினமா, தூரல் கொட்டுதமா, அடடடடா, என்ன ஒரு அழகான கவிப்பறிகள் இல்லையா? இதெல்லாம் கற்பனையில கவிஞர் எழுதியிருந்தாலும் இதெல்லாம் நிஜத்திலேயே நடக்குதுங்க. எங்க அப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம தென்காசியில தாங்க. சும்மா போய் நின்னு பாருங்க, அப்படியே முத்து நவரத்தினமா தூரல் கொட்டிக்கிட்டே இருக்கும் என் நேரம் பார்த்தாலும். அப்படிப்பட்ட தென்காசியில இருந்து நம்ம அன்பு நேயர் யாரு அப்படின்னு கேக்குறீங்களா? சுப்பலாபுரம் கணேசன். எதுக்குங்க வரப்போறாரா அப்படின்னு கேக்குறீங்களா? இல்லைங்க, கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. நம்மளுடைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு 3 மணிக்கு வரப்போது என்ன மாதிரியான பாடல்கள் தெரியல எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்கணும்னா தவறாம உயிரெழுத்து நிகழ்ச்சி கேளுங்க. சரி வாங்க, மீண்டும் ஒரு பாட்டை கேட்டுட்டு சுகமான காலை நிகழ்ச்சியில வந்துடலாம்.

0: குருதே வாழ்வில் குணவீனம் முன்குணவீனம் முன்குணவீனம்
1: குணவீனம்
2: குற்றம்
1: அல்லது
2: லட்சணமின்மை
1: குணவீனம்
2: குற்றம்.

0: ஒரு குக்கு,
1: ஆசையில் ஒரு குக்கு.
0: நமது கோடை பண்பலை 100.5
1: திங்கள் முதல் வெள்ளி வரை
0: இரவு 7 மணி தொடக்கம் 8 மணி வரை
1: நீர்களின் ஆசை பாடல்கள்.

0: 0544-86-28-24-24
1: என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு
0: நீங்கள் ஆசையாய் விரும்பி கேட்கும் பாடலை
1: உங்களின் பெயர் மற்றும் ஊரோடு
0: குரல் பதிவு அதாவது வாய்ஸ் மெசேஜ் செய்து அனுப்பி வையுங்கள்.
1: தங்களுக்கான பாடலை ஆனந்தமாக கேட்டு மகிழுங்கள்.

0: சென்னை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: புமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் புமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. புமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். அமைச்சரே, நாளை நம்முடைய அரண்மனையில் ஒரு பெயர் சூட்டு விழா இருக்கிறது. அந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் நம்முடைய பணியாளர்களை உடனடியாக செய்ய சொல்லி ஒரு உத்தரவு போடுங்கள்.
0: பெயர் சூட்டு விழாவா? ஏன்மனா, அரண்மனையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் முதல் தாத்தா பாட்டி வரை எல்லோருக்கும் பெயர் இருக்கிறது. பிறகு யாருக்கு அண்ணா பெயர் சூட்டு விழா?
1: அமைச்சரே, அரண்மனைக்கு புதிதாக ஒரு பூனைக்குட்டி வந்திருக்கிறது. அந்த பூனைக்குட்டிக்கு தான் நாளை பெயர் சூட்டு விழா.
0: பூனைக்குட்டிக்கெல்லாம் பெயர் சூட்டு விழாவா? இவர் இப்படி தலைகால் புரியாமல் ஆடினால் இந்த பூமி எப்படித்தான் தாங்குமோ.
1: என்ன அமைச்சரே?
0: இல்லை, பூனைக்குட்டிக்கு என்ன பெயர் வைக்க போகிறீர்கள் என்று கேட்க வந்தேன்.
1: வித்தியாசமான பெயராக இருக்க வேண்டும் என்று அந்த பூனைக்குட்டிக்கு ஹலோ என்று பெயர் வைக்க போகிறேன் அமைச்சரே.
0: ஹலோவா? ஏன் மண்ணா, யார் போன் பேசினாலும் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை ஹலோ தான். இந்த பூனைக்குட்டிக்கும் நீங்கள் ஹலோ என்று பெயர் வைத்தால், யாராவது போன் எடுத்து பேசிக் கொண்டிருக்கும் போது ஹலோ என்று அழைக்கும் போது இந்த பூனைக்குட்டி தன்னைத்தான் அழைக்கிறார்கள் என்று அவர்கள் பின்னாலேயே சென்று விடுமே.
1: ஓ, இதில் இப்படி வேறு ஒரு

0: ஹலோவா, ஏன்மண்ணா? யார் போன் பேசினாலும் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை ஹலோ தான். இந்த பூனைக்குட்டிக்கும் நீங்கள் ஹலோ என்று பெயர் வைத்தால், யாராவது போன் எடுத்து பேசிக் கொண்டிருக்கும் போது ஹலோ என்று அழைக்கும் போது இந்த பூனைக்குட்டி தன்னைத்தான் அழைக்கிறார்கள் என்று அவர்கள் பின்னாலேயே சென்று விடுமே.
1: ஓ, இதில் இப்படி வேறு ஒரு சிக்கல் இருக்கிறதா? இதை நான் யோசிக்கவே இல்லையே. சரி அமைச்சரே, போனை எடுத்தவுடன் நாம் அனைவரும் பேசுகிற முதல் வார்த்தை ஹலோ என்று சொன்னீர்கள் அல்லவா? ஏன் அப்படி சொல்லுகிறோம்? ஒவ்வொரு முறையும் ஹலோ என்கிற வார்த்தையே முதல் வார்த்தையாக பயன்படுத்த
0: முன்னாலேயே
1: சில சாதனங்களை கண்டுபிடித்திருந்தாலும் கிரகாம்பெல்லின் ஆகப்பெரிய சாதனையாக உலகம் பார்ப்பது தொலைபேசியை கண்டுபிடித்ததுதான்.
0: இதுதான் எல்லோருக்கும் தெரியுமே.
1: இது எல்லோருக்கும் தெரியும் அமைச்சரே. ஆனால் கிரகாம்பெல் தொலைபேசியை கண்டுபிடிப்பதற்கு பெரும் உந்து சக்தியாக இருந்தவர் அவருடைய காதலி மார்க்ரெட் ஹலோ என்பது பலருக்கும் தெரியாது.
0: ஓ, அப்படியானால் ஹலோ என்பது ஒரு பெண்ணின் பெயராமண்ணா?
1: ஆமாம் அமைச்சரே, மார்க்ரெட் ஹலோ என்கிற அந்த பெண் கொடுத்த ஊக்கமும் உற்சாகமும் தான் கிரகாம்பெல்லை தொலைபேசியை கண்டுபிடிக்க தூண்டியது. தன்னுடைய தொடர்ச்சியான அயராத உழைப்பினால் 1874 அலெக்சாண்டர் கிரகாம்பெல் டெலிபோனை கண்டுபிடித்தார்.
0: ஓ, அப்படியா மன்னா?
1: இன்னும் கேளுங்கள் அமைச்சரே. தன்னுடைய கண்டுபிடிப்பை வர்த்தகப்படுத்தும் முயற்சியில் தீவிரம் காட்டிய கிரகாம்பெல் தான் கண்டுபிடித்த அந்த தொலைபேசியை பல்வேறு தரப்பினர் முன்பும் செயல் விளக்கம் செய்து காட்டினார். ஆனால் யாருமே கண்டுகொள்வதாக தெரியவில்லை. இறுதியில் அன்றைய இங்கிலாந்து பேரரசியாக இருந்த விக்டோரியா மகாராணியிடம் டெலிபோனை உபயோகிக்கும் முறை பற்றி செய்து காட்டினார். அந்த செயல் விளக்கத்தின் போது அலெக்சாண்டர் கிரகாம்பெல் தொலைபேசியில் உச்சரித்த முதல் வார்த்தை தான் ஹலோ. அதனால்தான் தொலைபேசியையோ அலைபேசியையோ எப்போது எடுத்தாலும் நாம் உச்சரிக்கும் முதல் வார்த்தை ஹலோ.
0: ஹலோ, ஹலோ,
1: ஹலோ. இது ஒரு மொழியின் சொல்லல்ல அமைச்சரே. இது மற்றவரின் கவனத்தை தன் மீது ஈர்க்க செய்யும் ஒரு வசீகர ஓசை. ஹலோ இந்த உலகத்தை அடுத்த நிலைக்கு முன்னேற்றிய ஒரு ஆனந்தத்தின் ஆரம்பம்.
0: உண்மைதான் மன்னா, நாம் அன்றாடம் பல முறை பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. ஆனால் இதுநாள் வரை ஏன் ஹலோவை ஹலோ என்று சொல்கிறோம் என்று நாம் யோசித்ததே இல்லை. சிறப்பு சிறப்பு மன்னா, மிக அருமையாக சொன்னீர்கள்.
1: நன்றி அமைச்சரே. அமைச்சரே, நாளை பூனைக்குட்டிக்கு பெயர் சூட்டு விழா என்கிற செய்தியை அமைச்சர்கள், அதிகாரிகள், அரண்மனையில் இருக்கிற காவலர்கள், பணியாளர்கள் என அனைவருக்கும் தெரிவிக்க சொல்லுங்கள்.
0: ஓ, மொய் வேட்டை நடத்த தயாராகிவிட்டாரா? சரி மன்னா, எனக்கு ஒரு சந்தேகம்.
1: சொல்லுங்கள் அமைச்சரே.
0: பூனைக்கு பெயர் சூட்டு விழா என்று இத்தனை பேருக்கு தெரிவிக்க சொன்னீர்களே, நாளை தனக்குத்தான் பெயர் சூட்டு விழா என்று முதலில் அந்த பூனைக்கு தெரியுமா? சரி மன்னா, எங்கள் வீட்டில் நேற்று ஒரு சம்பவம்.
1: என்ன அமைச்சரே?
0: நேற்று அலைபேசியில் என் அம்மா என்னை அழைத்தார். நானும் பேசிக் கொண்டிருந்தேன். பேசி முடித்தவுடன் என் மனைவி, யாருங்க போன்ல என்றார். எங்க அம்மா தான் பா என்றேன். என்ன வழக்கம் போல என்ன பத்தி குறை சொன்னாங்களா? இன்னைக்கு என்ன ஆரம்பிச்சாங்க என்றார். நான், இன்னைக்கும் ஹலோன்னு தான்ப்பா ஆரம்பிச்சாங்க என்றேன்.
2: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
2: இன்னிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
6: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.

மத்திய அரசின் மிக முக்கியமான மற்றும் நாட்டின் வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணி இம்மாதம் August 30 வரை நடைபெற உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியின் போது வீடுகளுக்கு தகவல் சேகரிக்க வரும் கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு உரிய விவரங்களை அளித்து ஒத்துழைப்பினை அளிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்.

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமென்ஸ் இனவர்
1: பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி
0: இன்று

0: ஆகஸ்ட் 17.
1: கோடு என்றதும் பல விடயங்கள் நினைவுக்கு வரலாம்.
0: ஆனால் இது சாதாரண வார்த்தை அல்ல.
1: ஏன் அப்படி சொல்கிறீர்கள்?
0: காரணம் என்ன என நீங்கள் கேட்கலாம்.
1: வீட்டு முற்றத்தில் வரையப்படும் கோலக் கோட்டில் துவங்கி
0: நாடுகளின் எல்லைகளை நிர்ணயம் செய்வது வரை
1: முக்கிய பங்காற்றுவது கோடுகள்.
0: இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானை பிரிக்கும் எல்லைக்கோடான
1: ராட்க்ளிஃப் கோடு வரையப்பட்ட நாள் இன்று.
0: ஆண்டு
1: 1947. நாகவல்லி எனப்படும் இந்திய மூலிகையின் பயனை முதன் முதலில் அறிவித்தவர்.
0: இந்திய அரசின் விசாரணை குழுவின் தலைவராக,
1: இந்திய அரசியல் சாசனத்தில்
0: மருந்து சட்டம்,
1: மருந்தியல் சட்டம் ஆகியன இடம்பெற வலியுறுத்தியவர்.
0: இவரின் குழுவின் அறிக்கையினால்தான் மருந்தியல் என்ற சொல் முதல் முதலாக
1: இந்திய சாசனத்தில் அறிமுகமானது.
0: ஆண்டு
1: 1931.
0: ஜெனீவாவில் நடைபெற்ற உலக சுகாதார நிறுவனம் நடத்திய
1: போதை மருந்து ஒழிப்பு நிபுணர் குழுவில் பங்கு வகித்தவர்.
0: வாரணாசியில் இருந்து வெளியான இந்திய மருந்து ஆராய்ச்சி சஞ்சய் எனும் இதழாசிரியர் குழுவின் தலைவராகவும் இருந்த
1: இந்திய மருந்தியலின் தந்தை என அறியப்படும் சர் ராம்நாத் சோப்ரா பிறந்த நாள் இன்று.
0: ஆண்டு 1882.
1: வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகராட்சி பள்ளியில் பயின்றவர்.
0: வேலூர் ஊரிசு கல்லூரியிலும் பின்னர் சென்னை சட்டக் கல்லூரியிலும் கல்வி பயின்றவர்.
1: சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பதிவு செய்து தம் தொழிலை தொடங்கினார்.
0: மாவட்ட முனிசிப் உதவி நீதிபதி என படிப்படியாக உயர்ந்து
1: சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக
0: 1974 ஆகஸ்ட் மாதம் பணி அமர்த்தப்பட்டார்.
1: இந்திய உச்ச நீதிமன்ற நீதிபதியாக
0: 1980
1: பிப்ரவரி 10 பணியமர்த்தப்பட்ட நீதிபதி ஆ. வரதராசன் பிறந்த நாள் இன்று.
0: ஆண்டு 1920.
1: முரசொலி வார இதழின் ஆசிரியராக இருந்தவர்.
0: நடுவன் அமைச்சராக 3 முறை,
1: நாடாளுமன்ற உறுப்பினராக 36 ஆண்டுகள்,
0: பன்னாட்டு வணிக விலை பேரங்களில் இந்தியாவிற்கு சாதகமான நிலைகளுக்கு போராடி
1: பாராட்டுகளை பெற்ற முன்னாள் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராகவும்
0: வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சராகவும் இருந்த
1: இயக்குனர்,
0: தயாரிப்பாளர்,
1: வசனகர்த்தா என பன்முகம் கொண்ட
0: முரசொலிமாறன் பிறந்த நாள் என்று.
1: ஆண்டு 1934. இன்றைய திரைப்பட உலகில் பிரம்மாண்டம்,
0: அதிரடி,
1: சமூக மாற்ற கருத்துகள் என தொழில்நுட்பங்களை நுணுக்கமாய் பயன்படுத்தும்
0: திரைப்பட இயக்குனர்,
1: முதல்வன்,
0: அன்னியன்,
1: சிவாஜி,
0: எந்திரன்,
1: நண்பன்,
0: ஐ என பல முன்னணி திரைப்படங்களை இயக்கியுள்ள
1: தமிழ் திரைப்பட இயக்குனர்,
0: தயாரிப்பாளர் சங்கர் பிறந்த நாள் இன்று.
1: ஆண்டு 1963. திருப்பூர் உடுமலைப்பேட்டை அருகே கனியூரில் பிறந்தவர்.
0: தமிழ்நாட்டு அமைச்சராக பொறுப்பு வகித்தவர்.
1: 1971-72 ஆண்டுகளில்
0: சட்டப்பேரவை தலைவராக இருந்தவர்.
1: திராவிட முன்னேற்ற கழகத்தில் அறிஞர் அண்ணாவின் நெருங்கிய துணையாகவும்
0: இயக்கத்திற்கு தூணாகவும் இருந்தவர்.
1: பின்னாளில் MG ராமச்சந்திரன் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்த போது
0: அவருடன் சென்ற முக்கிய தலைவர்களுள் ஒருவருமான
1: கே.ஏ. மதியழகன் நினைவு நாள்
0: என்று.
1: ஆண்டு
0: 1983.
1: 1883 பிறப்பு.
0: 1900 அமிர்தசரஸில்
1: MB இன்டர்மீடியட் கல்லூரியில் படிப்பு,
0: பின் லாகூர் அரசு கல்லூரியில்
1: தொடர்ந்தார் கல்லூரி படிப்பு.
0: 1904
1: வெளிநாட்டு துணியில் சீருடை தைக்க ஆணை பிறப்பித்த கல்லூரி முதல்வரை எதிர்த்ததால்
0: கல்லூரியில் இருந்து வெளியேற்றப்பட்டார்.
1: சுதந்திரம்,
0: சுதேசியம்,
1: சுயராஜ்யம் பற்றி எண்ணுவதில் கொண்டார் நாட்டம்.
0: இந்திய சுதந்திர போராட்ட வீரரும்
1: நாட்டு பற்றிற்காக சர்ச்சிலால் பாராட்டப்பட்ட
0: மதன்லால் டிங்காரா நினைவு நாள்
1: இன்று.
0: ஆண்டு
1: 1909. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.

0: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில். இணைந்து வழங்குவோர்
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை அவரது முன்னிலையில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொதுத்துறை நிதி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டத்தை புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர்

ஸ்பீக்கர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. மத்திய பணியாளர் நலத்துறை சார்பில் வழங்கப்படும் அனுபவ் விருதுகளை புதுதில்லியில் மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று வழங்குகிறார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் கடந்த 100 நாட்களில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். 4 நாள் இடைவெளிக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை இன்று மீண்டும் கூடுகிறது. இன்று வருவாய்த்துறை மற்றும் மக்கள் நல்வாழ்வுத் துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறுகிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் தயாரிக்கப்படும் அக்காரவடிசல் பிரசாதத்தை சர்வதேச அளவில் கொண்டு செல்ல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் திருப்பத்தூரில் இணையவழி குற்றங்கள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை பெருங்குடி மண்டலம் பாலாஜி நகரில் நவீன ஸ்கேட்டிங் மைதானம் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 51 அதிகரித்துள்ளது. தேசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் ஹரியானா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், தில்லி, உத்தராகண்ட் அணிகள் வெற்றி பெற்றன. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி, ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

இனிய காலை வணக்கம் நேர்களே. மனம் நின்ற கானங்களை இன்பமாய் கேட்கும் நேரமாய் கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் இயற்கை அழகுக்கு காவேரி ஆறு, ஊரின் அடையாளமாய் உச்சி பிள்ளையார் கோவில், கட்டிடக்கலைக்கு புகழ்பெற்ற ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில், சுற்றுலா தலத்திற்கு சிறப்பு பெற்ற முக்கொம்பு என பல சிறப்புகளை பெற்ற திருச்சி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களை தர காத்திருக்கிறது கோடை பண்பலை 100.5 இந்த ஒரு மணி நேரமும். நேயர்கள் வரலாம் அறிமுகம் 24, 24, 24 மகளிர் 24, 24, 26 அனைத்து திருச்சி மாவட்ட நேயர்களும் அழைக்கலாம் 24, 24, 29 முன்னிணைப்பாக 0-45-42 இணைத்து. நிகழ்ச்சியில் உங்களுடன் தீபா நடராஜன். இணைப்பில் ஒரு முதல் நேயர், வாங்க. வணக்கம்.

0: ஹலோ மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். திருச்சி மாவட்டம் தொட்டியம் கூண்டாக்கம்பட்டி பி குண்டுமணி சார் மேடம்.
1: குண்டுமணி ஐயா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா நல்லா இருக்கேன் மேடம். அமரன் படத்துல இருந்து வெண்ணிலவ சாரல் வேணும் மேடம்.
1: பாடல் கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்க,
0: அந்த பாடல் கேட்கு.
1: அது சரிதான், என்ன அவசரம்? இல்ல எடுத்தோடனே எனக்கு பாடல் வேணும், இவங்களுக்காக வேணும் அப்படின்னு கேக்குறீங்களே, அதான் கேக்குறேன். பாடல் குடுப்போம் அப்படிதானே?
0: இல்ல மேடம், நம்ம திருச்சி மாவட்டம்,
1: பரவாயில்ல, திருச்சி மாவட்ட நேயர்கள் எல்லாரும் பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிதானே?
0: ஆமா மேடம், நம்ம மட்டும் பேசிட்டு நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ண கூடாதுல்ல.
1: அப்படின்னா ஒரு 5 நேரம் சந்திச்சு ஒரு பாடல் கொடுக்கலாம், அப்படி மாத்திடுவோம். சரியா, சரிங்க. அவங்கள சந்திச்சு மிக்க மகிழ்ச்சி, பாடல் கேட்டலாம், நன்றிங்க.

0: ₹1,500 ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1,500 தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
2: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
3: உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
4: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
4: இணைந்து வழங்குவோர்
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
8: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
9: பருத்தி இன்னர்வேர் தான்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
8: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
9: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
8: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
9: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
10: ஒரு முறை கொஞ்சம் இந்த சாமுத்ரிகா லட்சணம்னு சொல்லுவாங்க பாருங்க, உடல் அமைப்பை வைத்து கொண்டு கணித்து சொல்லுகிறவர்கள். அதில் ஒரு நண்பர் என்னுடைய காலை எப்படி பார்த்துக்கிட்டே இருந்துட்டு திடீர்னு சொன்னார், நீங்கள் ஓயாமல், அவர் அதிகம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, அந்த மாதிரி நீங்கள் ஓயாமல் பயணம் பண்ணுறவரா, ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்களா அப்படின்னார். எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை, உங்கள் கால் நகம் நீங்கள் வெட்டலை அப்படின்னார். உண்மை தான், நான் பார்த்தபோது வெட்டலை, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கூச்சமாக இருந்தது. நாம் அந்த காரியத்தை செய்யலை, கொஞ்சம் சில வேலை பளுவில் சில சமயத்தில் கை நகம்லாம் வெட்டிடுறோம், கால் நகத்தை வெட்டுறதுக்கு அவசரத்தில் விட்டுடுறோம். அதான் இந்த மாதிரி வேலை அதிகமாக வெளியூர் சுற்றி கொண்டே இருக்கிறவர்களால் தன்னை கவனிக்க முடியாமல் போயிடும், உங்களுக்கு கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு யோசனை சொன்னார். என்னுடைய மனதில் ஒரு நீண்ட நேரம் அது பற்றிய வினா ஓடிக்கொண்டே இருந்தது. நாம் என்ன நினைக்கிறோம், ப்ரையாரிட்டி அப்படின்னு ஒரு முன்னுரிமை சில செய்திகளுக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் கொடுக்குறோம். இதெல்லாம் தான் முக்கியம். இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஊருக்கு போகிறது, பேசுவது, அந்த அழைப்பை வந்து முறையாக நாம் நிறைவேற்றணும் அப்படின்னா அதுக்காக படிப்பது, அந்த தலைப்புக்குரிய செய்திகளை எல்லாம் நல்ல தெளிவாக எடுத்துக்கிறது, நமக்கு 1/2 மணி நேரம் கொடுத்துருக்காங்களா, 1/2 மணி நேரம் கொடுத்துருக்காங்களா, 10 நிமிஷம் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி அதை எப்படி தருவதுன்ற அந்த கருத்து இருக்கு இல்லையா, அதற்கு முன்னுரிமை கொடுத்தே நான் சிந்திக்கணும். அப்போ என்னுடைய முதல் ப்ரையாரிட்டி முன்னுரிமை எதுக்கு இருக்கும்னா, என்னுடைய தொழில் அல்லது என்னுடைய பணி அல்லது என்னுடைய மனம் எங்கே போய் குவிஞ்சிருக்கோ அதில் இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அதை மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தயார் பண்ணுறது, குறிப்பு எடுக்கிறது, அதுக்கு பயணம் பண்ணுவது, பயண ஏற்பாடு பண்ணுவது, நம்முடைய எது முன்னுரிமை கொடுத்துருக்குமோ அந்த வேலை நிறைய நேரத்தை தின்னும். சில சமயங்களில் பார்த்தா பல மணி நேரம் பயணம் பண்ணி நம்ம அங்கே போவோம், ஒரு 15 நிமிஷம் பேச வேண்டியிருக்கும். அப்போ மனசு கூட ஒரு மாதிரி இருக்கும், ஒரு 15 நிமிஷம் இங்கே பேசுகிறதுக்காக நம்ம வந்து 8-16 மணி நேரம் நாம் வந்து பயணம் பண்ணியிருக்கோமே, இது புத்திசாலித்தனமாக, எவ்வளோ முட்டாள்தனமாக நாம் இங்கே வந்திருக்கிறோம் அப்படி கூட தோணும். இது தன்னை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற போது வர சிக்கல். இது எவ்வளோ எதுக்காக சொல்கிறேன், இந்த முன்னுரிமை பெற்ற காரியத்தை நிறைவேற்றுவதற்காக மற்றைய நேரத்தை எல்லாம் அதுக்கு இறையா போட்டுக்கிட்டே போகிறோம். தீனி நேரம் கொடுக்குறோம், எவ்வளோ நேரம் நம்ம கையில் இருக்குது, எல்லார்ட்டையும் 24 மணி நேரம் தான் இருக்குது. 24 மணி நேரத்தை தவிர வந்து ஜனாதிபதிக்கு கூட நேரம் இருக்குது, ஒரு சாதாரண கடைநிலை ஊழியருக்கு வந்து குறைச்சலாம் நேரம் இருக்கா, கிடையாது, இவற்றையும் 24 மணி நேரம் தான். அப்போ நாம் அந்த 24 மணி நேரத்தில் முன்னுரிமை பெற்ற காரியங்களை மட்டுமே செஞ்சுட்டு மற்றதெல்லாம் விட்டுடலாமா, மற்ற வேலைகள்லாம் செய்யாமல் விட்டுடலாமா? விடக்கூடாது, எல்லாத்தையும் செய்யணும்ப்பா. எப்படி எல்லாத்தையும் செய்யணும், ஆனால் எல்லாத்தையும் செய்யறதுக்கு நேரம் இல்லைன்னு நாம் சொல்கிறோம் பாரு, இது பொய் அப்படிம்பாங்க. ஒரு மனிதனுக்கு முக்கியமான வேலைகள் என்று முன்னுரிமை பெற்ற வேலைகள்

0: மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு

0: சில இருக்கிறது. எப்படின்னா அவரவர்களுக்கு அவரவருடைய வாழ்க்கை பிரச்சனைகள் அப்படின்னு இருக்குது. அந்த வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு தர வேண்டிய முன்னுரிமையை கண்டிப்பாக கொடுத்தாக வேணும். நம்முடைய பெரிய வேலைகளை பார்க்கணும், அதுக்கு நடுவில் சின்ன சின்ன வேலைகளை பார்க்கணும், அதுக்கு நடுவில் ஒன்றும் இல்லாத சில விஷயங்களை கூட செய்யணும். நமக்கு இல்லை பிரயோஜனம் இல்லைங்கிறதுலாம் முக்கியம் இல்லை, அதை செய்யாடி நம்ம கூட இருக்கிறவங்க வருத்தப்பட்டுருவாங்கல்ல. இது பெண்களுக்கும் பொருந்தும். உங்கள் கணவருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அவர் சொல்லுவார் வா எங்கள் அம்மா போய் பார்த்துட்டு வந்துடலாம், எங்கள் அம்மா அப்பா அங்கே இருக்க அங்கே பார்த்துட்டு வந்தோம், உங்கள் அம்மாவை பார்த்து எனக்கு என்ன போகுது, இதெல்லாம் கூடாது. ஒரு 15 நிமிஷம் டப்புன்னு வண்டியில் ஏறி உட்காந்து நேராக போய் உங்கள் அம்மா பார்த்து ரெண்டு ஆரஞ்சு ஆப்பிள் வாங்கி கொடுத்துட்டு வாங்க புறப்படலாம் முடிஞ்சு போச்சு பாருங்கள். அப்போ பயனில்லாட்டி கூட சில வேலைகளை செய்யணும் வாழ்க்கையில். அது எல்லாத்த விட முக்கியம் என்ன, நட்பு உறவு, அவங்களோட காஃபி சாப்பிட்றது, ஒரு விருந்து கூப்பிடணும், ஒரு விருந்துக்கு போயிட்டு வரணும், ஒரு விருந்தினரை விடக்கூடாது. எல்லாத்தையும் செஞ்சால் தானே சார் வாழ்க்கை சரியாக இருக்குது. வெறும்னு என்னுடைய ஒரே ஒரு வேலையை தான் நான் செய்வேன்னா, பூரணமாக இருங்கள், முழுமையாக இருங்கள், வாழ்வின் எல்லா கணங்களையும் பயன்படுத்துங்கள்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம். போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள். கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
2: எட்டு மணி 17 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் திருச்சி மாவட்ட நேர்களின் விருப்பகானங்களை தந்து கொண்டிருக்கிறது. இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வானவில். 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில். வானவில் இன்னைக்கு என்ன தலைப்பு தந்திருக்கு? படையப்பா படம் பார்த்துருப்பீங்க, அதில் அவர் ஒரு சொல்வார், பாப்பா எனக்கு 5 முகம் இருக்குது, அதை நீ பார்த்துருப்ப, ஆனால் 6வது முகத்தை பார்க்காத தாங்க மாட்டேன்னு. அந்த மாதிரி தாங்க எனக்கு இன்னொரு முகம் இருக்குது, அது என்ன முகம் சொல்ல வாருங்கள் இன்று காலை 9 மணிக்கு வானவில் நிகழ்ச்சியில். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க.
3: என் பேர் அன்பரசி மேடம்.
2: அன்பரசி
3: மாட்டா மருங்கம்பதியோதான் அன்பரசி பேசுகிறேன் மேடம்.
2: அன்பரசி மட்டும்தான் புரியுது, மற்றதெல்லாம் படபடபடன்னு போயிடுச்சு. சின்னாரம்பட்டி. சரி அன்பரசி, அன்புக்கெல்லாம் அரசியா இல்ல கோவம் வருமா? அப்பப்போ வரும். என்னோட இன்னொரு முகம் அப்பப்போ வெளியே வந்துட்டு ஓடி போயிடும். அப்படியா? அப்ப கோபம் ஃபுல்லா இருக்குமா
3: மேடம்?
2: இல்ல கோபம் வந்து அந்த 24 மணி நேரம் இருக்குமான்னு கேக்குறேன். எப்படி இந்த காலத்துல கூட கூட்டு குடும்பமா இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன?
3: எல்லாமே விட்டு கொடுக்கற மனம்
2: அப்போ நீங்க தான் விட்டு கொடுக்குறீங்களா இல்லை எல்லாருமே விட்டு கொடுக்குறாங்களா?
3: எல்லாமே விட்டு என்ன விட்டு கொடுப்பாங்க மேடம்.
2: சரி, உங்களுக்கு வீட்டிலேயே ரொம்ப பிடிச்சவங்க யாரு அப்படின்னு கேட்டால் யார் சொல்லுவீங்க?
3: ரொம்ப பிடிச்சவங்க எல்லாருமே பிடிக்கும் மேடம்.
2: அதெல்லாம் முடியாது, ஒரே ஒருத்தர் தான் சொல்லணும் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க?
3: வீட்டில் எங்கள் அப்பா ரொம்ப பிடிக்கும் மேடம், அம்மா அப்பாவே.
2: என்னங்க இந்த குடும்பத்தில் இருந்துட்டு அப்பா அப்பாவை பிடிக்கும்னு சொல்கிறீங்க?
3: இருந்தாலும் அவங்கள வச்சு மேடம் வந்தாங்க.
2: ஓ, அதனால எப்போனாலும் அம்மா அப்பாவை தான் பிடிக்கும், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க.
3: ஆமாங்க மேடம்.
2: சரிங்க, சந்தோஷம்.
3: என்ன
2: பாடல் கேட்கலாம்?
3: பாடல் ரெட்ரோ படத்துல இருந்து கனிமா பாட்டு போடுங்க மேடம்.
2: சரி கேட்டலாம், ஜாலியா கேளுங்க. நன்றி
3: மேடம்.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி.
7: செட்டிநாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி, கவுன்சிலிங் கோட் 2630.
8: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
6: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1

0: இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
1: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
2: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
2: இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.

0: இனிய பண்பலை கோடை பண்பலையில் இன்பமாக இணைந்திருக்கிறோம். இது மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் திருச்சி மாவட்ட நேயர்களோட விருப்பகானங்களை தந்துட்டுருக்கு. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா.
1: திருச்சி மாவட்டம் துறையூர்லேருந்து ஜலஜா பேசுகிறேங்க.
0: ஜலஜா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க?
0: எல்லாருமே உங்களை இப்படி தான் கூப்பிடுவாங்களா இல்லை சுருக்கி இன்னும் பெருசா?
1: அப்படி தானே, என் பேரையே கூப்பிட மாட்டாங்க.
0: அப்புறம் எப்படி கூப்பிடுவாங்க?
1: சும்மா அப்படி நார்மலா அப்படி என்ன மெசேஜ் சொன்னமோ அதை மட்டும் சொல்லுவாங்க, அவ்வளவுதான். என்னை வந்து பேர் சொல்லி தான் கூப்பிட மாட்டாங்க.
0: ஒருவேளை உங்க பேரை உச்சரிக்க அவங்களுக்கு சிரமமா இருக்கும் என்னமோ.

0: எப்படி
1: போகுது இல்லற வாழ்க்கை?
0: அமைதியா போகுதுங்க.
1: யார் அமைதியா இருக்கா, நீங்களா? கூட இருக்கவங்களும் அதெல்லாம் கடைபிடிக்கணும் எனக்கு யோசிச்சிருக்கீங்களா? நம்மளே எல்லாம் பண்றோமே அப்படின்னு.
0: நானே இப்ப இத்தனை வயசுக்கு அப்புறம் தானே நான் கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி மாத்திட்டு இருக்கேன். இப்ப அவங்களுக்கும் நான் டைம் எடுத்துக்கணும் இல்ல, குழந்தைங்க தானே இவங்க.
1: ஓ, அதனால அவங்களும் கொஞ்சம் லேட்டாவே எல்லாம் கத்துக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
0: கத்துக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க கொஞ்சம் மாறணும் இல்ல, நான் அதுதான் தியானம் எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்றேன். என்ன கொஞ்சம் படிப்புல இதா இருக்கறதுனால வரமாட்டேங்கிறாங்க, தியான பயிற்சிக்கு எல்லாம் வரமாட்டேங்கிறாங்க.
1: சரி, அவங்களும் படிப்பெல்லாம் முடிச்சு வேலைக்கு போறப்ப அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் கோபங்கள் எல்லாம் வரும்ல, அப்ப வந்துருவாங்க உங்க கூட. சரியா,
0: அந்த அனுபவம் வரட்டும்னு காத்திருக்கீங்க, குழந்தைங்களுக்கும் அந்த அனுபவம் வரட்டும் அப்படின்னு.
1: சரி, கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும், காத்திருக்கிறதெல்லாம் நடக்கும், எதிர்பார்ப்போம். சரியா, பசங்க என்ன படிக்கிறாங்க?
0: நாமக்கல்ல வெட்னரி காலேஜ்ல ஒரு பொண்ணு படிக்கிறாங்க, இன்னொரு பொண்ணு எம்பிஏ படிக்கிறாங்க, திருச்சியில செயின்ட் ஜோசப்ல படிக்கிறாங்க.
1: ஓ சரி, அவங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா?
0: பிரியதர்ஷினி, பெரிய பொண்ணு பேரு பிரியதர்ஷினி, சின்ன பொண்ணு பேரு மோதிகா.
1: மோதிகா,
0: மோதிகா,
1: மோதிகா அப்படின்னா?
0: மோதிகானா அது ஏதோ ஒரு வேற மொழியில சொல்லுவாங்க, ஏதோ ஒரு அர்த்தம் ஞாபகம் வர மாதிரி.
1: நீங்க தானே பேர் வச்சீங்க, இல்ல வேற யாராவது வச்சாங்க?
0: அவங்க அப்பாங்க.
1: ஓ சரி சரி, எனக்கு அது கண்டுபிடிங்க, மோதிகானா என்ன அர்த்தம். ஏன்னா பிரியதர்ஷினின்றது இயல்பா எல்லாருக்கும் இருக்க பேரு, மோதிகா கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல, அதனால என்ன அப்படின்னு. ஏதாவது கடவுளோட பெயரா தான் இருக்கும் அப்படியே. சரி, இன்னொரு முறை பேசுறப்ப கண்டிப்பா சொல்லுங்க. சரியா,
0: ஓகேங்க.
1: சரி, என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் கேட்பீங்க?
0: நான் கோடையம் இது அந்த 10 மணிக்கு இந்த
1: எல்லாருக்குமே அப்படித்தானேங்க, எல்லாரையும் பிடிக்கணும்னு அவசியம், ஒருத்தர் தான் பிடிக்கும், அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியெல்லாம் கேளுங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
0: ஜனநாயகன் படத்துல வந்து தளபதின்னு வரும் இல்லைங்க அந்த பாடல்.
1: சரி, கேட்கலாம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நன்றிமா. கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: கல்யாணத்துல கவனிச்சியா?
4: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு,
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துல தான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

0: கோடைப்பன் விலை 5%
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.

0: என்னடா
1: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
2: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோ 2612. கான்டாக்ட் 8939808574.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
0: கோபால் பல் பொடி.
3: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
3: இணைந்து வழங்குவோர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: எட்டு மணி 35 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5.

0: மனதோடு ராகம் இன்றைய மனதோடு ராகம் திருச்சி மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நேயர்கள் வரலாம் அறிமுகம் 24 24 24 மகளிர் 24 24 26 திருச்சி மாவட்ட பொதுவான நேயர்கள் 24 24 29 முன்னிணைப்பாக 0 45 42 இணைத்து நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: மக்களின் இளவரசி கொடைக்கானல் நமது நேய உறவுகளின் மனங்களின் இளவரசி கோடை பண்பலை 100.5 தீபா நடராஜன் மேடம் உங்களுக்கும் நமது நிலையத்தில் பணியாற்றிடும்.

0: ஐயா நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு மேடம்.
0: சரிங்க, காலையில எந்திரிச்சோடனே என்ன வேலை?
1: வேலை இல்லை மேடம், நாங்கள் படிச்சு லெவல்த்து 11வது படிச்சுக்கிட்டு இருக்கோம்
0: மேடம். நீங்கள் 11வது படிக்கிறீங்களா?
1: ஆமாங்க மேடம்.
0: இன்னும் பள்ளிக்கு கிளம்பலையா இல்லை கிளம்பிட்டு இருக்கீங்களா?
1: இல்லை கிளம்பிட்டு அப்படியே லைன் போட்டு சேர்த்துட்டு
0: போகலாம். சரிங்க, என்ன பிரிவு எடுத்திருக்கீங்க?
1: வரலாறு பாடப்பிரிவு மேடம்.
0: ஓ சரி சரி, எப்படி போகுது படிப்பெல்லாம்?
1: நல்லா போகுதுங்க.
0: இல்லை 10th வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பாடம் படிச்சிருப்போம், இப்போ அதை பிரிவாக எடுத்து படிக்கிறோம். இன்னும் அதிகமாக படிக்கணுமே அப்படின்னு இருக்கும்ல?
1: ஆமாங்க மேம்.
0: அதனால இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம படிச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு கண்டிங்களா?
1: ஆமாங்க மேடம்.
0: சரி, வீட்டில் யார் யார் இருக்காங்க?
1: வீட்டில் அம்மா அப்பா அம்மாயி தாத்தா எல்லாம் இருக்காங்க.
0: கூட பிறந்தவங்க?
1: பாப்பா ஒருத்தங்க இருக்காங்க.
0: அவங்க என்ன படிக்கிறாங்க?
1: அவங்க 10ஆம் வகுப்பு மேடம்.
0: சரி, இந்த அதாவது சொல்லுவாங்க அக்கா தம்பியை விட அண்ணன் தங்கை உறவு வந்து இன்னும் பலமாக இருக்கும்னு, நீங்கள் அப்படி தானா? தங்கச்சிக்கு ஒன்றுனா துடிச்சிருவீங்களா? அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க, நான் வந்து அண்ணன் அண்ணன் தான், அடி தங்கச்சிக்கு தும்சமாக விழுகும் அப்படியா? என்னங்க எல்லாத்துக்கும் அவமான்றீங்களே, எது உண்மை? தங்கச்சி மேல ரொம்ப பாசமா இல்ல அடிப்பீங்களா?
1: பாசமா இல்லங்க மேடம், அவங்களே எங்க மேல பாசமா?
0: அப்படிலாம் இல்லைங்க, இப்ப தெரியல, நீங்க ஒன்னா இருக்கனால தெரியல. ஒருவேளை அவங்களுக்கு திருமணம் ஆகி இல்ல அவங்க வேலை நிமித்தமா வெளியூருக்கு போறப்ப அப்ப தோணும் ஒரு அண்ணனா, அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு தங்கச்சியா ரொம்ப மிஸ் பண்றோம் அப்படின்னு மத்தவங்கள பாக்குறப்ப அப்ப எல்லாம் தோணும். இப்ப நீங்க சின்ன பிள்ளைகளா இருக்கனால உங்களுக்கு தெரியல. சரியா? சரி, அப்போ ஒரு காலத்துல நம்ம ஒருவேளை பேசினோம்னா அப்ப தெரிஞ்சுக்குவோம். என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து கியூட் மேடம், பாடல் ஊரும் பிளட்டு. இந்த பாடலை உங்களுக்கும் நமது நேயர் கூன்றகபட்டி குண்டுமணி அண்ணா அவர்களுக்கும் நம் நேய உறவுகள் அனைவருக்கும் இந்த பாடலை போடுங்கள். நன்றி, வணக்கம்.
0: சரி, கேட்டலாம். நன்றிங்க.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: பிறந்து நிறைவு வெற்றிலை பாக்கு, திரும்பி வாங்குவது நிஜ பாக்கு.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
6: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும்.
2: நேர்களின் மனம் விரும்பிய கானங்களை தந்து கொண்டிருக்கிறது இன்றைய மனதோடு ராகம். திருச்சி மாவட்ட நேயர்களுக்காக இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
3: நான் திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் கோணப்பாடையில இருந்து சந்திரா பேசுறேங்க. தீபா
2: சந்திராமா, எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன். என்ன சமைச்சீங்க இன்னைக்கு சந்திராமா? சரி, எப்படியாவது மனதோடு ராகத்துல பேசிடுவோம், அப்புறமா சமைப்போம். சமையலா முக்கியம்.
3: கிடைக்கல, நேத்து ஒரு நல்ல பாட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தேன், இணைப்பு கிடைக்கல. சரி, இப்பயாவது பேசிடலாம். இன்னும் ஒரு மாசம் பிடிக்கும் திருச்சி மாவட்டம் வர்றதுக்கு.
2: ஓ, காத்திருக்கிறது எங்களுக்கு பிடிக்காது, கிடைக்கிறப்பே நாங்க பயன்படுத்திடணும். அப்படி
3: என் ஃப்ரெண்ட் எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க, திருச்சி மாவட்டம் சந்திரா பேசும் பேசும் அப்படின்னு சொல்லுங்க.
2: இப்ப பேசிட்டீங்க, அவங்க கேட்டுட்டு உங்களுக்கு கூப்பிடுவாங்களா? கூப்பிட்டு சந்திரா நீங்க பேசினத நாங்க கேட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க.
3: அந்த பையன் அவங்க அம்மாவை கிண்டல் பண்ணான், சந்திரா பாரு எப்படி பேசுது, நீ பேசுறியா அப்படின்னு கிண்டல் பண்ணுவா பிள்ளைங்களா.
2: ஓ, அப்ப சந்திரா வந்து உங்களுக்கு எல்லாம் ஒரு முன்னோடி. பண்பலையில எப்படி பேசணும் சந்திரா?
3: ரொம்ப பிடிக்குங்க, வேற டிவி எல்லாம் பிடிக்காது.
2: ஓ, அப்ப தொலைக்காட்சி பார்க்க மாட்டீங்க?
3: எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: அதான், தொலைக்காட்சியே பார்க்க மாட்டீங்க? நல்லதாங்க, எதையாவது பார்த்துட்டு நம்ம வேலை கெடும். அதே கேட்டு

0: வேலை செய்யறது ரொம்ப எளிது, அதனால வானொலி கேட்டுட்டே வேலை செய்யலாம்.
1: இதுல பல தகவல் கிடைக்குதுங்க, எல்லாரும் பேசுறது எல்லாமே நல்லா இருக்கு.
0: நீங்க பேசுறதுமே நல்லா இருக்கு, சிரிச்சுட்டே பேசுறீங்கல்ல, நல்லா இருக்கு. சரி, என்ன பாடல் கேட்கலாம் சந்திரா? என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு விசுவாசத்துல இருந்து பாட்டு பாடுங்க.
0: சரி, கேட்கலாம். நன்றிமா.

0: இந்த ஏஐ டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மென்ட்,
1: ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு
0: எல்லாமே டாப்.
2: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் 2612.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில். இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: கோடை பண்பலை 100.5 சைபால்.
3: முகத்தில் அருவார் சைபால், சரியா கிளங்க சைபால், இதையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
4: சைபால்
1: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
5: ஒரு ஊரில் ஒரு மன்னன் இருந்தான், கொடுங்கோல் மன்னன். நிறைய தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தான். அவன் ஒரு தடவை என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு தப்பும் பண்ணாத ஒரு இளைஞனை பிடிச்சி ஜெயிலில் அடைச்சிட்டான். அந்த பையனோட சொந்தக்காரங்கள்லாம் ராஜா கிட்டே போனாங்க. அவன் ஒரு தவறும் பண்ணலை, அவனை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. மன்னன் வந்து யோசனை பண்ணான், அந்த இளைஞனை கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னான். அவனை கொண்டாந்து ராஜா முன்னாடி நிறுத்தினாங்க. இதை பாருப்பா, உன்னை நான் விடுதலை பண்ணுவேன், ஆனால் ஒரு கண்டிஷன், அந்த நிபந்தனையை நீ நிறைவேற்றினா உனக்கு விடுதலை அப்படின்னா மன்னன். சரின்னு ஒத்துக்கிட்டான் பையன். மன்னன் வந்து கண்டிஷன் என்னங்கிறத சொன்னான். உங்ககிட்ட ஒரு செம்மறி ஆட்டை கொடுக்க போகிறேன், 1 மாதத்துக்கு அதுக்கு தேவையான தீனியையும் கொடுக்க போகிறேன். 1 மாதம் கழித்து அந்த ஆட்டை வந்து எடை போட்டு பார்ப்பேன். அந்த ஆட்டின் எடை கொஞ்சம் கூட கூடியிருக்கக்கூடாது, எடை கூடியிருந்தால் உனக்கு விடுதலை கிடையாது. என்ன சொல்கிறேன் அப்படின்னா பையனுக்கு ஒன்றும் புரியல, பயமாக போயிட்டுது. குழம்பிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கிறான். சரி, 1 நாள் டைம் தரேன், நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு உன் முடிவை சொல்லு அப்படின்னா மன்னன். பையன் கவலையோடு வெளியில் வந்தான். அங்கே ஒரு பெரியவர் நின்றுக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட விஷயத்தை சொன்னான். அந்த பெரியவர் இந்த பையனுக்கு காதோட காதாக ஒரு வழியை சொல்லி கொடுத்தார். அதை கேட்டதும் பையன் மறுபடியும் மன்னன் முன்னாடி வந்து நின்னான், உங்கள் நிபந்தனையை ஏற்றுக்கிறேன்னு சொன்னான். மன்னன் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியையும் அதுக்கு 1 மாதத்துக்கு தேவைப்படுற தீவனத்தையும் கொடுக்கும்படியாக உத்தரவு போட்டான். கொடுத்தாங்க, ஓட்டிகிட்டு போயிட்டான். 1 மாதம் தினமும் தவறாமல் அந்த தீவனத்தை ஆட்டு ஊட்டிக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறான். 1 மாதம் கழித்து அந்த ஆட்டை வந்து அரண்மனைக்கு ஓட்டிகிட்டு போனான். மன்னன் அதை எடை போட்டு பார்க்குறான், எடை கூடவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. உடனே போட்ட நிபந்தனைப்படி அந்த இளைஞனை வந்து விடுதலை பண்ணிவிட்டான். சரி, ஆட்டுக்கு எடை கூடாமல் இருக்கிறதுக்கு அந்த பெரியவர் சொல்லி கொடுத்த யோசனை என்ன அப்படின்னா, அது வேறு ஒன்றும் இல்லை, அந்த ஆட்டுக்கு எதிரில் அது கண்ணில் படுற மாதிரி ஒரு ஓனாயை கட்டி போட சொன்னார். அவ்வளவுதான், ஆட்டுக்கு ஓனாய்ங்கிறது பிறவி பகை, ஓனாயை பார்த்தா ஆடு நடுங்க ஆரம்பிச்சிடும், அவ்வளவு பயம். தினமும் அந்த ஆடு பயந்துக்கிட்டே தேனி சாப்பிட்டுது, எடை கூடலை, அதுதான் ரகசியம். இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கான ஒரு கதை. இதிலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மை என்னென்னா, நாமெல்லாம் சாப்பிட்றப்ப மனசும் உடம்பும் அமைதியாக இருக்கணும், அப்போ தான் அது உடம்பில் ஒட்டும். அவசரத்துலேயும் பயத்துலேயும் சாப்பிட்டா அது சரியாக ஜீர்ணமாகாது. இன்னொரு ராஜா இருந்தார், அவரும் ஒரு இளைஞனை ஜெயிலில் அடைச்சி விட்டார். விடுதலை பண்ணணும்னா ஒரு கண்டிஷன்னார். என்னன்னு கேட்டான். ஒரு ஆட்டுக்குட்டியை உன் முன்னாடி கொண்டாந்து நிறுத்துவேன், நீ அதுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அது அதுக்கு சரியான பதிலை சொல்லணும், அப்படி செஞ்சுட்டா உனக்கு விடுதலைன்னார். இளைஞன் யோசனை பண்ணி பார்த்தான், சரின்னு ஒத்துக்கிட்டான். அது பிரகாரமே ஆட்டுக்குட்டியை பதில் சொல்ல வச்சுட்டான். என்ன நடந்தது தெரியுமா? ஆட்டுக்குட்டியை கொண்டாந்து நிறுத்தினாங்க. இவன் மெதுவாக அதுக்கிட்ட போனான். அது காதுகிட்ட போய் ஏப்ரலுக்கு அடுத்த மாதம் என்ன மாதம்னு கேட்டான். அது உடனே மேன்னு கத்திச்சு, இவன் விடுதலை ஆகிட்டான்.
1: வருடங்களாக
4: உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம்
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கிய மனதோடராகும்.
2: திருச்சி மாவட்ட நேர்களை இன்பமாய் சந்தித்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய மனதோடு ராகம். இனி கேட்கலாம் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வானவில். நிகழ்ச்சி வரும் முன்பாய் செய்திச் சுருக்கம்.

வாசிப்பவர் ஜமீர் அக்தர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை அவரது முன்னிலையில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொதுத்துறை நிதி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டத்தை புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. மத்திய பணியாளர் நலத்துறை சார்பில் வழங்கப்படும் அனுபவ விருதுகளை புதுதில்லியில் மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று வழங்குகிறார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் கடந்த 100 நாட்களில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். 4 நாள் இடைவெளிக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை இன்று மீண்டும் கூடுகிறது. இன்று வருவாய்த்துறை மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைகளுக்கான

தொடர்பான மானிய கோரிக்கையின் மீதான விவாதம் நடைபெறுகிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் தயாரிக்கப்படும் அக்காரவடிசல் பிரசாதத்தை சர்வதேச அளவில் கொண்டு செல்ல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் திருப்பத்தூரில் இணையவழி குற்றங்கள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை பெருங்குடி மண்டலம் பாலாஜி நகரில் நவீன ஸ்கேட்டிங் மைதானம் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நாம் கேட்டு ரசிக்க கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
2: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி பிளேஸ்மெண்ட் அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
4: வழங்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
7: கவுன்சிலிங் கோட் 2624.
8: பொதுவா ஒருத்தவங்களோட தோற்றத்தை வச்சு நாம அவங்களுடைய குணநலன்களை எடை போடுறோங்க. இவர் ரொம்ப சாஃப்டான பர்சன் பா, யாருக்கிட்டையும் அதிர்ந்து கூட பேச மாட்டாரு, அவ்வளோ அமைதியான ஆளு, எப்ப பாரு கோவிலே தான் இருப்பாரு, அவ்வளோ நல்லவர் அப்படின்னு சில பேரை சொல்றோம். ஐயோயோ, அவரா ஆத்தாடி பார்க்கவே கரட முரடா இருப்பாரு, என்ன பார்த்தாலும் கோவமா சிடு சிடுன்னு இருப்பாரு, உருன்னு இருப்பாரு, பேச கூட முடியாதுப்பா அவர்கிட்டலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இப்படிப்பட்ட மனிதர்களை வேறு கோணத்துல நாம சந்திக்கிற நேரம் என்ன நினைக்கிறோம், இவரு ரொம்ப சாதுவான ஆளுப்பா, ஆனா இப்படி இருப்பாருன்னு நினைக்கல, இவருக்குள்ள இப்படி ஒரு முகமா அப்படின்னு சொல்றோம். என்னப்பா இவ்வளவு பெரிய திறமைக்காரா இருக்காரு, எப்ப பாரு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே இருப்பாரு, ஆனா இவருக்குள்ள இப்படி ஒரு ஃபேஸ் இருந்திருக்கு பாரு, பின்னால உங்க செயலுக்கு பின்னால உங்க கதாபாத்திரத்துக்கு பின்னால இருக்க முகம் என்ன, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு, அதை நான் காட்ட ஆரம்பிச்சேன், அவளைதான் தாங்க மாட்டீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிற அந்த மறைஞ்சிருக்கிற உங்களுடைய இன்னொரு பக்கம் இன்னொரு முகம் என்ன சொல்லுவாங்க. இப்ப வானவில் நிகழ்ச்சியில எனக்கு இன்னொரு முகம் இருக்கு அப்படின்ற தலைப்புல உறவுகள் அழைக்கலாம். கொடைக்கானலின் முன்னிணைப்பான 0454-42 இணைத்து அறிமுகங்கள் 24-24-24 என்ற எண்ணிலும் மகளிர் அனைவரும் வரலாம். 24-24-24

29 என்ற எண்ணிலும் பொதுவான அனைத்து நேர்களும் வரலாம். 24 24 26 290 333 என்ற எண்களிலும் உங்களுக்கு இருக்கும் இன்னொரு முகத்தை காற்றலை வழியை காண கானங்களோடும் கலந்துரையாட இணைகிறேன். சுகன்யா மார்த்தாண்ட பூபதி உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே.

0: இந்த பாட்டில் வர மாதிரி எனக்கு பல முகங்கள் இருக்குங்க. ஆனால் எதுக்காகவும் யாருக்காகவும் அதை நான் காட்டினதே கிடையாது. சில நேரங்களில் காட்டக்கூடிய சூழல் வந்திருக்கு, சில நேரங்களில் காட்டிட்டோம் அப்படின்னா என்னை தப்பாக எடுத்துருவாங்களோ அப்படின்னு வந்து நான் அதை வெளிக்காட்டுறதே இல்லை அப்படின்னு. உங்களுக்கு இருக்கிற இன்னொரு முகம் என்ன அப்படின்னு இன்னைக்கு வானவில் தலைப்பு உங்களுக்காக தந்திருக்குங்க. 9:07 இணைப்பில் யார் இணையிறாங்க அவளோட காத்திருக்கிறேன். நான் உங்களுக்கு இருக்கிற இன்னொரு முகத்தை கேட்க வாங்க. வணக்கம்.
1: எல்லையும் மீறி போகும்போது எனக்கு கோபம் பயங்கரமா வரும் மேடம். அப்படியா, உங்களுக்குள்ள ஒரு கோபம் இருக்கு? உள்ள ஒளிஞ்சிருக்கு.
2: அந்த கோபத்தினால நீ சில பேர் அமைதி ஆயிருவாங்க மேடம். நான் சத்தம் போற பார்த்துட்டு அமைதி ஆயிருவாங்க மேடம்.
0: அதுக்கு மேல டச் பண்ணீங்க அவ்வளவுதான், என்னோட உண்மை முகம் வந்து வெளியில வந்துரும் அப்படின்னு நான் ரொம்ப கோவக்காரங்க அப்படின்னு முதல் நேரம் வந்து குணசேகரன் ஐயா தேனியில வந்து அழகான கருத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க, வாங்க. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
3: காலை வணக்கங்களுடன் கைலாச மலை மலருங்க. மாமா நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மலரம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப நல்லா இருக்கமா, ரொம்ப சந்தோஷமா. ரொம்ப சந்தோஷம். தலைப்புமா
0: சொல்லுங்கம்மா.
3: ஆமா, என்னோட இன்னொரு மகன் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க மாதிரி விளையாண்டுகிட்டே இருக்கோம். எங்க வீட்டுல கால்நடைகள் எல்லாம் வச்சிருக்கோம்.
0: சரிங்க.
3: ஆனா கோவங்கிறது அவ்வளவு சீக்கிரம் வராதுங்கம்மா. எங்க வீட்டுல உள்ள நாய்க்குட்டி பூனைக்குட்டி ஆட்டுக்குட்டி அப்படின்னு புடிச்சிட்டு மாடு கண்ணுன்னு விளையாண்டுகிட்டே இருப்பாங்கம்மா. எனக்கு இன்னொரு முகம் அது ஒண்ணுதாங்கம்மா.
0: இன்னொரு முகம் அது ஒண்ணுதானா? அது எல்லா இடத்துல வெளிப்படுத்துவீங்களா இல்ல வந்து கட்டுப்படுத்திக்கிறீங்களா?
3: இல்லைங்கம்மா, இப்ப எங்கயாவது பாக்குறேன்னா கூட அந்த இடத்துல கூட நாய்க்குட்டிகிட்ட எல்லாம் போய் புடிச்சிட்டு விளையாடுவோங்கம்மா. எனக்கு அது ஒரு பழக்கம் இன்னைக்கு இருக்குங்கம்மா.
0: அப்படிங்களா? அப்ப உங்க ஊர்ல இருக்கிற கால்நடைகள்லாம் வந்து ரொம்ப கொடுத்து வச்சது.
3: அது எப்படின்னா நாய்களுக்கும் அறிவு அதாவது தெரியும், ஒரு சிலருடைய குணங்கள் எல்லாத்தையுமே கிடைக்காதுங்கம்மா. அதனால பாத்தீங்கன்னா எங்கயாவது ஊர் பக்கமே எங்கயாவது போனனா கூட குட்டி நாய் எல்லாம் இருந்தா புடிச்சு வச்சு விளையாடுவோம்மா.
0: சரிங்க. அதாவது சிறுபிள்ளை தனமா இருக்கிறதாங்க என்னோட இன்னொரு முகம். ஆனா அதை நான் யாருக்காக இதுவரை கட்டுப்படுத்தினதே இல்லைங்க. நான் பேசிட்டு ஜாலியா இருப்பேன் அப்படின்னு வந்து ஈரோடு மலர் கைலாசம் பாளையத்துல இருந்து வந்து சொல்லியிருக்கிறாங்க. நன்றிங்க. இப்ப 9:10 இணைப்புல மீண்டும் ஒரு சகோதரரா சகோதரியா வாங்க. வணக்கம்.
4: காலை வணக்கம். பா, சுகோனிமா மார்த்தாட பூபதிக்கு.
0: காலை வணக்கம் அம்மா, பெயர் சொல்லுங்க.
4: புள்ளக்காப்பள்ளி சித்ராமாணிக்கம்பா.
0: சொல்லுங்க சித்ராமாணிக்கம்.
4: எப்படின்னா நான் சொல்றேன், எப்படின்னா நான் முதலையெல்லாம் கோவப்பட்டு இருந்த ரொம்பவே, ஆனா இப்ப கோவப்படுறது இல்ல. ஆனா இன்னொரு விஷயம் சொல்றேன், நம்ம கோவப்படுற இடத்துல போய் கோவப்படக்கூடாது. ஒரு பேங்க் போறோம், ஒரு ஆஸ்திரிக்கு போறோம், அந்த இடத்துக்கு போய் நாம கோவப்பட்டா தப்பாயிரு. அதனால அந்த இடத்துல எப்படி கோபமா இருக்கிறவங்க கூட குணமா பேசிட்டு வந்துடலாம்.
0: சரிங்க. இப்ப கோபத்துல இருந்து குணத்துக்கு
4: பேசுறவங்க கூட
0: கோபத்துல இருந்து குணத்துக்கு மாறி இருக்கீங்க.
4: ஆமாப்பா.
0: சரிங்க, அதுதான் உங்களுடைய இன்னொரு முகம். சரிங்க, அருமையா சொன்னீங்க, நன்றிங்கம்மா. இப்ப இணைப்புல யாரு வந்திருக்கீங்க, வாங்க. வணக்கம்.
5: இனிமையான காலை வணக்கம்.
0: காலை வணக்கம்.
5: மங்களபுரம் ராஜசேகர்மா.
0: சொல்லுங்கய்யா.
5: இது வந்து ஒரு சமுதாய சம்பந்தப்பட்ட சமாச்சாரம். நான் வந்து கடை வச்சு இப்ப 45 வருஷத்துக்கு மேல ஸ்கூல் பசங்க கிட்டதான் கடை வச்சிருக்கிறான்.
0: சரி.
5: ஆனா எல்லாத்துக்குமே அன்பா இருக்கிறதே வந்து அது வந்து என்னுடைய வியாபாரத்துக்கு மட்டும் இல்ல, அது பொதுவாவே என்கிட்ட இருக்கணும். ஆனா வந்து என்னகிட்ட இருக்கக்கூடிய ஒரு முகம் வந்து சொல்றது என்ன?

0: எனக்கு உறவினர்களோ மற்ற நண்பர்களோ யாராலும் சரிங்கம்மா,
1: இன்னைக்கு
0: சமுதாயத்துல வந்து மிகப்பெரிய பிரச்சனை வரக்கூடிய நம்ம மதர் இருந்ததுனால கண்டிப்பா நான் அவங்க பேச மாட்டேன். அவங்க கிட்ட வந்து மீண்டும் வந்து ஒரு வாரம் வந்தா கூட நல்லபடியா வந்தா மட்டும்தான் பேசுவான். அந்த மதுரை வீட்டுக்கு வரக்குள்ள மட்டும் யாரையுமே தவிர்த்து கடையில கூட அந்த வியாபாரம் பண்ணக்குள்ள கூட அவங்கள முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சு தள்ளதான் பாப்போம்மா.
1: சிறப்பு சிறப்புங்க ஐயா, அருமையான பதிவு சொல்லியிருக்கிறீங்க. மது அருந்தி விட்டா அந்த எவ்வளோ பெரிய சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் அவங்களை நான் அவாய்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அது என்னுடைய குணம், அது ஒரு மதிக்கத்தக்க குணமாக கருதுறோம். நன்றிங்க, தொடர்ந்து சந்திக்கலாம் உறவுகளை. முன்பாக கோடி பண்பலையின் உறுப்பிலையா இந்தில்
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
7: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
8: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோ 2612. கான்டாக்ட் 8939808574.
9: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
10: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
11: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களம் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
12: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
13: தொடர்புக்கு 8985712345.
14: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
15: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
16: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
1: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை நூறுப்புள்ளியில் உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
17: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
16: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
15: கவுன்சிலிங் கோட் 2624.

ஆமாங்க, இந்த மாதிரி பெயர் தெரிஞ்சாலும் இவங்களுக்கு பல பெயர்கள் இருக்கு, பல முகங்கள் இருக்கு, அதனால எந்த முகத்தை வச்சு கூப்பிடுறது அப்படின்ற ஒரு குழப்பமே இருக்குன்ற லெவலுக்கு இப்போ ஒரு அழகான பாடல் நம்ம கேட்டோம். 9:16 ஆயிடுச்சுங்க. கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி இன்னைக்கு உங்களுக்காக தந்திருக்கும் தலைப்பு, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு, அதை நான் வந்து யாருக்குமே காட்டுறதில்லை. அது என்னுடைய திறமையா இருக்கலாம், செயலா இருக்கலாம், என்னோட கோபமா இருக்கலாம், இல்லை என்ன வேணா இருக்கலாங்க, அதுக்காக வந்து நான் மறைச்சு வச்சிருக்கேன். ஆனால் சில நேரங்களில் நான் மறைக்கிறது இல்லைங்க, யார் என்ன நினைச்சா என்ன அப்படின்னு நான் இருக்கிறேன். அப்படின்னு உங்களுக்கு இருக்கிற இன்னொரு முகம் என்ன?

0: வாங்க, இப்ப இணைப்புல யார் காத்திருக்கீங்க? 9:16 பேசலாம். வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க.
1: ஹலோ மேடம்.
0: ஹலோ மேடம், பேர் சொல்லுங்க.
1: திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து விருவிட்டில இருந்து விஜயா பேசுறீங்க மேடம்.
0: விருவிட்டி விஜயா.
1: 12வது பரிசு எழுதி முடிச்சாங்க. அப்ப அவங்க ஒரு மறுநாள் அந்த அவரு வந்து அந்த நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு வேகமா வந்தாரு.
0: சரி,
1: வந்தோடனே விஜயாமா வெளியில வாங்கம்மா, உங்க பொண்ணு 12வதுல மாவட்டத்துல முதலிடம் படிச்சிருக்கு, அது நியூஸ் பேப்பர்ல போட்டோவும் பேரு வந்திருக்கு, இங்க வந்து பாருமா அப்படின்னு நியூஸ் பேப்பர் கொடுத்து வந்து எங்கிட்ட காமிச்சாருங்க மேடம். நான் அப்ப நினைச்சேன் என்ன இருக்கிற முகத்துல
0: இப்படி ஒரு சந்தோஷமா,
1: அன்பான ஒரு எண்ணம் இருக்கு, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். முகத்தை பார்த்து எதுவும் நம்ம நினைக்க கூடாது,
0: அருமையா
1: பாத்துட்டு எதுவுமே பேசணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் மேடம்.
0: பாருங்க அந்த அனுபவம் வந்து
1: பொண்ண கல்யாணம் முடிச்சு பேரம் பேத்தி எல்லாம் இருக்குதுங்க மேடம்.
0: இன்னமும் உங்களுக்கு அந்த அனுபவம் போல மதிப்பெண் எடுத்தது, அவருடைய பெண் எடுத்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா கொண்டாடினதை இன்ன வரைக்கும் என்னால மறக்க முடியல அப்படின்னு அழகா சொன்னீங்க விஜயாமா. நன்றிங்க. இப்ப இணைப்பில் யாரு? வாங்க, வணக்கம், பேசலாம். இணைப்புல வந்துட்டீங்க. 9:18 வாங்க.
2: சிரிப்புக்கு
0: சொந்தக்காரர் சிரிப்பு இருக்கிற இன்னொரு முகம் சொல்லலாமா?
2: கோயிலு காத்தே அடிச்சாலும் சரி, நானல் மாதிரி அப்படியே எப்பவும் பச்சை பசுமையா இருக்கதான்
0: சிரிப்பு சிரிப்பு. அதுதான் உங்களுடைய முகமா?
2: ஆமாங்க.
0: சரி, இருந்தாலும் வேற ஒரு முகத்தை நாங்க உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். என்ன முகமா இருக்கும்?
2: எப்பவும் சிங்க மாதிரி வச்சுக்கிறோம், நம்மள பாதல பயந்து ஓடுறத பத்தி இருக்கு.
0: அப்படியா? ஆனா அப்படி தெரியலையே, சிங்கம் கூட சிரிச்சிரும் போலயே.
2: நம்மளா
0: சிங்கம் கூட சிரிச்சிரும் போலயே உங்களை பார்த்தா. நன்றிகள் சொல்லிட்டு 9:19 இனிப்புல யார் வந்திருக்கீங்க? வாங்க, வணக்கம். எங்கிருந்து
3: பேசுறீங்க?
0: உங்களுடைய பெயர் சொல்லுங்க.
3: நன்றிங்க.
0: அதாவது எப்பொழுதுமே ஒரே முகம், கோபம் தான் கோபத்தை காட்டிடுவேன், சிரிப்பம் தான் சிரிச்சிருவேன், யாரையாவது வந்து சந்தோஷப்படுத்துன்னா படுத்துவேன். அதனால வந்து எனக்கு இந்த மறைச்சு பேசலாம் இருக்காதுங்க, எப்போதும் உண்மை முகம் ஒரே முகம் அப்படின்னு பகிர்ந்துட்டு போயிட்டாங்க துரைசாமி ஐயா. நன்றிங்க. இணைப்பில் யாருங்க? 9:20 வாங்க, வணக்கம்.
4: ஒரு நூலகம், அது எங்கள் கோடை குண்டலை ஊடகமா. வணக்கம்
0: ஐயா. வணக்கம், பெயர் சொல்லுங்க.
4: நான் திருப்பூர் மாவட்டம் முத்தூர்ல இருந்து முத்துராமன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நாங்க எல்லாரும் சூப்பரா இருக்குங்கம்மா. பாத்தீங்கன்னா இன்னும் எனக்கும் இன்னொரு முகமும் இன்னொரு குணமும் இருக்குதுங்கம்மா.
0: என்னது?
4: எப்பவுமே பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் அளவா தான் பேசுவேன், நல்லா கரெக்டா இருந்துக்குவேன். யாருக்கிட்டையும் சரி, தொழிலையும் சரி, எல்லார்ட்டையும் பணியாளர்கிட்டையும் சரி, எல்லார்ட்டையுமே கரெக்டா இருந்துக்குவேன்.
0: சரி,
4: ஆனா சில நேரங்கள்ல எனக்கு அளவுக்கு அதிகமா கோபம் வர்றது மாதிரி, யாரு பண்ணாலும் என்னுடைய மனைவியா இருந்தாலும் சரி, என்னுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, என்னுடைய எனக்கு வர்ற கஸ்டமரா இருந்தாலும் சரி, அப்படியே அழுதுருவீங்கம்மா. எதா இருந்தாலும் அழுதுருவீங்கம்மா.
0: அவங்க முன்னாடி
4: நல்லா இருக்கீங்களா, என்னடா அப்படி பண்றீங்களாடா அப்படின்னு அழுதுருவீங்கம்மா.
0: ஓ, நான் கூட அளவு மீறின கோவம் வர்றப்ப நான் அவங்கள ஏதாவது சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன், நான் அழுதுருவேன் அப்படின்னு
4: சொல்லிட்டீங்க. அதாவது பில்டிங் சாங் பேச மாட்டா வீக்கு அப்படிங்கிறாங்கல்லம்மா.
0: அப்படி இல்லைங்க, அழுகிறது வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமான விஷயம் தான். அழுதுட்டா வந்து எல்லாரும் கோலைகள் இல்லை இல்லையா? ஆனாலும் இதை சொல்றதுக்கு வந்து ஒரு பெரிய தைரியம் வேணும், நான் அழுதுருவேங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க முத்துராமனையா. இணைப்புல யார் வந்திருக்கிறீங்க? வாங்க, வணக்கம். 9:21 கோடைப்பான்மலை 100.5 இன்னைக்கு

0: நிகழ்ச்சி உங்களுக்காக தந்திருக்கும் தலைப்பு எனக்கு இன்னொரு முகம் இருக்குது அப்படின்னு கேட்டோம். நிறைய நேயர்கள் அன்பாக அறிவுபூர்வமாக அனுபவ ரீதியாக அவங்களுடைய சொந்த கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து சந்திக்கலாம். முன்பாக கொடைப்பான் மலை 100.5.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
3: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்ட் ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 1 முதல் செப்டம்பர் 30 தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
4: இரைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
3: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.
5: தெற்காசியம் மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
9: கோடை பண்பலையின் இஜை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
10: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துக்கள்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.

அழகான பாடல் கேட்டுட்டு இருக்கிறோங்க. கோடை பண்பலை 100.5 வானொலி நிகழ்ச்சியில 9:25 எனக்கு இன்னொரு முகம் இருக்குங்க. என்னுடைய இன்னொரு பக்கம் ஒன்று இருக்கு, அது யாருக்குமே தெரியாது. சமயம் வர நேரம் அதை நான் காட்டுவேன், இல்லை வந்து ரொம்ப கட்டுப்பாடோடு இருப்பேன். எல்லை தாண்டி போயிட்டாங்கன்னா அதை காட்ட வேண்டிய சிச்சுவேஷனுக்கு நான் வந்துடுறேன். சில நேரங்களில் நான் அழுதுறேன், சில நேரங்களில் நான் குழந்தையாகவே இருக்கிறேன், சில நேரங்களில் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு. இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற இன்னொரு முகம் என்ன, அதனால் மித்தவங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குது, அதை பற்றி நாங்களாம் கவலையே படுறதில்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அந்த விஷயத்தை சொல்ல வாங்க அப்படின்னு இன்றைக்கி நிகழ்ச்சியில் வானவெளி நிகழ்ச்சியில் கேட்டோம். இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கிறீங்க?

0: வாங்க, வணக்கம்.
1: இனிய கோடை பனவுலைக்கு வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: மருத மாவட்டம் கரடிகள்ல இருந்து கேமலா தான்
0: பேசுறேன். மருத மாவட்டம், ஆஹா, கேக்குறப்பவே எப்படி இருக்குங்க.
1: ஆமாங்கம்மா,
0: உங்களுடைய பேரை மறந்துட்டேங்க, நீங்க சொன்னதுல. பேரை சொல்லுங்கம்மா.
1: கேமலதா.
0: ஹேமலதா, சொல்லுங்க. ஹேமலதாமா,
1: எனக்கு ரெண்டுமே கோபமும் இருக்கும் பாசமும் இருக்கும்.
0: அப்படிங்களா?
1: கோபமும் அதிகமா பேசுவே. அப்பயே ஒரு 10 செகண்ட்ல பேசலையே, சந்தோஷமா பேசலையா, எனக்கு தூக்கவே
0: புரியல. சந்தோஷமா பேசலன்னு இன்னும் கோவம் வந்துருமா?
1: அதனாலதான்
0: அப்படி சிரிச்சிருது. சிறப்பு சிறப்புங்க ஹேமலதாமா, அருமையான கருத்தை பகிர்ந்துகிட்டீங்க, நன்றிங்க. இணைப்பில் யாருங்க? வாங்க, வணக்கம். வணக்கம் ஐயா, பெயர் சொல்லுங்க.
2: சேலம் இட்டாபுதூர் மலர்ராஜா.
0: சொல்லுங்க மலர்ராஜாயா.
2: அம்மா, நான் நேர்மையா இருக்குன்னு நினைப்பேன்.
0: சரிங்க.
2: ஒரு தவறுன்னா இவரு எனக்கு வேணும் இவர் வேண்டாம்லாம் பாக்க மாட்டேன். பொதுவானதுதான் சொல்லுவோம் நான்.
0: அப்படிங்களா?
2: ஆமாங்கம்மா, உண்மையா உண்மையா இருக்குன்னு நினைப்பேன். முடிஞ்ச வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கேன்.
0: அப்படிங்களா? ஆனா உங்களுக்கு நட்பு வட்டாரம்லாம் எப்படி இருக்கு இந்த மாதிரி ஒரு செயல் இருக்கனால?
2: அவர் 100 பேர் இருக்காங்க, ஒரு 75 பேர் இருக்காங்கம்மா.
0: சரிங்க சரிங்க. இல்ல, பொதுவா நேர்மையா இருப்பேன், மனசுல பட்டத வந்து அப்படி கண்ணாடி மாதிரி பேசுவேன் அப்படின்றவங்க வந்து நிச்சயம் எல்லாருக்குமே வந்து வெறுப்பாளர்களா தான் இருப்பாங்க. அதனாலதான் கேட்டேன். பரவாயில்லைங்க, நன்றிங்க, அருமையா பகிர்ந்துகிட்டீங்க. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வாங்க, வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம்.
0: இனிய காலை வணக்கம்.
3: தேனி மாவட்டம் சின்னமுளம் சசிகலா பேசுறேன்ப்பா.
0: சொல்லுங்க சசிகலாமா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க தான்ப்பா எனக்கு ஒரு முன்னோடிப்பா, பேசுறது கலகலன்னு பேசுறதுக்கு. பிள்ளையெல்லாம் சொல்லுவாங்க, மேடம் பார்த்தாலே பயமா இருக்குன்னு. நான் வார்த்தையில எதுவும் சொல்ல மாட்டேன், ஏதாவது தப்பு செஞ்ச ஒரு பார்வை பார்த்து அதுலயே பயந்து போயிடுவாங்க. ஆனால்ப்பா பணியில் இருந்து நிறைவு பெற்ற போது என்னோட
0: அதற்கான தோற்றத்தோடையும் சரி, செயலுக்காகவும் சரி, நான் கட்டுப்பாடோட தான் இருக்கணும், கண்டிப்பாடோட தான் இருந்தாகணும். ஆனா மித்தபடி வந்து நான் வந்து நிறைய குண அதிசயத்துல ரொம்ப நல்ல பொண்ணுங்க அப்படின்னு வந்து அம்மா பகிர்ந்துட்டு போயிருக்கிறீங்க. நன்றிங்கம்மா, தொடர்ந்து உறவுகளை சந்திக்கலாம். கோடை பண்பலை 100.5 இல்
4: நாம் கேட்டு ரசித்தோம். கோடை பண்பலை 100.5 இல் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்

0: கோஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
2: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி பிளேஸ்மெண்ட் அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
4: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
7: கவுன்சிலிங் கோட் 2624.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும்

0: என்னங்க செய்யறது, எனக்கும் ஆசை தான். நான் வந்து ரொம்ப நல்லவங்களாக இருக்கணும், எல்லாரும் என்னை வந்து புகழ்ந்து பேசணும், எல்லாருக்கும் நான் உதவி பண்ணணும், எல்லாரும் என்னை வந்து சே இப்படி ஒருத்தங்களா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு. ஆனாலும் சில பல நேரங்களில் என்னுடைய சுயத்தை தாண்டி எனக்கு இன்னொரு முகம் இருக்குது அப்படின்றத அவங்க வெளிப்படுத்த வச்சிடறாங்க, நானும் வெளிப்படுத்திடுறேங்க அப்படின்னு அருமையான கருத்துக்களை, யதார்த்த கருத்துக்களை அவங்க வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க அன்பணியர்கள். அந்த வரிசையில் 9:33 இப்போ இணைப்பில் யார் இணையறீங்க, வாங்க வணக்கம்.
1: காட்சி மண்டலத்தை கல்கண்டு மண்டலமாக்கும் கோடை பண்பலையும் அன்பு தொகுப்பாளரை வணங்குவது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
0: சொல்லுங்க ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் ஐயா. சொல்லுங்க வேளாங்கண்ணி சொக்கலிங்கம் ஐயா.
1: என்னுடைய இன்னொரு முகம் வந்து தமிழின் பெருமையை பறைசாற்றுவது
0: சிறப்புங்க.
1: அது வந்து எப்படின்னா, தமிழ்ல வந்து ஒரு எழுத்து வந்து நம்மளுடைய ஒரு செயலையே குறிக்கும். எப்படின்னா ஒரு சின்ன சாம்பிள், பறக்கும் எழுத்து இ, அதட்டும் எழுத்து ஏ, அழைக்கும் எழுத்து வா,
0: சிறப்பு
1: விரட்டும் எழுத்து போ, வியக்கும் எழுத்து ஐ, அழுத்து சொல்லும் எழுத்து சே, விற்கும் எழுத்து இக், சிரிக்கும் எழுத்து இ, ஊதும் எழுத்து ஊ, ஆடும் எழுத்து தை, உழைக்கும் எழுத்து கை, எழுது எழுத்து மை, இது மாதிரி நிறைய தமிழுடைய பெருமை இருக்கு.
0: சிறப்புங்க ஐயா, வணங்குகிறோம் உங்களுடைய பாதங்கள் தொட்டு. இந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் இந்த மாதிரி அறிஞர்கள் சொல்கிறப்ப தான் வந்து ஞாபகத்துக்கே வருது, தமிழோட சிறப்பை வந்து பறைசாற்றுறதாங்க எனக்கு இருக்கிற இன்னொரு முகம். எப்படி ஒரு விஷயம் பார்த்தீங்களாங்க, நன்றிங்க வேளாங்கண்ணி சொக்கலிங்க ஐயா அவங்களுக்கு. இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கிறீங்க, வாங்க வணக்கம்.
2: வணக்கம்மா, சேலம் பேம்பிடி.
0: சொல்லுங்க ஐயா.
2: அகத்தின் அழகு முகத்தில் தீரும் சொல்லுவாங்க, அதாவது எல்லாத்துக்கும் ஆசை முகமாவும் இருக்க முடியாது, திருச்ச முகமாவும் இருக்க முடியாது. எனக்குள்ள இருக்கிற மிருகத்தை தட்டி எழுப்புனா அந்த கோபத்தை கோப கணலை தெரிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து காட்ட வேண்டியதாக இருக்குது.
0: என்னங்க பண்றது, ஒரு படத்துடைய டைலாக் மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்களே, ஆசை முகமாவும் இருக்க முடியாது.
2: எனக்குள்ள இருக்கிற அந்த கோபத்தை தட்டி எழுப்பும்போது என்னால தாங்க முடியாம அந்த கோபத்தை காட்டிட்டு திருப்பி அத பணிவையும் காட்டுவேன். எத்தனையோ முகம் இருக்குதுமா, இவன் காலையில எழுந்துட்டு உடனே இவன் மூஞ்சிலேயே முடிச்சான், நரி மூஞ்சில முடிச்சிடாம, அந்த மாதிரியான பல முகங்கள் இருக்கு.
0: நன்றிங்க. 9:35 வாங்க வணக்கம்.
3: அருமையாகவும் அட்டகாசமாகவும் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதரிக்கு என்னுடைய காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் ஐயா, நன்றி, நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க
3: மேடம்? நிகழ்ச்சினா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சி, ஆனா உங்களுக்கு எல்லா நிகழ்ச்சியுமே பொருந்தும், ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கீங்க மேடம்.
0: நன்றிங்க, நன்றிங்க.
3: பேசுறாங்கன்னு சொல்றீங்க இல்லங்க, அந்த மாதிரி போ எனக்கு.

0: என்னுடைய அந்த ஆள் மனத்துல இருக்கிறது ரொம்ப நாள் இருந்தது, நான் சொல்லிட்டேங்க மேடம். என்னோட முகத்தை பத்தி பேசிடலாம்.
1: ஐயா உங்களுடைய பெயர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து கூப்பிட்டுருக்கீங்க?
0: திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் பெத்தனாய்க்கன்பட்டி இருந்து ஜெயச்சந்திரன் மேடம்.
1: ஜெயச்சந்திரன் சொல்லுங்க
0: மேடம். நான் வந்து பொறுமையா சொல்லி பார்ப்பேன், அதுக்கு கொஞ்சம் அதான் நல்லது நம்ம மனசுக்கு படுது, சொல்லி பார்ப்போம். அது கேட்கல அப்படிங்கும் போது சர்ன்னு கோபம் வந்துடும். முந்தா நாள் கூட ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சு, அத வந்து யோசிச்சு பார்த்தா என்ன ஒரு நிமிஷம் யோசிச்சு நம்ம பாட்டுக்கு இருந்திருந்தா இருந்திருக்கலாம்.
1: ஆமா.

0: கோவம் ஏறிடுது. அதெல்லாம் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன்னு நினச்ச உங்களுடைய முடிவே வந்து பெரிய விஷயங்க. நன்றிங்க ஜெயச்சந்திரன் ஐயா. இப்போ இணைப்பில் யார் இருக்கிறீங்க, வாங்க வணக்கம். 9:37 இணைப்பில் யார் வந்திருக்கிறீங்க, வாங்க வணக்கம். எனக்கு இன்னொரு முகம் இருக்குது அப்படின்னு தலைப்பு இன்னைக்கு வானவில் நிகழ்ச்சி தந்துட்டு இருக்குங்க, வந்துட்டீங்க பேசலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கீதா கிருஷ்ணகுமார், திருத்தங்கல் விருதுநகர் மாவட்டத்தில இருந்து பேசுறேம்மா.
0: சொல்லுங்கம்மா.
1: எனக்கு இன்னொரு முகம் இருக்குங்க.
0: என்ன முகம்?
1: பெண்களை வந்து இழிவா பேசினாங்கன்னா கண்டிப்பா எந்த இடமா இருந்தாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்.
0: சூப்பர் சூப்பர்.
1: எனக்கு இன்னொரு முகம் அதுதான்.
0: அருமைங்க, இந்த பதில வந்து எதிர்பார்க்கல. அப்படி நீங்க எப்பவுமே அப்படி ரொம்ப அப்படியே சாஃப்டா ஒரு மாதிரி அப்படி நீட்டா பேசுவீங்க, ஆனா பெண்களை இழிவா யார் பேசினாலும் ஒவ்வொரு தென்றல் புயல் ஆகி வருதேன்னு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. திருத்தங்கள் கீதா, நன்றிங்க. தொடர்ந்து சந்திக்கலாம் உறவுகளை. அதற்கு முன்பாக கொடை பண்பலை 100.5.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்ட் ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1 முதல் September 30 வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
6: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
5: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியை வழங்குவோர்
10: வசந்த் அன்கோ.
11: வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அன்கோ.

0: நிறைய பேர் இந்த மாதிரி பாடுற திறமை இருக்கும், ஆடுற திறமை இருக்கும், கவிதை எழுதுவாங்க, ஓவியம் வரைவாங்க, இதெல்லாம் வந்து வெளிக்காட்டவே மாட்டாங்க. அவங்கள வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க வந்து அவங்களுடைய குணநலன்களை வச்சே வந்து அவங்களுடைய திறமையை வந்து நம்ம எடை போடாமலே இருப்போம். ஏதாவது வந்து இந்த கோவில் திருவிழாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம வீடுகளில் ஏதாவது வந்து திருவிழா, ஏதாவது கல்யாணங்கள் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா திடீர்னு பாடுவாங்க, திடீர்னு வந்து ஏதாவது பேசுகிறப்ப தான் சே இவங்களுக்குள்ள இப்படி ஒரு திறமையா அப்படின்னு நம்ம வேந்திருக்கிறோம். அவங்களுடைய இன்னொரு முகத்தை பார்த்து நம்ம அப்படியே கொஞ்சம் ஆச்சரியமும் போட்டிருக்கோம், கொஞ்சம் அப்படியே அடங்கியும் போயிடுவோம், கொஞ்சம் தள்ளியும் போய் அவங்க மேலே ஒரு மரியாதை வந்துடும். அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற இன்னொரு முகம் என்ன அப்படின்னு நிகழ்ச்சி இன்றைக்கி ஆரம்பிச்சிச்சுங்க. ரொம்ப கலகலகலகலன்னு போயிட்டுருக்கு. இப்போ 9:41 ஆயிடுச்சு. இணைப்பில் யார் வந்திருக்கிறீங்க? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடு பாபு, சொல்லுங்கய்யா.
1: அதாவது நம்ம வேலை செய்யற இடத்துல வந்து நண்பர்கள் சில பேர் கோபப்படுத்திட்டே இருப்பாங்க.
0: சரி,
1: அமைதியா அப்படியே கலந்து போயிருவேன். அமைதியா கலந்து போகும்போது அடுத்த விட கோபப்படுத்த மாட்டாங்க.
0: கலைச்சாலும்
1: அமைதியா போயிருவோம் அப்படின்ட்டு போயிடும்.
0: பரவாயில்லைங்க, நல்ல ட்ரிக்கா இருக்கே. நீங்க ஏதாவது அடுத்த

0: கலாய்ச்சாங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு ஏதோ சொல்ல வரீங்களாக்குன்னு பார்த்தா அப்படியே அமைதியா போறனால அப்படியே கலாச்சா கலாய்கிராம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. சிறப்புங்க, நன்றிங்க. இதை வந்து நம்மளும் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் இனிமேல. இப்ப இனிப்பில் யார் வந்திருக்கிறீங்க? வாங்க, வணக்கம். 9:42 ஆயிடுச்சுங்க. வாங்க, வணக்கம். பெயர் சொல்லுங்க.
1: சத்தியமங்கலம், கே என் பாளையம், பேச்சி முத்து.
0: சொல்லுங்க பேச்சி முத்து.
1: மேடம், இந்த தவறு செஞ்சுட்டு அதை நியாயப்படுத்தி பேசுவாங்க பாருங்க, அது எனக்கு சுத்தமாவே பிடிக்காது. அவங்கள்ட்ட கடுமையா ஆர்குமெண்ட் பண்ணணும்னு நினைப்பேன்.
0: யாரா இருந்தாலுமா?
1: கண்டிப்பா மேடம், அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்கள்ட்ட எதிர்த்து பேசணும் அப்படிங்கறதுல துணிஞ்சு பேசுவீங்க மேடம்.
0: துணிஞ்சு
1: இருப்பேன். அதே சமயத்துல நான் ஒரு தவறு செஞ்சுட்டு அதை ஒத்துக்குவேங்க மேடம்.
0: சிறப்புங்க, சிறப்புங்க, சூப்பருங்க. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு அடுத்தவங்களுக்கும் சொல்லிடுவேன், நானே எனக்கும் சொல்லிக்கிறேன் அப்படின்னு வந்து சத்தியமங்கலம் கே என் பாளையம் பேச்சி முத்து சொல்லியிருக்கிறீங்க. நன்றிங்க பேச்சி முத்து. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கிறீங்க? வாங்க, வணக்கம். பேசலாம், எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. வானவில் நிகழ்ச்சி தந்திருக்கும் தலைப்பு. இணைப்புல வந்துட்டீங்க, பேர் சொல்லுங்க.
2: மேடத்துக்கு இனிய காலை வணக்கம். தேனி மாவட்டம் எரசக்க நாயக்கனூர்ல இருந்து கிராண்டாளர் சாமி பேசுறேன். நிலையத்தின் அழகு நலமா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம். உங்களுடைய பெயர் மீண்டும் ஒரு முறை?
2: கிராண்டு அழகர் சாமி.
0: கிராண்ட் அழகர் சாமியா?
2: ஆமா மேடம்.
0: சிறப்புங்க, கிராண்ட் அழகர் சாமியா, சொல்லுங்க
2: மேடம். எனக்கு இருக்கு இன்னொரு முகம்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு விவசாயி. விவசாயின்னா நான் சுகாதாரமா வாழ்ந்துட்டேன் அனைத்து விஷயத்திலயும்.
0: சரி,
2: எனக்கு வந்து ரோட்ல பாட்டில் கிடக்கூடாது. சரி, போய் யாரு போட்டாலும் எவ்வளவு வேண்டியாலா இருந்தாலும் நான் போய் சத்தம் போட்டு அதுக்கான முறையை பயன்படுத்திடுவேன்.
0: சிறப்புங்க. எனக்கு ரோட்ல குப்பை நிறைஞ்சிருந்துச்சு தூக்கமே வராது. போய் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இன்னைக்கு பாத்துருவேன் ஒரு கை அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நன்றிங்க அழகர் சாமியா. இப்ப 9:44 கோடைப்பான்மலை 100.5 வானவல் நிகழ்ச்சியில இன்னொரு முகம் எனக்கு இருக்கு, இன்னொரு பக்கம் எனக்கு இருக்கு. யார் வந்திருக்கீங்க சொல்ல? வாங்க, வணக்கம்.
3: வணக்கம். சொல்ல, இணைப்பில் இணைவது ஈரோடு பசுமை நகர் பரிமளா. நல்லா நல்ல மரியாதை
0: சொல்லுங்க பரிமளாமா.
3: எனக்கு வந்து இன்னொரு முகம் சொன்னா, நல்லா போயிட்டே இருப்பேன். எங்கன வந்து தப்பு நடக்குதோ அது எதா இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் இறங்கி கேட்டுவேன்.
0: அப்படிங்களா?
3: என்னத்துக்கு இந்த மாதிரி பண்றீங்கன்னு கேட்டுவேன். அது எந்த இதா இடமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அந்த முகம் எல்லாம் பார்க்க மாட்டேன்.
0: சிறப்புங்க. அதாவது பொதுவாக வந்து இந்த மாதிரி தட்டி கேட்குறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோ அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் அதெல்லாம் யோசிக்காமல் தட்டி கேட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க பரிமளாமாக்கு. இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கிறீங்க? வாங்க, வணக்கம்.
4: வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா, பேர் சொல்லுங்க.
4: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் வெள்ளந்தூர் வெட்டுக்காடு சிங்காரம் பேசுறேங்க.
0: சிங்காரம் சொல்லுங்க.
4: ஆமாங்க. அதாவது குடும்பத்திலயோ அல்லது வெளி நண்பர்கள்டையோ பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்மளுடைய பேச்சுக்கு எதிர்ப்பா மாற்று கருத்து வரும், கோபம் வரும். அப்ப நான் வந்து பதில் சொல்ல மாட்டேன், சட்டையை போட்டுட்டு வெளியில புறப்பட்டுருவேன். வீட்டுல வெளியில நண்பர்கிட்ட பேச மாட்டோம், அதாவது வாதம் பண்ணுன்னா தெரிய வராது.
0: சட்டைய போட்டு கிளம்பிடுறது, உன்னை எல்லாம் மதிக்கவே இல்ல போவாங்கட்டு அப்படின்னு பெரிய இன்சல்ட் போயிருவேன். நன்றிங்க.
5: கரூர் மாவட்டம் வெங்கமேட்ல இருந்து உலகநாதன் பேசுறேங்க. நமது நிலையத்தில் உள்ள அனைவருக்கும், சகோதரி உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சொல்லுங்க ஐயா.
5: சகோதரி நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கீங்க சகோதரி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி
0: மகிழ்ச்சி சொல்லுங்க.
5: எனக்கு இன்னொரு முகம்னு சொல்லி அருமையான தலைப்பை கொடுத்துருக்கீங்க சகோதரி.
0: என்னை
5: பொறுத்து மட்டும் பாத்தீங்கன்னா, இப்ப வந்து வெளியில வழிபோக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து பசிக்குதுங்க உணவு வாங்கி கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்ப உண்மையாலும் பசிக்காக கேக்குறவங்க சிலர், சிலர் அதை வயிற்று பிழைப்புக்காக பணமா கொடுங்கன்னு கேக்குறவங்க சிலர். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து அவங்களுடைய முகபாவனை உண்மையிலேயே பசியோட தான் இருக்காங்களா அப்படின்னு அறிஞ்சு பயிர் கொடுக்க மாட்டேன். உணவகத்துக்கு அழைச்சிட்டு போய் சாப்பிடுங்க, அவங்களுக்கு தேவையான உணவு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள சாப்பிட வச்சு அனுப்பிடுவேன். இதுதான் வந்து எனக்குள்ள உண்மையான உண்மையான இன்னொரு முகம்.
0: சிறப்பு சிறப்பு. நிறைய பேர்கிட்ட இந்த முகம் இருக்கு. காசு எல்லாம் தரமாட்டேன், வா பசிச்சுன்னா நான் இட்லியை வாங்கி தரேன், சாப்பிட்டு கிளம்பி போயிட்டேரு அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் பாத்திருக்கேன், இதுதாங்க என்னுடைய உண்மையான முகம்.

0: அவங்க வந்து உண்மையிலே பசிக்குதா இல்லையான்னு முகபாவனை வச்சே கண்டுபிடிச்சிடுவீங்க. எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கிறீங்க. நன்றிங்க. இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கிறீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி?
1: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 org.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: வசந்த் தன்கோ.
7: வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் தன்கோ.

0: உண்மையில் நான் கொண்ட காதல், என்மேல் நீ கொண்ட காதல், இதில் எதுக்கு பெருசு அப்படின்னு சொன்னால் தானே தெரியும், இல்லை சொல்லலைனாலும் தெரியும் அப்படின்றதான் இப்போ அழகான ஒரு பாடல் கேட்டோம். இப்படி வந்து அன்பு பரிமாற்றங்களை வந்து மறைச்சே வச்சுருக்குறோம். நான் வந்து வெளிப்படுத்தவே மாட்டேங்க அன்பெல்லாம், ஆனால் காட்டவே தெரியாதுங்க. ஆனால் வந்து என்னுடைய சகோதரிக்கோ என்னுடைய சகோதரனுக்கோ என்னுடைய தோழிக்கோ ஏதாவது ஒன்றுனா என்னால் தாங்கிக்க முடியாது. ஆனால் என்னமோ தெரியாதுங்க, அது என்னுடைய ஒரு முகம், அது வெளிக்காட்ட கொஞ்சம் தயக்கமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. அழகாக பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க, எனக்கு இன்னொரு முகம் இருக்குது அப்படின்னு கேட்ட இன்னைக்கு வானவர் நிகழ்ச்சியில தலைப்புல இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க, வாங்க வணக்கம் பேசலாம், பேர் சொல்லுங்க.
1: காற்று காற்று இசை இசை, தானம் சொல்லும் தமிழ் இசை, என்னோட உயிருக்கும் மேலான கோடை பண்பனை 100.5 சுகன்யா அம்மாவுக்கும் காலை வணக்கம் சொல்வது ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் வெள்ளாங்கோபியில இருந்து சுமதி திருமுருகன்.
0: சுமதி
1: அனைவருமே,
0: சுமதி திருமுருகன் அனைவரும் நலமா இருக்கிறோம். உங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க?
1: எல்லாரும் நல்லா இருக்கங்க. எனக்கு வந்து இந்த பண்பலை கேக்குறத மட்டும்தான் உற்சாகத்தவே குடுக்குது. எல்லா நிகழ்ச்சியும் நல்லா இருக்குதுங்க, கேட்டுட்டே இருப்பேன்.
0: மகிழ்ச்சி, நன்றி நன்றி. சொல்லுங்க சுமதி அம்மாக்கு இருக்கிற இன்னொரு முகம் என்ன? பண்பலை கேட்கறது தாங்க எனக்கு வந்து மகிழ்ச்சி அப்படின்னு அந்த மகிழ்ச்சி பெருங்கடல்ல நீந்துட்டு இருந்து இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க அம்மா, நன்றிங்க. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க, வாங்க வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நீங்க நல்லா இருக்கிறதாக எல்லா பத்தியும் சொன்னீங்க, நாங்கள் எல்லா பேரும் நல்லா இருக்கோம் மேடம்.
0: சரிங்க, ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி எப்போது நல்லா இருங்க. உங்களுடைய பெயர் சொல்லுங்க.
2: மதுரை மாவட்டம் திருமணம் ஆலமட்டியில இருந்து எஸ் ராமர்.
0: எஸ் ராமர் சொல்லுங்க.
2: தேங்க்யூ மேடம். அந்த வகையில அன்பு முகம், அழகு முகம், ஆசை முகம், நம்ம செய்யற பணி, வீட்டுல பழகுறதா இருந்தாலும் சரி, வெளியில பழகுற நண்பர்கள் மற்றவங்கிட்ட இருந்தாலும் சரி, நம்ம வந்து செய்ய வேண்டிய வேலையை அழகா செஞ்சு அவங்க கிட்ட நம்ம பாசத்தை தான் காட்டணும், நம்மளால அவங்க சிரிக்கணும் அப்படி நினைச்சாலே நம்ம முகம் ஒரே முகம், அதுதான் அழகு முகம், ஆசை முகம்.
0: சூப்பருங்க, சிறப்புங்க. அன்பு முகம், ஆசை முகம், ஒரே முகம், அவங்க சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சிட்டாலே போதும். அந்த ஒரு முகத்தை நம்ம காட்டிட்டாலே அந்த முகம் நம்ம மறைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க.

0: கலைஞர் ராமர், எஸ் ராமர். நன்றி. இப்ப இணைப்புல யாரு? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்மா, நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
0: ராஜேஸ்வரி அம்மா, என்ன வேலையா இருந்தீங்களா? பாருங்க, எல்லாரும் பேசுறாங்க, நான் விட்டுட்டேன் பாத்தீங்களா? தாங்க என்னோட இன்னொரு முகம்.
1: அதாவது எனக்கு ஒரு ரெண்டு மூணு முகம் இருக்கு. ஒண்ணு வந்து எதையுமே தெரிஞ்சுக்காம தெரியும் சொல்லவே மாட்டேன். எனக்கு தெரிஞ்சாத்தாப்பா நான் சொல்லுவேன் அப்படின்னு கரெக்டா பேசுறேன். எனக்கு எதையும் முழுசா தெரிஞ்சுட்டாப்பா நான் எதையும் பேசுவேன் சொல்ல மாட்டேன். அப்படி இன்னும் ஒரு முகம் பாத்தீங்கன்னா, கோவில் உலகத்துக்கு எல்லாருமே அந்த விசேஷம் இந்த விசேஷம்னு போய்கிட்டே இருப்பாங்க. நான் போக மாட்டேன். ஆனா என்ன நினைப்பாங்க, கோயிலுக்கு ஜாமி பத்தி இல்ல போட அப்படின்னு. ஆனா அதுக்கு பதிலா ஏழை எழுதுங்க, யாருக்கு உதவி வேணும்னா காலையில சாப்பாடு செஞ்சு ரெண்டு மூணு பேருக்கு மார்க்கெட்ல குடுத்துட்டு வர்றது, இந்த மாதிரி தெரியாம யாருக்கும் செய்யறேன், அதனால கோயிலுக்கு வர்றது கிடையாதுன்னு சொல்லாமே செய்யறது எனக்குள்ள ஒரு முகம்மா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, எப்பவுமே யாரு என்ன என்ன துன்புறுத்தாலும், என்னைய வற்புறுத்தினாலும், என்னைய துன்பப்படுத்தினாலும், நான் எப்பவுமே என் நிலையில என் இயல்பு நிலையில இருந்து மாறவே மாட்டேன். எப்பவுமே உற்சாகமா
0: இருப்பேன். குரல்ல என்ன ராஜேஸ்வரியமான்னு சொன்னு ஒரு சிரிப்பு சிரிப்பீங்க பாத்தீங்களா, அதுலயே தெரியும் நீங்க எவ்வளவு ஒரு உற்சாகமான ஆள் அப்படின்னு. நன்றிங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் தெரியாம நான் சொல்லவே மாட்டேங்க, உண்மைதாங்க. அது வந்து நம்மளை வந்து அப்படி தூண்டி விட்டாலுமே சில பேர் ஆமா இருக்குமோ அப்படின்னு வந்து சொல்லிடுறோம், ஆனா சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அது இன்னொரு முகம். நிறைய முகங்கள் எல்லாருக்குமே இருக்கு, அதுல குறிப்பிட்டதை எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வாங்க, வணக்கம்.
2: வணக்கம்
0: ஐயா, பேர் சொல்லுங்க.
2: வாழ்க வளமுடன் வளர கோடையப்பம், கரூர் மாவட்டம் நெரூர் தாமோதரன் பேசுறேங்கம்மா. சுகன்யா மார்த்தா நூறு, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன் தாமோதரன் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ஒரு முகங்கிறது வந்து நான் வந்து எல்லாருக்குமே எப்பவுமே வந்து நான் நல்லவனாத்தான் இருப்பேன். நான் எந்த விதமான என்னை பார்த்தே சொல்லுவேன், தாம்பரன் ஐயாவா எதுலயுமே கரெக்டா தான் இருப்பாருங்கன்னு. இன்னொரு முகம் என்ன சொன்னீங்கன்னா, நமக்கு யாராச்சும் வந்து ஒரு துன்பம் வந்து பண்ணிட்டு இருந்தாலுமே அவங்கள வந்து மறந்துட்டு மீண்டும் அவங்கள வந்து நான் இணைச்சுக்குவேன்.
0: நான் மறப்போம் மன்னிப்போம்.
2: ஆமா, அதுவே எல்லாருமே சொல்லுவாங்க, தாமோதரன் ஐயாங்கிறப்ப அவர் வந்து மறந்துடுவார் எல்லாத்தையுமே. அப்படி அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு கஷ்டங்கள் கொடுத்தாரு, மறந்துட்டு மீண்டும் அவனோட இணைஞ்சு செயல்படுவாங்கம்மா.
0: சரிங்க, சிறப்பு சிறப்புங்க. மறந்துருணுங்க, ஒருத்தவங்க தப்பு பண்றது இயல்பு, அதை மறந்துட்டு ஏத்துக்கிறது என்னுடைய இன்னொரு முகம் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. நன்றிங்க. இனிப்பில் யாரு வர்றதுக்கு முன்னாடி

0: டெலிஃபோன் மணி போல் சிரிப்பவள் இவளா அப்படிலாம் கவிதை எழுத தெரியுங்க, ஆனால் வந்து ஒரு தயக்கம், எங்கள் வீட்டில் ஏதாவது சொல்லிடுவாங்களோ, தடைப்பட்டுருமோ அப்படின்னு இன்னொரு முகத்தை நான் காட்டாமல் வச்சுருக்கேன், என்னுடைய திறமை சார்ந்து குணம் சார்ந்து ஆனால் காட்டிடுவேன் அப்படின்னு நிறைய அழகாக பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கிறீங்க, வாங்க வணக்கம்.
1: காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் ஐயா.
1: நிகழ்ச்சியில் நான் பேசணும்னா இன்னொரு முகத்தை பார்த்துருப்பீங்க.
0: அப்படிங்களா?
1: ஆமாம்மா, 55 நிமிஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப வந்து எங்க வீட்டுக்காரமா ஒரு முகத்தை காமிச்சிருப்பா அப்படி.
0: இது ஒரு வேலைன்னு காலையில இருந்து நின்னுட்டு இருக்கிறீங்க பாருங்க, கடையில போய் காய வாங்காம அப்படின்னு இன்னொரு முகத்தை காட்டிருப்பாங்க. சொல்லுங்க, பேர் சொல்லுங்க.
1: என்ன பார்த்தீங்களா? நான் வந்து பாக்குறதுக்கு ஒரு பலாப்பழம் மாதிரி இருப்பாங்க.
0: சரிங்க, பெயர் பெயர்
1: என் பேர் ஈரோடு சூரமடியோட சிலங்கம்மா.
0: ஐயா சொல்லுங்க.
1: பலாப்பழம் மாதிரி இருப்பேன்.
0: சரிங்க.
1: மேல எல்லாம் முள்ளா இருக்கும், பல ருசியா இருக்கும். அதனால என்ன பாக்குறப்ப இவர் கொஞ்சம் கொடூரமா இருப்பாருக்குதே, கொஞ்சம் கோவக்காரா இருப்பாரு அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு பழகன பிறகு என்னது இன்னொரு முகத்தை பாப்பாங்க.
0: இவ்வளவு திட்டிப்பா இருக்கிறாரு அப்படின்னு.
1: ஆமா, இவ்வளவு நல்ல குணமா இருக்குது, நம்ம பழகா முட்டுட்டுமே. வாங்க பழகலாங்கிறத நாம சொல்லவா முடியும்.
0: பழகிருவாங்க. இப்ப சொல்லிட்டீங்களே, இந்த பலாப்பழத்தை தேடி வர போறாங்க. பலாப்பழம் நீங்க தான் கொடுக்கணும். நன்றிங்க, நன்றிங்கய்யா. இணைப்புல வர நேர் வாங்க. வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் சுகன்யா அம்மாவுக்கு.
0: இனிய காலை வணக்கம் ஐயா, பேர் சொல்லுங்க.
2: பள்ளையிலிருந்து கருணாநிதி.
0: சொல்லுங்க ஐயா.
2: ஐயா, அம்மா வந்து இப்ப வந்து எனக்கு வேண்டாதவங்களுக்கு கூட ஓடி போய் உதவி செய்யறது என்னோட இன்னொரு முகம்ங்க.
0: வேண்டாதவங்களுக்குமே?
2: ஆமாங்க, நமக்கு அவங்களுக்கு ஆகாது. என்னடா அடுத்தவங்களாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி, என்னடா இவனு

0: அவனுக்கு ஆகாது, இப்படி போய் ஓடி போய் எல்லாம் செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குணம் எனக்கு இருக்குங்க, முகம் இன்னொரு முகம் இருக்கு.
1: சரிங்க, சிறப்புங்க. அதாவது வேண்டவங்களுக்கு உதவி செய்யறதை காட்டிலும் வேண்டாதவங்களுக்கு செய்யறது வந்து இன்னொரு உண்மையான முகம் தான். இப்ப நிறைவான நேர் நிகழ்ச்சியில யாரு வாங்க? வணக்கம். நன்றிங்க, நிறைவான நேரம் வந்து அருமையான கருத்தை பகிர்ந்துகிட்டீங்க. அதாவது இன்னைக்கு வானவில் நிகழ்ச்சியில வந்து கேட்டிருந்தவங்க அருமையா எல்லாரும் சொன்னாங்க, அவங்களுடைய அனுபவ கருத்தை சொன்னாங்க, உண்மையான கருத்தை சொன்னாங்க, நடந்துட்டு இருக்கிறத சொன்னாங்க. இந்த சந்தோஷத்தோட இனிமையான நேர்களின் இன்னொரு முகத்தை இன்பமாக கேட்ட மகிழ்வில் வானவில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். சுகன்யா மார்த்தாண்டபா பத்தி நன்றி, வணக்கம் நேர்களே.

0: கோடை பண்பலின் உறுப்பிலே ஐந்தில்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: வழங்கிய வானவில்
3: வானவில் நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் ஆர் கே ராஜேஷ், பிஜு. அழைப்புகள் அரங்கேற்றம் சாரா, கணினியாக்கம் சுரேந்தர் வேல்முருகன். இனி உங்கள் கோடை பண்பலை 100.5 பண்பலை வானவில் இந்தியாவில் நேற்றைய நிமிடங்கள் முன்பாக செய்தி சுருக்கம்.
4: வாசிப்பவர் ஜமீர் அக்தர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை அவரது முன்னிலையில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொதுத்துறை நிதி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கும் 2 கூட்டத்தை புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. மத்திய பணியாளர் நலத்துறை சார்பில் வழங்கப்படும் அனுபவ விருதுகளை புதுதில்லியில் மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று வழங்குகிறார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் கடந்த 100 பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். 4 இடைவெளிக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை மீண்டும் கூடியுள்ளது. இன்று வருவாய்த்துறை மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைகளுக்கான மானிய கோரிக்கையின் மீதான விவாதம் நடைபெறுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் நீர்நிலைகளை தூர்வாரும் பணி இன்று தொடங்கியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இதற்கான பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் ஹரியானா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், தில்லி, உத்தராகண்ட் அணிகள் வெற்றி பெற்றன. கேலையில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 462 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

தேன் சிந்தும் இசைமுகில் கோடை பண்பலை வானொலி 100.5 பண்பலை வானவில் இந்தியா. இன்று வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள். நேர்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம்.

0: செல்போன் இல்லாத ஒரு நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்முடைய நேயர்கள் சிலர் கிட்ட கேட்டோம். அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா?
1: நாடும் மனிதர்களும் இயல்பு நிலைக்கு திரும்புவார்கள்.
2: சார், இன்டர்நெட் இல்லாமலா ஒரு நாளா? அழகான காரை கொடுத்துட்டு உள்ள பெட்ரோல் இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கும் சார்.
3: செல்போன் இல்லை என்றால் வைத்தியம் பிடித்தது போல் இருக்கும்.
4: செல்போன் இல்லை என்றால் மன நிம்மதியோடு இருக்கலாம்.
5: சார், கைபேசி மட்டும் இல்லைன்னா உலகமே இயங்கலையோ அப்படிங்கிற மாதிரி தோணும் சார். பார்வை மாற்ற திறனாளிகளுக்கு இது ஒரு கண் போன்றது. அதனால இணையம் என்பது வாழ்வில் நம்மோடு இணைந்து இருக்கிறது.
0: வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பம் நம்மளை எந்த அளவுக்கு ஆட்கொண்டிருக்கு அப்படின்றத இவங்களுடைய பதில்களிலிருந்தே நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அவனின்றி ஓர் அணுவும் அசையாது அப்படின்றது போய் இணையமின்றி உலகமே இயங்காது அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எல்லோருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த சூழலில் தான் பழைய வரலாற்று பக்கங்களை நம்ம கொஞ்சம் புரட்டி பார்க்க போகிறோம். யாரோட வரலாற்று பக்கங்களை அப்படின்னு கேட்குறீங்களா?
6: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலி, என்னை காதலி, ப்ளீஸ்.
7: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர், சி மடல், இல்லை கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனால் கடிதமே இருக்கட்டும்.

கால மாற்றங்களை கடந்து இன்றளவும் வீறு நடை போட்டு வரக்கூடிய கடிதங்களினுடைய வரலாற்று பக்கங்களை தான் இந்த வார நிகழ்ச்சியில நம்ம புரட்டி பார்க்க போறோம். கடிதங்கள் பற்றிய வரலாற்று செய்திகளோடு இணைகின்றேன் அறிவிப்பாளர் கார்த்திகேயன். சரி, வாங்க நிகழ்ச்சியை தொடங்கலாம் இந்த பாடலோட.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: வசந்த் தன்கோ.
8: வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் தன்கோ.

0: இது கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள். சார் போஸ்ட், இந்த வசனத்தை கேட்காத வீடுகளே இருக்க முடியாது. தபால்காரருடைய சைக்கிள் மணியோசைய கேட்காத தெருக்களும் இந்தியாவில் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு கடிதம் நம்மளை வியாபித்திருந்தது ஒரு காலத்துல. கடிதங்களுடைய ஆரம்பகால வரலாறு இப்படி தொடங்குது. ஒருத்தருக்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஒரு தகவலை பரிமாற்றிக் கொள்வதற்கு உதவக்கூடிய ஒரு ஊடகம்தான் கடிதம் அப்படின்றது. இது எப்ப உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு நம்மால அறுதியிட்டு சொல்ல முடியல. இருந்தாலும் ஆரம்பகால உலக வரலாறுகளை புரட்டி பார்க்கிறப்போ இரும்பு, பித்தளை, செம்பு இந்த மாதிரியான உலோகங்களிலும், மெழுகு பூசப்பட்ட மரப்பட்டைகளிலும், மண்பாண்ட பொருட்களிலும், விலங்குகளுடைய தோல், ஒரு வகையான கோரை பொருட்களிலும், ஓலைச்சுவடிகளிலும், மூங்கில்களும் தகவல்கள் எழுதப்பட்டு பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அநேகமாக இதுதான் கடிதங்களினுடைய தொடக்க வரலாறாக இருக்கக்கூடும். அதுக்கப்புறம் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமா ஓலைச்சுவடிகளில் எழுதி புறாக்களினுடைய காலில் கட்டி தூதாக அனுப்பிய காலகட்டம் ஒன்று இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மன்னர்களுடைய கடிதங்களை எடுத்து போவதற்காகவே தூதுவர்கள் அப்படின்னு இருந்திருக்காங்க. இருந்தாலும் வரையறுக்கப்பட்ட கடிதம் அப்படின்ற போக்குவரத்து 17-18 நூற்றாண்டுகளில் தான் உருவாகி இருக்கு. அந்த வரலாற்று பக்கங்களை நம்ம கொஞ்சம் புரட்டி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி காதலுக்கு மரியாதை திரைப்படத்தில் ஒரு பாடல் தயாராக இருக்கு, கேளுங்க. இது கோடை பண்பலை வானொலி 100.5.
1: ஒரு வட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே. ஒரு வட்டாம்

0: தட்டுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சில் தட்டுகின்றதே.
1: ஒரு வட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சில் தட்டுகின்றதே.
2: உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழியாய்ந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக, செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழியாய்ந்தில்

0: நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.
1: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1 முதல் September 30 வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
2: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8 7 4 1 1.
3: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வசந்த் தன்கோ.
5: வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் தன்கோ.
6: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
7: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாய்மால் என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துக்கள்.

இது கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் கடிதத்தின் வரலாற்று பக்கங்களை நாம் புரட்டி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்திய வரலாற்று பக்கங்களை கடிதத்தினுடைய வரலாறு எப்படி தொடங்குது அப்படின்னா, வியாபாரம் செய்வதற்காக வந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி நம்முடைய நாட்டை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அவங்களுடைய தகவல் தொடர்புக்காக 1764-66 அன்றைய பம்பாய், கல்கத்தா, சென்னை மாகாணங்களில் கடித போக்குவரத்தை அறிமுகம் செஞ்சாங்க. வாரன் ஹேஸ்டிங் பிரபு கவர்னராக இருந்த காலகட்டத்தில் தான் பொதுமக்களும் அஞ்சல் சேவையை பயன்படுத்தக்கூடிய வசதி செய்யப்பட்டு தந்திருக்கு. அப்போ 100 மைல் தூரத்துக்கு உட்பட்ட கடிதங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக வசூலிக்கப்பட்ட கட்டணம் எவ்வளவு தெரியுமா? 2 அணா, அதாவது 8 அணா அப்படின்னு சொன்னா 50 பை

பைசா, 16 அணான்னு சொன்னா 1 ரூபா. அப்படின்னா 2 அணாவுடைய மதிப்பு என்னவாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். இந்தியாவுக்குள்ளேயும் இங்கிலாந்துக்கும் உலகத்தோடையும் இந்தியர்கள் தொடர்பு கொள்ள உதவியது கடித போக்குவரத்து மட்டும்தான். இந்தியாவுக்குள்ளேயும் இங்கிலாந்தோடையும் உலக நாடுகளோடையும் இந்தியர்கள் தொடர்பு கொள்ள உறவு பாலமாக இருந்தது கடித போக்குவரத்து மட்டும்தான். தகவல் தொடர்பு வளர்ந்து போய் உலகமே ஒரே கிராமமாக இருக்கிற இன்றைய காலகட்டத்தில் இளைய தலைமுறைக்கு கடிதத்தினுடைய அருமை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அஞ்சல் சேவையினுடைய பரந்துபட்ட சேவை தான் அன்றைய காலகட்டத்தில் நம்முடைய இந்தியாவையே ஒன்றுபடுத்தியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். குறிப்பாக சுதந்திர போராட்டம் நடந்த காலகட்டத்தில் தலைவர்களுடைய உரைகள், அவர்களுடைய எண்ணங்களை எடுத்து சென்ற வலுவான ஆயுதங்கள் கடிதங்கள் மட்டும்தான். கடித போக்குவரத்தில் பணம் கட்டி அனுப்பக்கூடிய முறை போய் பணத்துக்கு பதிலாக தபால் தலைகளை, அதாங்க போஸ்டல் ஸ்டாம்ப்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தபால் தலைகளை ஒட்டி அனுப்பக்கூடிய பழக்கம் 1852 ஜூலை 1 இந்தியாவில் சிந்து மாவட்டத்தில் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அதனுடைய வெற்றியை தொடர்ந்து தபால் தலைகள் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. அன்றைய காலகட்டத்தில் தபால் தலைகள் வட்ட வடிவத்தில் இருந்திருக்கு. 1852 பேரரசி விக்டோரியா மகாராணியினுடைய உருவம் பொறிக்கப்பட்ட தபால் தலைகள் கல்கத்தாவில் அச்சிடப்பட்டு ஈஸ்ட் இந்தியா போஸ்டேஜ் அப்படின்ற பெயரில் இந்தியா முழுமைக்கும் வெளியிடப்பட்டிருக்கு. தபால் தலைகளினுடைய வரத்து கடிதங்களுடைய பயண தூரத்தை ரொம்பவே அதிகமாக்கியது. தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றீர்கள்.

0: Please love me.
1: கடிதத்தின் வரலாற்று பக்கங்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் நேற்றைய நிமிடங்கள். கடிதங்கள் காலத்தினுடைய கண்ணாடி, மனித மன உணர்வுகளை உள்ளது உள்ளபடி மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஊடகம். நம்முடைய தமிழ் இலக்கியங்கள்ல கூட கடித இலக்கியம் அப்படின்னு ஒரு வகை இருக்கு. தமிழின் சங்க இலக்கியங்கள்ல கூட கடிதத்தை பற்றிய குறிப்புகள் நிறைய இடங்கள்ல காணப்படுது. குறிப்பா ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரத்துல மாதவி தன்னை விட்டு பிரிந்து போன கோவலனுக்கு முதிர்ந்த தாழை மடலில் பூவரும்பின் முனையால் செம்பருத்தி குழம்பில் தோய்த்து கடிதம் எழுதி வசந்த மாலை அப்படின்ற தன்னுடைய தோழி மூலமாக கோவலனுக்கு கொடுத்து அனுப்பினாள் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது. அதே மாதிரி வடமொழி காப்பியமான சாகுந்தலத்துல காதலன் துஷ்யந்தன் பிரிந்து போனதை நினைச்சு துக்கம் தாங்க முடியாத சகுந்தலை தன்னுடைய கை நகங்களையே எழுதுகோளாக கொண்டு தாமரை இலையில கடிதம் எழுதினாள் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு. இலக்கிய ரீதியாக இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். வரலாற்று ரீதியாகவும் நம்ம நிறைய செய்திகளை சொல்ல முடியும். குறிப்பா சுதந்திர போராட்ட காலத்துல தலைவர்கள் எழுதிய கடிதங்கள் ரொம்பவே பிரபலமானது. குறிப்பாக ஜவஹர்லால் நேரு, அண்ணல் காந்தியடிகள், சுவாமி விவேகானந்தர், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆகியோர் எழுதிய கடிதங்கள் வரலாற்றுல இன்றளவும் நிலைத்து நிற்குது. 1928 நடந்த சுதந்திர போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார் நேரு. சிறையிலிருந்து தன்னுடைய 10 மகள் இந்திரா காந்திக்கு கடிதம் எழுதுறாரு. இது உலக புகழ் பெற்ற கடிதங்கள். லெட்டர்ஸ் ஃப்ரம் எ ஃபாதர் டு ஹிஸ் டாட்டர் அப்படின்ற பெயர்ல ஒரு பெரிய புத்தகமாகவே வெளியிடப்பட்டிருக்கு. இது பல மொழிகளிலும் மொழிபெயர்ப்பும் கூட செய்யப்பட்டு இருக்கு. நம்முடைய தமிழ் மொழியை பொறுத்த மட்டிலும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய தம்பிக்கு அப்படின்னு அவர் எழுதிய கடிதங்கள் ரொம்பவே பிரபலமானது. அவரை தொடர்ந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதிய உடன்பிறப்புக்கு அப்படின்னு தொடங்குற கடிதங்கள் ரொம்பவே பிரபலம். அதே போல தோழர் ப. ஜீவானந்தம் எழுதிய புதுமை பெண்ணுக்கு அப்படின்ற கடிதங்கள் தமிழில் தவிர்க்க முடியாத கடிதங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கடிதங்கள் வெறும் தகவல் பரிமாற்றத்துக்கு மட்டும் உதவக்கூடிய ஒரு கருவி மட்டும் இல்ல, வரலாற்று தகவல்களை இன்றளவும் தாங்கி நிற்கக்கூடிய அழியாத எழுத்து ஓவியங்கள். தொடர்ந்து புரட்டுவோம் கடிதங்களின் வரலாற்று பக்கங்களை. இணைந்திருங்கள் கோடை பண்பலையோடு.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வசந்த் தன்கோ.

0: கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர், சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும், படி.
2: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது,
1: அதான்
2: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால் ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒன்றுமே ஆகிறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாமல் எங்க எங்க அழுகையா வருது. ஆனால் நான் அழுது, என் சோகம் ஒன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமானது.

கேஎம்சிஹெச்சின் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு கேஎம்சிஹெச் நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 1 முதல் செப்டம்பர் 30 வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர

0: சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418887411.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வசந்த் தன்கோ.
6: வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் தன்கோ.
7: கடிதத்தின் வரலாற்று பக்கங்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் நேற்றைய நிமிடங்கள். உலக புகழ் பெற்ற கடிதங்கள் வரிசையில கட்டாயமா தவிர்க்க முடியாத ஒரு கடிதம் இது. இந்த கடிதம் ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு பாடத்தை சொல்லித்தரக்கூடிய ஒரு ஆசிரியருக்கு எழுதிய கடிதம். அந்த கடிதம் இப்படி தொடங்குது. அனைத்து மனிதர்களுமே நேர்மையானவர்களாக, உண்மையானவர்களாக இருக்க மாட்டார்கள் என அவனுக்கு சொல்லித்தாருங்கள். ஆனால் பகைவர்களுக்கு நடுவில் அன்பான நட்பு கரம் நீட்டும் மனிதர்களும் உண்டென அவனுக்கு தெரிவியுங்கள். பொறாமை அவன் மனதை அண்டாமல் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். எதற்கெடுத்தாலும் பயந்து ஒடுங்கி போவது கோழைத்தனம் என புரிய வையுங்கள். புத்தகங்கள் என்ற அற்புத உலகத்தின் வாசல்களை அவனுக்கு திறந்து காட்டுங்கள். அதே வேளையில் இயற்கையின் ஈடில்லா அதிசயத்தை ரசிக்கவும் அவனுக்கு கற்றுக் கொடுங்கள். வானில் பறக்கும் பட்சிகளின் புதிர் மிகுந்த அழகையும், சூரிய ஒளியில் மின்னும் தேனீக்களின் துரிதத்தையும், பசுமையான மலையடிவார மலர்களின் வனப்பையும் ரசிக்க கற்றுத்தாருங்கள் அவனுக்கு. ஏமாற்றுவதை விடவும் தோல்வி அடைவது எவ்வளவோ மேலானது என்பதை அவனுக்கு கற்றுக் கொடுங்கள். மற்றவர்கள் தவறு என விமர்சித்தாலும் கூட சுய சிந்தனை மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்க அவனுக்கு கற்றுக் கொடுங்கள். மென்மையான மனிதர்களிடம் மென்மையாகவும், முரட்ட குணம் கொண்டவர்களிடம் கடினமாகவும் அணுக அவனை தயார்படுத்துங்கள். அனைத்து மனிதர்களின் குரலுக்கும் அவன் செவிசாய்க்க வேண்டும் என அறிவுறுத்துங்கள். எனினும் உண்மையினும் திரையில் வடிகட்டி நல்லவற்றை மட்டும் பிரித்தெடுக்க அவனுக்கு கற்றுக் கொடுங்கள். துயரமான வேளைகளில் சிரிப்பது எப்படி என்று அவனுக்கு கற்றுக் கொடுங்கள். கண்ணீர் விடுவதில் தவறில்லை என்றும் அவனுக்கு புரிய வையுங்கள். போலியான நடிப்பை கண்டால் எள்ளி நகையாடவும், வெற்று புகழுரைகளை கண்டால் எச்சரிக்கையாக இருக்கவும் அவனுக்கு பயிற்சி கொடுங்கள். அவனை கனிவாக நடத்துங்கள். அதிக செல்லம் கொடுத்து உங்களை சார்ந்திருக்க செய்ய வேண்டாம். சிறுமை கண்டால் குதித்தெழும் துணிச்சலை அவனுக்கு ஊட்டுங்கள். அதே வேளையில் தனது வலிமையை மௌனமாக வெளிப்படுத்தும் பொறுமையையும் அவனுக்கு சொல்லிக் கொடுங்கள். இது ஒரு மிகப்பெரிய பட்டியல்தான். இதில் உங்களுக்கு சாத்தியமானதை எல்லாம் கற்றுக் கொடுங்கள். அவன் மிக நல்லவன், என் அன்பு மகன் என்று முடிகிறது அந்த கடிதம். அந்த கடிதத்தை எழுதிய அந்த தந்தை யார் தெரியுமா? அமெரிக்க வரலாற்றில், இல்லை உலக வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஆளுமையான ஆபிரகாம் லிங்கன் தான் அந்த தந்தை. ஆபிரகாம் லிங்கன் தன்னுடைய மகன் படிக்கும் பள்ளியில் இருக்கும் ஆசிரியருக்கு எழுதிய அந்த கடிதம் உலக அளவில் ரொம்பவே பிரபலமானது.

90களினுடைய காலகட்டத்தில் ஒவ்வொரு வீட்டினுடைய தாழ்வாரத்தினுடைய ஏதாவது ஒரு மூலையில் ஒரு கொக்கி மாட்டப்பட்டு அதில் வந்திருக்கக்கூடிய கடிதங்கள் வரிசையாக சுருகி வைக்கப்பட்டு இருக்கும். அது சாதாரண குப்பைகள் அல்ல, காலத்தை கடந்து நிற்கக்கூடிய நினைவு சின்னங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆமாம், ஒவ்வொரு கடிதமும் நினைவு சின்னங்கள் தான். அந்த கடிதத்தினுடைய வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்த்து கொண்டிருக்கிறோம். இது கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள். தமிழ் சினிமாவையும் காதலையும் எப்படி பிரிக்க முடியாதோ, அதே மாதிரி தான் கடிதத்தையும் காதலையும் பிரிக்க முடியாது. திரைப்படங்கள்லையும் சரி, நிஜ வாழ்க்கையிலும் சரி, காதலை வெளிப்படுத்துவதற்கு அன்றைக்கு இருந்த ஒரே ஊடகம் கடிதம் மட்டும்தான். கடிதத்தின் மூலமாகத்தான் காதல்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டது, உணர்வுகள் கடத்தப்பட்டது. காதலின் சம்மதங்களும் காதலின் எதிர்ப்புகளும் கடிதத்தின் மூலமாக நடந்தேறியிருக்கின்றன. பதில் வராத கடிதங்களுக்காக காத்திருந்தோரும் உண்டு, காத்திருந்து காத்திருந்து தன்னை மாய்த்து கொண்டோரும் உண்டு. கடிதங்களுக்கு அவ்வளவு சக்தி இருந்திருக்கு அன்றைய காலகட்டத்தில். 2009 வெளிவந்த ஒரு திரைப்படம் பொக்கிஷம் அப்படின்ற திரைப்படம். இயக்குனர் சே

சேரன் அவர்கள் இயக்கி நடித்த திரைப்படம். சேரன் பத்மபிரியா இந்த இருவருமே நடித்திருப்பாங்க. இந்த கதை 1970 காலகட்டங்களில் நடக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்கும். மருத்துவமனையில் நதீரா அப்படின்ற பெண்ணை சந்திக்கிறாரு லெனின். அந்த நட்பை இணைக்கக்கூடிய கருவியாக கடிதங்கள் இருக்கு. அந்த நட்பு காலப்போக்கில் காதலாக மாறுது. இதை ரெண்டு பேருமே உணர்றாங்க. இதில் லெனின் இந்து மதத்தை சார்ந்தவர், நதீரா இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள். வேறு வேறு மதத்தை சார்ந்த இந்த காதலர்கள் ஒன்று சேர்ந்தார்களா? காலத்தை விஞ்சி நிற்கக்கூடிய அந்த காதல் கடிதங்கள் எப்படிப்பட்டது அப்படின்றத பற்றி இயக்குனர் சேரன் அவர்கள் ரொம்பவே யதார்த்தமாக அந்த படத்தில் வெளிப்படுத்தி இருப்பாரு. நிச்சயமா வாய்ப்பும் நேரமும் இருந்தா இந்த படத்தை பாருங்களேன். நிச்சயமா உங்கள் கண்களினுடைய ஓரத்திலையும் கண்ணீர் துளிகள் உதிரும். தொடர்ந்து இணைந்திருங்கள் கோடை பண்பலையோடு. இது நேற்றைய நிமிடங்கள்.

0: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
1: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நம்ம நேர் ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டிருந்த கேள்விக்கான ஆன்சர் பத்தி பார்க்கலாம். அவங்க என்கிட்ட கேட்டிருந்தது வந்து, எனக்கு நீர்க்கட்டி இருக்கு, நீர்க்கட்டி இருந்தா நிறைய பேருக்கு பீரியட்ஸ் மாசம் மாசம் கம்மியா வரும், வரவே வராது அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா எனக்கு பீரியட்ஸ் வந்தா ரொம்ப போகுது, போற டயத்துல ரொம்ப அடிவேர் வலியா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. யூஸ்வலா நீர்க்கட்டிகள் இருந்தா எல்லாருக்குமே நமக்கு வந்து பீரியட்ஸ் கம்மியா தான் போகணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நீர்க்கட்டி இருக்கிறவங்களுக்கு சில சமயம் பீரியட்ஸ் மாசம் மாசம் கரெக்டாக போ

0: என்கிட்ட கேட்டிருந்த கேள்விக்கான ஆன்சர் பத்தி பார்க்கலாம். அவங்க என்கிட்ட கேட்டிருந்தது வந்து எனக்கு நீர்க்கட்டி இருக்கு, நீர்க்கட்டி இருந்தா நிறைய பேருக்கு பீரியட்ஸ் மாசம் மாசம் கம்மியா வரும், வரவே வராது அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா எனக்கு பீரியட்ஸ் வந்தா ரொம்ப போகுது, போற டயத்துல ரொம்ப அடிவேர் வலியா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. யூஸ்வலா நீர்க்கட்டிகள் இருந்தா எல்லாருக்குமே நமக்கு வந்து பீரியட்ஸ் கம்மியா தான் போகணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நீர்க்கட்டி இருக்கிறவங்களுக்கு சில சமயம் பீரியட்ஸ் மாசம் மாசம் கரெக்டா போகாம தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு 45 டேஸ் 60 டேஸ் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா அதுக்கு மேல தள்ளி போனா என்ன ஆகும்னா உங்க கர்ப்பப்பை சென்டர் லேயரான எண்டோமெட்ரியம் ஒரு அளவுக்கு அதிகமான தடிமனை ரீச் பண்ணிடும். அந்த எண்டோமெட்ரியம் ரொம்ப தடிமனா இருந்தா என்ன ஆகும்னா அந்த ஹார்மோன் சப்போர்ட்ஸ் ப்ராப்பரா கிடைக்காததுனால பீரியட்ஸ் வரும்போது அந்த கர்ப்பப்பை எண்டோமெட்ரியம் ஷெட் ஆகி வெளியில வந்தக்கப்புறம் அதால ப்ராப்பரா ஸ்டாப் ஆகி திருப்பி அந்த ஹார்மோன் சீலிங் நடக்காததுனால ப்ளீடிங் ஓவரா போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த எண்டோமெட்ரியம் ஷெட் ஆகி போறதுனால கட்டி கட்டியா அந்த டிஷ்யூஸோட சேர்ந்துமே ப்ளீடிங் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஓவரான ப்ளீடிங் இருக்கும். அதே சமயம் அந்த கட்டி கட்டியா அந்த எண்டோமெட்ரியம் லேயர் வெளியில வர்றதுனால பெயினுமே ரொம்ப சிவியரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீர்க்கட்டிகள் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க உங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணி நீங்க கன்சீவ் ஆயிட்டீங்க, குழந்தை பெற்றாச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு, நான் ஏன் பீரியட்ஸ் பத்தி கவலைப்படணும் அப்படின்னு யோசிக்காம உங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணி கொஞ்சம் ஓரளவு தோராயமா ரொட்டீனா பீரியட்ஸ் வர்ற மாதிரி அதை ரெகுலரைஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதே சமயம் நீர்க்கட்டி அப்படிங்கிறது வெறுமனே ஒரு கரு முட்டை சம்பந்தப்பட்ட நோய் கிடையாது. முன்னாடி எல்லாம் நீர்க்கட்டிய பிசிஓடி அப்படின்னு சொல்லுவாங்க, இப்ப பிஎம்ஓஎஸ் அப்படின்ற பேர் வந்து அதை மாத்திருக்காங்க. இது மாத்துறதுக்கான ரீசனே என்னன்னு பாத்தீங்கன்னா நீர்க்கட்டி அப்படிங்கிறது கரு முட்டையை சார்ந்த ஒரு நோய் கிடையாது. இது ஜென்ரலா உங்க உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஆர்கனையுமே பாதிக்கக்கூடிய ஒரு நோய், இது ஒரு மெட்டபாலிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த டெர்மினாலஜியை அவங்க மாத்தினாங்க. இது மாத்துறதோட ரீசனா நீங்க குழந்தை பெற்றுட்டோம் அதனால பிசிஓடி இருந்தா கவலை இல்லை, பீரியட்ஸ் கண்ணா முன்னாடி போனா எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு யோசிக்காம உங்க ஒபிசிட்டி மேனேஜ்மெண்ட்லேருந்து டயட் மேனேஜ்மெண்ட்லேருந்து டயபெட்டிஸ் வராமல் இருக்கிறதுக்கான மேனேஜ்மெண்ட்லேருந்து உங்க ப்ரெஷர் கண்ட்ரோல்லேருந்து இது எல்லாம் உங்க பாடியோட டோட்டல் மெட்டபாலிசமே ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு ஒரு எக்ஸசைஸ் டயட்டிங் இது எல்லாமே நீங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணும்போது உங்க பிசிஓடியும் கண்ட்ரோலில் இருக்கும், இர்ரெகுலர் சைக்கிளும் கண்ட்ரோலில் இருக்கும், உங்க மொத்த பாடியுமே ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணாம ரொம்ப ஹாப்பியா ஹெல்தியா உங்களால வாழ முடியும். மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேர்ல இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 83 58 83 58 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
1: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை, வழங்கிய நலம் நலமறிய.

இது கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள். காதலித்துப்பார், உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும் அப்படின்னு தொடங்குற ஒரு கவிதை தொகுப்புல தபால்காரனும் தெய்வமாவான் அப்படின்னு வைரமுத்து அவர்கள் குறிப்பிடுவாரு. இது காதலிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவில் இருந்த 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த எல்லோருக்குமே பொருந்தும். இந்தியாவினுடைய மூளை முடுக்குகளுக்கெல்லாம் செய்திகளை எடுத்து சென்ற தெய்வங்கள் தபால்காரர்கள். ஏழையினுடைய கண்ணீரையும் பணக்காரர்களுடைய வாழ்த்து மடல்களையும் தன்னகத்தே வாங்கி பிரசவித்தது சிவப்பு நிற அஞ்சல் பெட்டி என்னும் கருவறைதான். அந்த சிவப்பு நிற அஞ்சல் பெட்டிகளுக்கு தகவல் தொடர்பு தொழில்நுட்ப வளர்ச்சி கொஞ்சம் இளைப்பாறுதலை தந்திருக்கிறதும், நம்ம கடிதங்களை கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு வர்றதும் மறுக்க முடியாத உண்மைதான். குரல் கேட்டும் வீடியோ அழைப்புல உருவத்தை பார்த்தும் மனம் மகிழக்கூடிய அதே நேரத்துல மாதத்துல ஒரு முறையாவது நம்ம யாருக்காவது மனம் விட்டு கடிதம் எழுதலாமே. கடிதங்கள் பற்றிய வரலாற்று செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்ட மனநிறைவோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி நண்பர்களே. மறக்காம இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கடிதத்தின் மூலமா நம்முடைய நிலையத்துக்கு தெரியப்படுத்துங்க. முகவரி இதுதான், நிலைய இயக்குனர், பண்பலை வானொலி, கொடைக்கானல் 1. மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு சந்திப்போம். நன்றி நண்பர்களே.

இதுவரை சிவியோடு பயனுள்ள தகவல்களை பகிர்ந்து இணைய இசையினால் இதம் சேர்த்து நிறைவுக்கு வருகிறது நேற்றைய நிமிடங்கள். மீண்டும் கேட்கலாம் எதிர்வரும் திங்களன்று. இனி நம் கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசிக்க கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

0: மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை அவரது முன்னிலையில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொதுத்துறை நிதி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கும் இரண்டு நாள் கூட்டத்தை புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. மத்திய பணியாளர் நலத்துறை சார்பில் வழங்கப்படும் அனுபவ விருதுகளை புதுதில்லியில் மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று வழங்குகிறார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரத் சேத் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் தொடர்பாக அமைச்சர்கள் அளித்த பதில் திருப்திகரமாக இல்லை என்று கூறி திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் கடந்த 100 நாட்களில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் நீர்நிலைகளை தூர்வாரும் பணி இன்று தொடங்கியது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இதற்கான பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தொடங்கி வைத்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 114,160 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் ஹரியானா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், தில்லி, உத்தராகண்ட் அணிகள் வெற்றி பெற்றன. கேலையில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாளான இன்று இலங்கை முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 2 விக்கெட் இழப்புக்கு 51 ரன் எடுத்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி, ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: பண்பலை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் கல்லூரி கலாட்டா.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
3: காற்றலை கண்மணிகளின் கலாட்டாவான

கருத்துக்களை கேட்டு கானங்களை பரிசாக தரும் இந்நேரம் கூடை பன்மலை 100.5 கல்லூரி கலாட்டா. இப்பொழுது வர காத்திருக்கிறது திண்டுக்கல் GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரி வளாகத்திலிருந்து கலகலப்பான கல்லூரி மாணவ கண்மணிகளை சந்திக்கிறார் கூடை பன்மலையின் அறிவிப்பாளர் KS கார்த்தி.

0: முதல்வர் டாக்டர் சி ஜி ரவிச்சந்திரன் பேசுறேன். நம்ம காலேஜ பொறுத்த வரைக்கும் ஆறு யூஜி ப்ரோக்ராம், ரெண்டு பிஜி ப்ரோக்ராம் இருக்கு. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். பிஜி ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டு கோர்ஸ் இருக்குது. மொத்தம் 420 இன்டேக் யூஜியில், 36 பிஜியில இருக்கு. நம்ம கல்லூரி பொறுத்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து அவங்களுடைய திறமைய அகாடமிக்ல மட்டும் இல்லாம அதர் கோ கரிக்குலர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லயும் நல்லா சைன் பண்ணி வெளி காலேஜஸ் எல்லாம் போய் நிறைய பிரைஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நம்ம ஜிடிஎன் கல்வி குழுமத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கிற ஒரே கேம்பஸ்ல 7 கல்லூரி இருக்கிற காலேஜ் நம்ம மட்டும்தான். அதுல மொத்தம் 8000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இது இல்லாம புஷ்கரம் காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்ட் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் புதுக்கோட்டையில இருக்குது.
1: ரொம்ப மகிழ்ச்சி, நிறைய செய்திகள் சொல்லியிருக்கீங்க. மாணவர்களுடைய திறமைகளை கேட்டுடலாமா?
0: கண்டிப்பா கண்டிப்பா. 27வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் கோடை எஃப்எம்க்கும் மற்றும் நிலையத்தார் அனைவருக்கும் ரொம்ப நன்றி.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் அபினேஷ், நான் பிஇ சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்ல இருந்து படிக்கிறேன்.
3: என் பேர் நித்தன், நான் வந்து பிஇ சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்ல படிக்கிறேன். நாங்க வந்து இப்ப கடிக்க படிச்சு பண்ண போறோம்.
1: சொல்லுங்க.
4: புதுக்கோட்டை
1: இருக்கீங்க.

0: என் தோல்வி என்னை விட்டு போகாதவள், என் வெற்றியை என்னை விட அதிகம் மகிழ்பவள். நான் விழும்போது தாங்கும் கரம் நீ, நான் அழும்போது துடைக்கும் லினி. என் வெற்றியில் மகிழும் மனம் நீ, என் தோல்வியில் துணையாகும் நிழல் நீ.
1: வீட்டுக்கு தெரியாம நிறைய விஷயம் அதுக்காக போயிருக்கேன். வீட்டுலயும் இருப்பாங்க, ஆனா இந்த ஒரு விஷயத்துல வந்து ஃப்ரீடமா விடல, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிதான் இல்ல போனேன். ஹையர் ஸ்டடி போகும்போது மார்க் வேணும்ன்றதுக்காக என்ன இதுல விடவே இல்லை. அதுக்கப்புறம் தெரியாம வீட்டுக்கு தெரியாம நிறைய தூரம் பண்ணேன். பண்ணி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை நம்ம

0: பண்ணாதான் நம்ம வெளியே விடுவாங்கன்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு மேட்ச் அட்டன் பண்ணேன். மேட்ச் அட்டன் பண்றதுக்கு வந்து நமக்கு 5000 கட்டணும். அது வந்து இந்த அமௌண்ட் இல்லாததுக்காக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல கேட்டு தெரியாம எப்படி கட்டிட்டேன். இப்போ வரைக்கும் 5000 வீட்டுக்கு தெரியாது. கட்டி அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் நான் கராட்டில வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்தேன் இன்டர்நேஷனல்ல. அந்த கப் எடுத்துட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் என்ன வீட்டை நம்பினாங்க. அவங்களை ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வெளியே எடுத்து விட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட லைஃப் டேர்னிங் பாயிண்ட் நான் சொல்லலாம். அது முடிச்சோடனே காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் பிளாக் பெல்ட் வாங்கினேன். எந்த ஸ்கூல் எனக்கு டீச் பண்ணாங்களோ அதே ஸ்கூல்ல போய் இப்ப நான் கிளாஸ் எடுத்தேன். எனக்கு அந்த சேலரி போய் வீட்டுல கொடுக்கும் போதுதான் என்ன நம்புறாங்க, வெளியே விடலாம்,
1: போடுவாங்க.
2: நின்னுன்னுக்குலி கண்டப்போ அடி வயிற்றுல மண்ணில ராத்திரி நின்று சிறியது கண்டப்போ ஐயையோ நெஞ்சுலராதி கருமியுள்ள கல்லவாணி கார் கூந்தலை கண்டப்போ கண்ணண்ட ஓடுச்சு சிரிக்கல பெண்ணை கல்யாணி நீண்ட பாரத முள்ளி என்னென்ன குடிக்கணும் கையில வரகுண்டு கையில வலகுண்டு காலில கொலுசுண்டு என்னென்ன கிடைக்கு அலையில அரங்கான மரக்கத்தில் கிடக்கும் போல் எனக்கு இந்த மோகங்கள் அடப்பட்டு
1: தெரியல மட்டும் தெரியுது.
2: ஒரு பொண்ணை பத்தி அவ கண்ண அழகா இருக்கு
1: அப்படி மலையாளத்துல ரொம்ப சிறப்பு நல்லா பாடுனீங்க. தொடர்ந்து நம்ம மாணவர்களை சந்திக்கலாம். அதற்கு முன்பாக ஒரு விளம்பரம் இடைவேளை.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.
6: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி. July 17 முதல் August 17 வரை பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசருக்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
7: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
7: வருடந்தோறும் 2,500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: தொடர்புக்கு 8985712345.
9: நான் இப்ப திறமை மிக இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
10: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: கோடி பண்பலையில் இணைந்திருக்கிறோம் கல்லூரி கலாட்டா.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் வசந்தன்கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் கோடை பண்பலை வானொலி 100.5 கல்லூரி கலாட்டா. இன்றைக்கு திண்டுக்கல் இருக்கக்கூடிய ஜிடிஎன் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் இருக்கும் நிறைய மாணவர்கள் வந்து தங்களுடைய திறமைகளை சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கு முன்பாக இந்த கல்லூரியை பத்தி ஒரு சில வார்த்தை.
1: வணக்கம் கோடை எஃப்எம் வானொலி.
2: திண்டுக்கலின் மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பியல் பொறியியல் துறையின் தலைவர். இன்றைய தொழில்நுட்ப உலகில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை மாற்றியமைக்க முக்கியமான துறையான இசிக்கு மிக முக்கியமான இடம் உள்ளது. கம்யூனிகேஷன், எம்படட் சிஸ்டம், IoT, VLSI, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ் போன்ற பல்வேறு நவீன தொழில்நுட்பங்களின் அடிப்படையாக இசி திகழ்கிறது. எங்கள் துறையின் மாணவர்களுக்கு வெறும் பாடம் அறிவை மட்டும் வழங்காமல் பிராக்டிக்கல் லேர்னிங், ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் மற்றும் இண்டஸ்ட்ரி ஓரியன்டை வளர்ப்பதில் முக்கியத்துவம் அளிக்கிறோம். எங்கள் நோக்கம் நல்ல பொறியாளர்களை மட்டுமல்லாமல் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கக்கூடிய திறமையான இனோவேட்டர்ஸ் மற்றும் என்டர்பிரனரை உருவாக்குவது. ஈசியை படிக்கும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் எதிர்காலத்தில் பல்வேறு தொழில்நுட்ப துறையில் சிறப்பான வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. லேர்ன் டுடே இனோவேட் டுமாரோ என்ற எண்ணத்துடன் எங்கள் ஈசி துறை பயணிக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: சிறப்புங்க, சிறப்பு. நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க இன்னைக்கு. நீங்க சொன்னதுல அந்த செயற்கை நுண்ணறிவு என்ன மாதிரி எல்லாம் பாடப்படுத்த போகுதுன்னு தெரியல, உங்களுக்கு எப்படி தோணுது?
1: நல்லபடியாக வரும் என்று நினைக்கிறேன்.
0: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப மாணவரோட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் வைஷ்ணவி.
0: என்ன சொல்ல போறீங்க?
3: நான் கவிதை சொல்ல போறேன். மண்ணில் பிறந்தவர் விண்ணை நோக்கிய கனவானார், சிறு மனிதராய் தொடங்கி ஒரு தேசத்தின் நம்பிக்கையானார். கனவுகான் என்றார், இளமைக்கு சிறகுகள் கொடுத்தார், உழைத்து உயரு என்றார், தோல்விக்கும் வெற்றி பாதை காட்டினார். விண்ணை வெல்லும் கனவோடு மண்ணில் நடந்த மாமனிதர், இதயத்தில் மனிதநேயம், மக்களின் நேசமாய், அறிவியலில் சாதனை, உலகின் வியப்பாய், எளிமை என்னும் உயரத்திலே என்றும் நிலைத்த பெருந்தலைவர். அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு தலைமுறையின் பாடம், அவர் விட்டு சென்ற கனவு ஒரு தேசத்தின் எதிர்காலம். கலாம் என்ற பெயரே கனவுகளுக்கு சிறகளிக்கும் கவிதை.
0: சிறப்பு, சிறப்பு, ரொம்ப நல்லா சொன்னீங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் ஸ்வீட்டி.
0: ஸ்வீட்டி, என்ன சொல்ல போறீங்க?
4: நான் பாட்டு பாட போறேன்.
0: என்ன துறையில இருந்து வரீங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
4: நான் இசி டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன். நான் வந்து திண்டுக்கல்ல இருந்து பிள்ளையநகரத்துல இருந்து வரேன்.

0: சிறப்பு சிறப்பு. நல்ல ஒரு பாடகி. இந்த பாடல யார் பாடினாங்க?
1: ஜிவி பிரகாஷ் சார்
0: கம்போஸ் பண்ணாரு. பாடல் பாடினது
1: சைந்தவி.
0: சரி சிறப்பு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேரு ஃபாத்மா ஃபர்ஹத். நான் கவிதை வாசிக்க போறேன். Staring at the moon, realizing it's the only thing that connects us physically. I see it grooming and bright. I see it falling down and fading its light. Just like our life. Even I see it disappear at night, it always gets up the next night. Just like how we should fight. It looks so beautiful from far. If you look closer, you can see its scars. The scars of changes, beautiful changes that strengthens our hearts.
0: நீங்க நிறைய சொன்னீங்க. ஆனா என்ன சொன்னீங்கன்றது எனக்கும் புரியல. கேட்டவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். ஆனா தமிழ்ல சொன்னா கூட இன்னும் அழகா இருக்கு. இது என்ன சொல்லுது இந்த கதை?
1: என்ன சொல்லுதுன்னா, இப்போ வளர்ப்பெரியப்போ பாருங்க, அந்த மூன் எவ்வளவு பிரைட்டா இருக்கு. அது தேய் பெரியப்போ அது அவ்வளவு பிரைட்டா இருக்கிறது இல்ல. அந்த மாதிரிதான் நம்ம லைஃப்லயும் ஏற்றத்தாழங்கள் வந்து வருது. அதே போல ஒரு நாள் அந்த நிலாவே இல்லாம ஒரு நாள் இருக்கு, ஆனா மறுநாள் கண்டிப்பா அந்த நிலா வந்துரும். அந்த மாதிரிதான் நம்மளும் நம்ம லைஃப்ல வந்து ஃபைட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம அந்த நிலாவை தூரத்துல இருந்து பாக்கல எவ்வளவு அழகா இருக்கும், ஆனா அது பக்கத்துல பார்க்கும் போது அதுல இருந்து நிறைய கரடு முறைகள் நமக்கு தெரியும். சோ அந்த கரடுமுறைகள் தான் அதை வந்து பியூட்டிஃபுல்லா நமக்கு காட்டுது. நம்ம வந்து நமக்கு வர கஷ்டங்களை தாங்கிக்கிட்டோம்னா, இப்ப உள்ள உள்ள வச்சு அடிச்சாதான ஒரு விஷம் அழகாகுது. அந்த மாதிரி நமக்கு வர கஷ்டங்கள் தான் நம்மள சேவ் பண்ணி அழகா கொண்டு போகும்.
0: நிச்சயமாக கல்லூரிலயும் உங்களை சேவ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. அந்த கஷ்டங்களை தாங்கிக்கொள்வோம், சிறப்பாக ஜெயிக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் அபிதாரணி. நான் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில பிடெக் ஏடியா செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன்.
0: என்ன சொல்ல போறீங்க?
2: இப்போ நான் சாங் பாட போறேன்.
0: பாடுங்க.

0: forever still. Will you be forever with me?
1: அபிதாரணே நிறைய பாடல்கள் பாடுவீங்க, அப்படி ரொம்ப அழகா இருக்கு, நல்லா பாடுறீங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
0: என்ன
1: சொல்ல போறீங்க?
0: நான் பாட்டு பாட போறேன்.
1: நீங்க பாட்டு பாட பாடுங்க. கேட்போம்.
0: Now bring up the drums and the bit the Mahamis but the shish they said in the work. Bring up the guns and the bit that a lot of a flip and a shoot up the place in a gear. I see the bumps of existing end in the dish you're praying to see a mahar. I see the love that we give and the love that get make sure everything come up a circle. We went from nothing to something. Garama jami rishita we made from the earth. We are running a gun in nothing the stomach to feed in the neighborhood bro. Then a personal love the massing the vibe and it's honestly in the fair. Then I do with the drive and the vision like I'm also looking the mirror baby. So run it up. The sun is up. To when it's down, get your money up, up money down. And all of us are my people now, and what I love. Ooh, baby, run it up, dead in the minute the sun is up. There's no resting when the sun is down. Working for you, get your money up. Believe it on God, put your money down. I'm betting the odds on all of us. I do follow my people now, put down everything I love. Sexy on everything that I love. Yeah, 3, 2, 1. Now we go from hungry and mad to happy and glad to find a solution for us. We go from sorry and sad to ready to grab a weapon to get to the friend. I want the money, the cash, the moolah, the bag, the currency stacking it up. We want the freedom to live and the freedom to have. The think along with my bro, so why are we lagging, huh? I could pawn it down so much as the ram, but I set it down up and doing that. All this and the hands with me in the ass, with me in the ground, to me into ash, cause it carry down.
1: Super, ma, super. மைக்கே உடச்சிட்டீங்க, அந்த அளவுக்கு ஆட்டத்தோட சேர்ந்து பாட்டமும் வந்துச்சு. தொடர்ந்து மாணவர்களை சந்திக்கலாம், அதற்கு முன்பாக ஒரு விளம்பரம் இடைவேள்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல்பொடி.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: இந்தியாவின் No. 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
11: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துக்கள்.

0: மனதில் பிறந்தது ராகம்.
1: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
2: பண்பலை படைப்பாளிகள்.
3: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
1: பண்பலை படைப்பாளிகள். சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.
4: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் வேகம்.
1: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
2: கோடை பண்பலை 100.5
1: பண்பலை படைப்பாளிகள். படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
2: நிலைய இயக்குனர்,
1: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
2: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கு.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் இணைந்திருந்தோம் கல்லூரி கலாட்டா.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
3: அணிந்திருக்கின்றோம் கல்லூரி கலாட்டா. இன்றைக்கு திண்டுக்கல் ஜிடிஎன் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்திலிருந்து நிறைய நிறைய நிறைய செய்திகள் சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய தனித்திறமைகளை காட்டிட்டு இருக்காங்க. இப்ப நம்மளோட பேசுவதற்காக அவர் ஐயா இருக்காங்க, அவட்ட பேசுறோம். ஐயா வணக்கம்.
4: கோடை எஃப்எம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் டாக்டர் எம் எஸ் கனபால். ஐ எம் வைஸ் பிரின்சிபல் ஆஃப் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஐ எம் ஹெட்டிங் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். I'm having totally 25 years of experience. The Department of Computer Science Engineering focus on building strong foundations in computing. Strong foundation na pathinga na enga students undu Python programming padikiranga, C programming padikiranga, adhe mari software development algorithm, software engineering. Software engineering na enna nu sonna pathinga na eppadi undu nama project develop pandrom, that is called as a software engineering. Adhe mari data structures, adhe mari databases, operating system and emerging technologies பத்தி படிக்கிறாங்க. The department also prepares the student to design innovative software solutions. நாங்க என்ன பண்றோம்னா நிறைய placement activities இங்க கண்டக்ட் பண்றோம். அதே மாதிரி pursue careers in software development, cyber security, cloud computing, artificial intelligence and data science and related fields க்கு எங்க ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க தயார்படுத்தி கொண்டிருக்கோம். நன்றி வணக்கம்.
3: ரொம்ப சிறப்புங்க, ரொம்ப நல்ல நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ
5: என்ன வித்தியாசம் மட்டும் அந்த பையன் ஆறிட்டே போவானா? ஏன் எல்லாத்துக்கும் மார்க் தருவாங்க. ஒருத்தன் ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்ப்பான், அது ஏன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு சோறு வைக்க போகும்போது மட்டும் அது பயந்துட்டு போயிடும். ஏன்? ஏன்னா அவங்க புளி சோறு வைக்கிறாங்க. எந்த மாசத்துல 28 நாள் இருக்கு? எல்லா மாசத்துலயும் தான் இருக்கும் 28 நாள். ஒரு பையன் ஒரு சாப்பாடு சாப்பிடும் போது மட்டும் காதை முடிட்டே சாப்பிடுவான். ஏன்? ஏன்னா அவன் இடியாப்ப
3: சாப்பிடுறான். சத்தம் கேக்குதோ? சிறப்பு, நல்லா பண்ணீங்க. வணக்கம் தம்பி, உங்க பேர் சொல்லுங்க.
6: என் பேர் மோகன் பாபு, சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் படி.
3: என்ன சொல்ல போறீங்க?
6: பாட்டு பாட
3: படிக்கணும். பாடுங்க கேட்போம்.

மே தவித்திடும் போது ஆறுதலாய் உன்மடி சாகிறேன். காலந்தோறும் நெஞ்சில் வாழும் முந்தன் காதல் ஞாபகங்கள் தினம் தினம் பண

0: அப்படியே நம்ம மெய் மறக்க வச்சாரு பாடினதுல. இப்ப இன்னொரு குழு பாடல் பாடிருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: நாகசர்மிதா, திண்டுக்கல் சொலோக்கல் இருந்தான். நான் பீட்டா கேடிஎஸ் இருந்து படித்தேன். என் பேர் தாரணி, நான் வந்து மாரியம்மன் கோயில் பக்கத்துல அங்க. என் பேர் மலர் வேடசுந்து கேடி. என் பேர் வந்து தீபிகா, நான் வந்து வடம்பதுரையில இருந்து வரேன். நான் பீட்டா கேடிஎஸ் செகண்ட் இயர் படித்தேன்.
0: எல்லாரும் சேர்ந்து
1: மதி மனமொழி.

0: நல்லா பாடிட்டீங்க, இப்ப என்ன பாடல் கேட்கலாம்?
1: நல்லா இருக்கும்.
0: இது எப்படி வாழ்த்துறதா சபிக்கிறதா? ஒரு பாட்டு பாடுங்க பாப்போம், ஒரு ரெண்டு வரி பாடுங்க. பாடுங்க.
2: வேறொரு கையோட என்ன கொல்ல நீ வந்த நெஞ்சுக்குள்ள இப்போது ஒன்றும் இல்ல.
0: அவ்வளவுதான். சரி, நாம இப்ப பாடல் கேட்கலாம்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: நாம் இணைந்திருக்கின்றோம் இன்றைக்கு கல்லூரி கலாட நிகழ்ச்சி திண்டுக்கல் ஜிடிஎன் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்திலிருந்து. நிறைய மாணவ கண்மணிகள் அவங்களுடைய திறமை எல்லாம் வெளிக்காட்டிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு துறை தலைவர் நம்மளோட இருக்காங்க, அவட்ட பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம். கோடை எஃப்எம் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நான் வந்து ஜிடிஎன் தொழில்நுட்ப கல்லூரியில மின்னியல் மற்றும் கணினியாக்கத்துறை, அதாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இந்த பிரான்ச்சே வந்து இப்பதான் புதுசா வந்திருக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில. ஸோ அதுல வந்து துறை தலைவரா இருக்கேன். ஸோ எதுக்காக இந்த துறைக்கு முதல் முக்கியத்துவம் நாங்கள் கொடுத்து எடுத்துருக்கோம் இங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா வந்து இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ஏஐ இல்லாம நம்ம குழந்தைக்கு பேரே வைக்கிறது அந்த அளவுக்கு ஏஐங்கிறது நம்மளோட வாழ்க்கையில ஒன்னா ஆயிருக்கு. இப்ப அதை வந்து நம்ம நம்மளோட பசங்களுக்கு என்ன பண்றோம், நம்ம சொல்லிக் கொடுக்கணும், இது பண்ணணும் அப்படின்னு ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு நம்ம சின்ன வயசுல இருந்தே ஆரம்பிக்கும். ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்றாங்க, ஸ்கூல்ல இருந்து இப்ப ஏஐ கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காலேஜ் லெவல்ல வர்றப்ப அவங்க வந்து அடுத்த லெவல் ஒரு இண்டஸ்ட்ரியில போய் ஒர்க் பண்றதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறப்ப, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹார்ட்வேர் இண்டஸ்ட்ரியை நோக்கி நம்ம பசங்க ஸ்டூடெண்ட் நம்ம வந்து கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப, வெறும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரி தனித்துவ துறைகளை நம்ம வந்து தேர்ந்தெடுக்காம பசங்களை வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் தேர்ந்தெடுக்க வச்சு அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸை நம்ம ட்ரெயின் பண்ணுறப்ப அவங்க இப்போ இருக்கக்கூடிய ஸ்மார்ட் இண்டஸ்ட்ரி, ஸ்மார்ட் டெக்னாலஜி அண்ட் தென் ஏஐ ரிலேட்டட் ப்ராஜெக்ட் இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அவங்க டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப அவங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும். ஸோ இந்த துறையில் வந்து பசங்களை வந்து படிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் வந்து முழு முயற்சிகளோட இதையும் நாங்க ஈடுபட்டேன். புது புதுவான கோர்ஸா இருந்தா கூட நிறைய புது புதுமான தகவல்களை கொண்டு வரலாம். கண்டிப்பா கண்டிப்பா சிறப்பீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ மக்கள் என்னென்ன வச்சிருக்காங்க பேசுறோம். தம்பி உங்க பேர் சொல்லுங்க.
4: சார் என்னோட பேர் பார்த்து
2: என்ன பாடல் பாட
4: போறீங்க?
2: இது எப்படி கத்துக்கிட்டீங்க?
4: சார் நான் வந்து சின்ன வயசுல இருந்து அது அதுவா வந்தது சார். நான் வந்து எந்த கிளாஸும் போல அப்படியே பாட பாட தானே வந்தது சார். இப்பா பாதி நான் பார்த்தேன்.
2: கேட்டலாமா? எல்லாரும் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குமா?
4: ட்ரை பண்ற மாதிரி இருக்கும் சார். ஏய் அதித்த கரிகாலன் கசடத்தப்பற இரல வள்ளல கலங்க எனக்கு கவிதை விருந்து உனக்கும் எனக்கும் இருக்கு கவலை மறந்து மாத்து மது உயர்ந்து உல்லாசமா இரம் உள்ளென்ன கோபுரம் தலாட்டு முன் உடம்பு வான்வெளியில காய்ச்சம் நான் சிந்தனைகளை சரகடிக்கிற விண்வெளியில பறந்து பல கண் தவச்சுகள் கால் கொலுசுகள் தேடுது வழி நடந்து சென்று சிரிக்கிற பெண்கள் என்ன சிந்தை சிறவைக்கிறார் திருநகர் புரிந்தவர் திருமணத்து வேலையேற்றினால் குடித்த பிறகு குருதி எழுந்து குதிரை படைகளோட்டம் என் குவளை நிறக்க கும்பரிகரங்கள் தேடுது கள்ளியாட்டம் இது படித்தவனுக்கு பாமனருக்கு வேத போக்கு வானும் நான் உரத்து வார்த்தை உண்மை என்று உரட்டு சொல்லும் காணும் நான் குடிக்க போறேன்.
2: என்னத்த குடிக்க போறேன்?
5: ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். என்னோட பேர் ஆபிதி, நான் பிடெக் ஐடிஎஸ் படிக்கிறேன். நான் திண்டுக்கல் இருந்து வரேன். வந்து என்ன சொல்ல போறேன், என்ன மாதிரி இருக்கிற ஓவர் திங்கர் என்ன பொதும்பாலும் என்ன நினைப்பாங்கன்னு சொன்னா, யாருமே என்ன வந்து பேச மாட்டாங்களா அப்படிங்கிறவங்க இருப்பாங்க, அவங்களுக்காக தான் நான் சொல்றேன். என்ட வந்து ரெண்டு பர்சனாலிட்டி இருக்கு. காலையில ஃபுல்லா நல்லா வைபா இருப்பேன், சாயந்தரம் ஆயிட்டா அப்படியே சேர்ந்து போயிருவேன். ஆனா நான் வந்து அதுலேயே அப்படியே இருக்க மாட்டேன், அடுத்த நாள் திரும்ப அதே வைப்ல வருவேன். இதுல இருந்து நான் எப்படி மீண்டு வரேன்னு சொன்னா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் என் மனசுல எப்பயுமே நினைச்சிருக்கும், மனுஷங்க எப்பயுமே வேணுக்குனே பண்ண மாட்டாங்க. அவங்க எல்லாருமே தன்னோட சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரிதான் மாறுவாங்களே தவிர அவங்க ஒருபோது வேணுக்குனே பண்ண மாட்டாங்க. இந்த பாசிட்டிவ் வைப் நம்மகிட்ட இருந்தாலே மத்தவங்களை சந்தோஷப்படுத்துட்டு தான் நம்ம சோகமான கண்டுக்கவே மாட்டோம். அது மட்டும் நீங்க ஓவர் திங்கர் நினைச்சிட்டீங்களா, உங்களுக்கு சோகமே இருக்காது, சந்தோஷத்தான் இருக்கும்.
2: எல்லாருமே சந்தோஷமும் எப்பமா
6: இருக்கும். டிஇசியில இருந்து படிக்கிறேன், திண்டுக்கல்ல இருந்து வரேன். நான் ஸ்டோரி டெல் பண்ண போறேன். ஒரு மாயான்ற பொண்ணு ஒரு கிராமத்துல வாழ்ந்து வந்துகிட்டு இருந்தா, அப்போ ஒரு வீட்டுல இருந்து நைட் 12 மணி ஆனா என்ன காப்பாத்துங்கன்னு ஒரு சவுண்ட் வருது. அதை பார்த்து மக்கள்

0: பயந்துருக்காங்க. இப்ப மாயா மட்டும் அது தைரியமா அது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நைட் 12 மணி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நைட் அந்த ஒரு சின்ன சேனல் மட்டும் திறந்திருக்கு. அது வழியா போய் என்னன்னு நடக்குதுன்னு பார்த்தா ஒரு பழைய டேப் ரெக்கார்டு அங்க ஓடிட்டு இருக்கு. என்ன காப்பாத்துங்கன்ற ஒரு வாய்ஸ் வந்து ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு அதை போய் மக்களிட சொல்லும் போது இதை பார்த்து பயந்திருக்குமேனு நினைச்சிட்டு அந்த மாயா பாராட்டிட்டு அந்த இடிஞ்சு போன பில்டிங்க ஹாஸ்பிட்டலா மாத்தி நிறைய வந்தவங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க.
1: அதனால வந்து பயப்படக்கூடாது இல்லையா? ரொம்ப சந்தோஷமா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் டேனியல். நான் பீட்டெக் ஐடி பேசுறேன். அச்சீவ்மெண்ட்ங்கிறது எல்லாரோட வாழ்க்கையிலயும் வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு இதா இருக்கு, பார்ட்டா இருக்கு. என்னோட லைஃப்ல நடந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் வந்து ஒரு ட்ரேடிங் பிசினஸ்ல இருந்தேன். இதுல வந்து ஸ்மால் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன். நிறைய பேர் வந்து என்னை டிமோட்டிவ் பண்ணாங்க. நீ சின்ன பையன், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு. எங்க வீட்டுல எங்க அம்மா என்ன சொன்னாங்க, தம்பி உன்னால முடியும்டா அப்படின்னு மோட்டிவ் பண்ணாங்க. அதுக்கேத்த மாதிரி நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணேன், அச்சீவ் பண்ணிட்டேன். பெஸ்ட் அச்சீவ்மெண்டா இருந்துச்சு இது எனக்கு. என்னோட நெகட்டிவ் பூரா நான் பாசிட்டிவா மாத்திட்டேன்.
1: எப்பயுமே நெகட்டிவ் மட்டும் வச்சுக்க வேண்டாம், பாசிட்டிவ் சேர்த்து வச்சுக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷங்க. நான் உனக்கு உங்க பேர்
3: கோபிகா.
4: உடைவாளில் தருவாயோ

0: கொள்ளைகள் தொட்டு முட்டுக்கள் பூக்க வேண்டும். ஒட்டகத்தை கட்டிட்டோ கெட்டியாக ஒட்டிட்டோ வட்ட வட்ட பொட்டு தாரி.
1: My name is Sanjeev Khan. I'm from Chief Department Engineering. I'm going to sing a song, Doom Again. Doom Again, I run away with me on a roller coaster ride. Doom Again, I see your wildest dreams slowly come alive. Doom Again, we gotta break the rules and party all the time. Doom Again, we gotta steal the show, you know that ain't no crime. So steal all that you can, the magic you began. Let's out, break out. Come on, once again, let's hear it. Doom Machale, Doom Machale, Doom Machale, Doom Machale, Doom Machale, Doom Machale, Doom Machale, Doom. Doom again, I feel the beat of the rhythm, rhythm of the night. Doom again, and hear the voices calling up the night. Doom again, and see the shadows dancing in the
2: dark.
1: என் பேர் பரகத் யாஸ்மின். நான் கொடைக்கானல் இருந்து வரேன். நான் ஏஐ படிக்கிறேன். நான் பறந்து வளர்ந்தது எல்லாமே கொடைக்கானல் தான். அதனால நான் கொடைக்கானல பத்தின சிறப்பு உங்களுக்கு தெரியாத விஷயத்த பத்தி நான் சொல்ல போறேன். கடல் மட்டத்துல இருந்து 2000 அடி ஆழத்துக்கு மேல இருக்க மலையிலதான் கொடைக்கானல் இருக்கு. அதுல வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பொதுவாவே தெரிஞ்சிருக்கும் நட்சத்திர ஏரி. அந்த நட்சத்திர ஏரி ஒரு செயற்கையான ஏரி. அது 1893 சார் லெவின்ஸ் அப்படிங்கிற ஹென்றி லெவின்ஸ்ங்கிறவர் தான் அந்த செயற்கை ஏரியவே வந்து உருவாக்கி இருப்பாரு. அதுக்கப்புறமா அதுல கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து மீன் எல்லாம் விட்டாங்க. அதுல வந்து முதல் படகை வந்து தூத்துக்குடியில இருந்து வந்து எடுத்துட்டு வந்து அதுல வந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதுல வந்து படகு சவாரி மேம்படுத்தினாங்க. அடுத்து அந்த நட்சத்திர ஏரி வந்து 5 கிலோமீட்டர் வந்து சுத்தி வர நீளம் இருக்க உள்ளது. அதுல வந்து சைக்கிள் ரைடிங்கு, அதுக்கப்புறமா வந்து ஹார்ஸ் ரைடிங் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயத்த கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம லேக்ல வந்து சுத்தி வரும் போதே நம்மளோட பிரைன் பார்க் வருஷம் வந்து அதுல வந்து ஒவ்வொரு வருஷமும் மலர் கண்காட்சி வந்து அங்க வந்து நடத்துவாங்க. அதே மாதிரி வந்து நம்ம கொடைக்கானல்ல நிறைய இடம் சுத்தி பார்க்க இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மோயர் பாயிண்ட், சூசைட் பாயிண்ட், பைன் ட்ரீ ஃபாரஸ்ட், குணா கேவ் இந்த மாதிரி நிறைய இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நிறைய விலங்குகள் எல்லாமே, அரிய வகை விலங்குகள் எல்லாமே வந்து நம்ம கொடைக்கானல் காட்டுல இருக்கு. அதே மாதிரி புதிய வகையான தாவரங்கள், மூலிகைகள் இந்த மாதிரி நிறைய விஷயமும் இருக்கு. இப்ப வந்து ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்குது என்ன அப்படின்னா வந்து படங்கள் இந்த ஒவ்வொன்றிலையும் வந்து நம்ம கொடைக்கானல பத்தின விஷயங்களை வந்து கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அதே மாதிரி நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து இங்க கொடைக்கானலுக்கு வந்து நீங்க வாங்க, வந்து வந்து ஒவ்வொரு இடத்தையும் நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. பண்ணிட்டு இந்த கொடைக்கானல் நாங்க எப்படி பாதுகாக்கிறோமோ நீங்களும் அந்த மாதிரி பாதுகாங்க. பிளாஸ்டிக் இந்த மாதிரி குப்பையெல்லாம் வந்து தயவு செஞ்சு போடாதீங்க. ஏன் அப்படின்னா வந்து கொடைக்கானல் வந்து பிளாஸ்டிக் வந்து அலௌடு கிடையாது. வாட்டர் பாட்டில் கூட வந்துட்டு அங்க வந்து 1 லிட்டர் கேன் வந்து அலௌடு கிடையாது. நீங்க வந்து கீழே இருந்து எடுத்துட்டு வரதான் அங்க போட்டு

0: எங்களோட என்விரான்மெண்ட் ஃபுல்லாமே பாதிக்கப்படுது. அதனால வாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, எங்களை மாதிரி வந்து கொடைக்கானல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்க.
1: அதாவது மண்ணின் மைந்தர்களாகிய நமக்கு தெரியும் இல்லையா, அது வந்து எவ்வளவு இயற்கை வளம் நிறைந்தது, அந்த வளத்தை வளமுடன் வாழ வைப்பது நம்மளுடைய கைகள் தான் இருக்கு. சிறப்பமா இந்த தருணத்துல என்ன பாடல்?
0: தகுனி படத்துல இருந்து இரவில் வந்தது சந்திரன்,
1: இரவுல சந்திரன் வரும் நிச்சயமா எப்பயும் வர சொல்லிருக்கேன்.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: இன்று பகல் 1 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க.

0: கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: கோடை பண்பலை வானொலி 100.5 கல்லூரி கலாட்டா. இன்றைக்கு திண்டுக்கல் கிரியன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வளாகத்திலிருந்து வருது. சரி, நிறைய திறமைகளோட இருக்காங்க, என்ன சொல்ல போறீங்க?
2: ஸ்டோரி சொல்ல போறேன்.
1: சொல்லுங்க.
2: சிவசங்கரி, ஐசி டிபார்ட்மெண்ட், திண்டுக்கல். ஸ்கூல் முடிஞ்சு ஒரு பையன் ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கப்ப மரத்துக்குள்ள ஒரு ரெட் பாக்ஸ் பாக்கிறான். அதுல ஒரு நோட் போட்டு இருக்கு, அவங்க வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஓபன் பண்ணி பாருங்க அப்படின்றப்ப ஓபன் பண்றப்ப ஒரு மிரர் இருக்கு. அந்த மிரர்ல ஒரு நோட் வந்து அவங்க வாழ்க்கையை சேஞ்ச் பண்றவங்க இவங்க அந்த மிரர் வழியே பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த பையன் ஒரு ஸ்மைல் சிரிச்சுட்டு அப்புறம் நினைச்சு பாக்க, நம்ம வர வாழ்க்கையில வர தோல்விக்கெல்லாம் நம்ம பேட் லக் அடுத்தவங்க நினைச்சிட்டு இருக்கோம், அது இல்ல அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில கொஞ்சம் நல்ல நினைச்சு வாழ்க்கையில கொஞ்சம் வெற்றி எடுக்கும்.
3: பூக்கள் மலரட்டும், ஓணம் மகிழ்ச்சி பெருகட்டும். ஒற்றுமையின் திருவிழா ஓணம், மாவேலி மன்னனை வரவேற்பும் மகிழ்ச்சியுடன் ஓணம் கொண்டாடுவோம். பூக்களம் போல் வாழ்க்கையும் வண்ணமயமாகட்டும், குடும்பம் ஒன்று கூடட்டும், ஓண மகிழ்ச்சி நிறையட்டும்.
4: சௌமிதா பானோ, செகண்ட் இயர் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட். அன்பை பகிர்வோம், ஓணத்தை கொண்டாடுவோம். ஓணம் வந்தது, உள்ளம் மகிழ்ந்தது, அன்பும் அமைதியும் நிறைந்திருட்டும். இனிய ஓணம் மலரட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும், ஓணம் சிறக்கட்டும், ஒன்றுபட்டு கொண்டாடுவோம், ஓணத்தின் சிறப்பை உணர்வோம்.
5: உன்னை பார்க்கும் போதே என் உலகம் மாறுகிறது, பார்வைப்பட்டதும் என் உலகம் மாறி போனது. உன் சிரிப்பில் தான் என் காலை மலர்கிறது, உன் சொல்லில் தான் என் காலை முடிகிறது. நிலவுக்கு தெரியும் என் இயக்கங்கள், உனக்கு தெரியும் என் எதிர்பார்ப்புகள். உலகத்தின் எல்லா அழகும் உன் ஒரு நொடியில் அடங்கியது. உன்னிடம் பேசும்போது என் குரல் மாறுகிறது, உன் பார்வை பட்டும் மனம் தடுமாறுகிறது. உன் கரம் பிடிக்க காத்திருக்கிறேன், உன் விழிப்பார்க்க இயங்கியிருக்கிறேன். நீ எப்போ வருவாய் என எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்.
1: யார பத்தி தெரியல? என்
6: பேர் தாரியா, நான் ஐசியில செகண்ட் இயர்
1: படிச்சேன்.
6: கடிஜக் சொல்ல போறேன்.
7: என் பேர் ஸ்ருதிகா, டிசி செகண்ட் இயர் படிச்சிருக்கேன்.
6: யானை தனிக்குள்ள என்ன ஆகும்?
7: என்ன
6: விதியாகும்?
7: Poem, life poem, life is not a road that always knows a way. It is a journey we create each day. Some day bring us sunshine, some carry the rain, some leave us smile that teach us pain. We lose, we learn, we fall, we rise, and slowly discover the life inside. The dream may change, but hope remains. The day may change, but hope remains. Every frost booming after the storms and rain. So live each moment. Not else here.
8: Sir, I'm Shivashreya from AVML department. I'm from Madurai. My topic is importance of education in life rather than money. Education is more valuable than money because money can give us comfort, but education gives us knowledge and skills to build our own future. Money can be lost, but the knowledge we gain through education stays with us throughout our life. Education teaches us how to think, make good decisions, solve problems, and face difficult situations with confidence. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, பணம் வாழ்க்கையை வசதியாக்கலாம், ஆனால் கல்வி தான் வாழ்க்கையை ஒரு பாதையை காட்டும்.
1: சிறப்பு, ரொம்ப மகிழ்ச்சியா சொல்லிட்டீங்க, நிறைவான தருணம்.
8: வணக்கம் சார். நான் வந்து இவாஞ்சலி தீபிகா பேசுறேன். ஜிகன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில வந்து லைப்ரரியனா ஒர்க் பண்றேன் சார். இப்போ வந்து நம்ம டிஜிட்டல் உலகமாவே தான் மாறிக்கிட்டு வர, அதை நம்ம யாராலையுமே நினைச்சாலுமே மாற்றவே முடியாத ஒரு இதுதான். பட் இருந்தாலும் வந்து நாங்க புக்ஸ், லைப்ரரி, நியூஸ் பேப்பர் அதெல்லாம் வந்து நாங்க படிக்கணும் அப்படின்னு சொல்றத அப்ரோச் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். டிஜிட்டல் கண்டென்ட் வந்து இப்போ உள்ள நிறைய பீப்புள்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அதை தான் படிக்கிறாங்க. பட் அதுல வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான கருத்து இருக்கோ அதை தான் வந்து சொல்றாங்க. ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா, ஒரு புத்தகத்தை நம்ம எடுத்து வாசிக்கும் போதுதான் வந்து அதோட பிசிக்கல்ஸ் நம்ம படிக்கும் போதுதான் அதுல நம்மளுக்கு என்ன புரியுதோ அந்த கண்டென்ட் நம்ம இது பண்ண முடியும். அந்த உலகத்துக்குள்ள நம்ம கிரியேஷன் உலகத்துக்குள்ள டெவலப்மெண்ட்டுக்குள்ள நம்ம போக முடியும். அதனால என்ன சொல்றேன்னா, நம்ம வந்து உலகத்துல இருக்க கிரியேஷன்ஸ் டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறது தான் வந்து நல்ல விஷயம்.
1: வாசிப்பு தான் சிறப்பு அப்படின்னு. ரொம்ப மகிழ்ச்சிங்க, நன்றிங்கம்மா. வணக்கம், சொல்லுங்க.

0: வணக்கம் சார். சீனிவாசன், இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த ஒரு முக்கியமான தருணத்தில் இந்த நிகழ்ச்சி எங்கள் கல்லூரியில் கொண்டு வந்து நடத்தினதுக்கு ரொம்ப நன்றி. எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாக, எங்களுடைய முதல்வர் ரெஜிஸ்ட்ரார் அவர்கள் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து மாணவர்கள் சைடில் நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு. மாணவர்கள்ட்ட பெயர் கேட்கறதுக்காக போகும்பொழுதே நல்லபடியாக நிறைய பேர் வந்துக்கிட்டு இதில் கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. இந்த நிகழ்ச்சியை நல்லபடியாக நடத்தி கொடுக்க உதவிய அந்த கோடை எஃப்எம்னுடைய அனைத்து பணியாளர்களுக்கும், அதனுடைய இயக்குநர்களுக்கும், எங்களுடைய நிறுவனத்தின் சார்பிலும், எனது சார்பிலும், மாணவர்கள் சார்பிலும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நன்றி. மகிழ்ச்சியா, நன்றிங்கய்யா. நானும் நிலையம் திரும்பக்கூடிய நேரம் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் கே எஸ் கார்த்திக். நன்றி, வணக்கம் நேர்களே.

கேட்டு ரசித்தோம் கல்லூரி கலாட்டா. இனி நம் கோடை பண்பலை 100.5 இல் நாம் ரசிக்க மகளிர் நேரம் நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் புதுதில்லியில் பொதுத்துறை வங்கிகளின் இரண்டு நாள் கூட்டத்தை இன்று தொடங்கி வைத்தார். முன்னாள் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை அவரது முன்னிலையில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. மத்திய பணியாளர் நலத்துறை சார்பில் வழங்கப்படும் அனுபவ் விருதுகளை புதுதில்லியில் மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று வழங்குகிறார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தில் கவனஈர்ப்பு தீர்மானம் தொடர்பாக அமைச்சர்கள் அளித்த பதில் திருப்திகரமாக இல்லை என்று கூறி திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் கடந்த 100 நாட்களில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் நீர்நிலைகளை தூர்வாரும் பணி இன்று தொடங்கியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இதற்கான பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தொடக்கி வைத்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 114,160 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் ஹரியானா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், தில்லி, உத்தராகண்ட் அணிகள் வெற்றி பெற்றன. கலையில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாளான இன்று இலங்கை முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 5 விக்கெட் இழப்புக்கு 90 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: இனிய வணக்கம் நேயர்களே, ஒவ்வொரு குடும்பத்தின் ஒளியாக வரும் சவால்களை எதிர்கொண்டு துணிச்சலாக விளங்கும் அனைத்து மகளிரும் சாதனையாளர்களே. அத்தகைய மகளிரோடு உற்சாகமாக பயணிக்கும் நேரமாக நம் கோடைப்பண்பலை 100.5 இன்றைய மகளிர் நேரத்தில் புலர்கிறது ஆட்டநாயகி நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் 2 விளையாட்டுகள் வலம் வர இருக்கிறது. தொட்டு தொட்டு, தை தை, தத்தை. நிகழ்ச்சியில் பங்கேற்க அறிமுக மகளிர் அழைக்கலாம். 24 24 29 290 333. அனைத்து மகளிரும் அழைக்கலாம். 24 24 26 இந்த எண்களில். முன் இணைப்பிற்கு 045 42 இணைத்து நிகழ்ச்சியில் உங்களோடு நான் உங்கள் பிரியதர்ஷினி. நிகழ்ச்சியில் முதல் நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
2: ராஜேஸ்வரி.
0: அம்மா என்ன செய்றீங்க?
2: நான் உணவு அங்காடி வச்சிருக்கேன்.
0: உணவு அங்காடி வச்சிருக்கீங்களா?
2: ஆமா.
0: சரிங்களா, நாங்க நல்லா இருக்கோம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கம்மா. புது அறிவிப்பால் வர வரவேற்கிறேம்மா கோடை பண்பலை.
0: சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. உங்க அங்காடியில என்னம்மா சிறப்பான உணவு?
2: அங்காடி வந்து சிறப்பு எது? கிராமம்தாம்மா.
0: சரிங்கம்மா.
2: இது சாதாரண சிம்பிளா இருக்கு.
0: சிம்பிளா தோசை இருந்தாலும் சொல்லுங்க.
2: காலையில புரோட்டா, பூரி, தோசை, இட்லி, அதே வந்து பிரியாணி, சாப்பாடு, உப்பா, தை சாப்பாடு, புரோட்டா, நைட்டுக்கு அதே இருக்கு.
0: அதேதான். அப்படின்னா எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்க அப்படிதானே?
2: எனக்கு வேலை முடியாதுமா.
0: சரிங்கம்மா, வேலை பாத்துக்கிட்டே கேட்டுட்டு இருக்கீங்க பண்பலை
2: அப்படிதானே? சமையல்
0: அப்படிங்களா? சரிங்கம்மா, இப்போ விளையாட்டுக்குள்ள போயிடலாங்களா?
2: போலாமா.
0: சரிங்கம்மா, உங்களுக்கான விளையாட்டு தொட்டு தொட்டு.
2: தலைப்பு தொட்டு சொல்லணும்.
0: ஆமாங்கம்மா. உங்களுக்கான வார்த்தை புகைப்படம்.
2: புகைப்படம். புகைப்படம் வந்து செல்லுல எடுக்கலாம்.
0: புகைப்படம் திறன்பேசியில் எடுக்கலாம்.
2: செல்லுல எடுக்கலாம். ஸ்டூடியோன்னு இருக்கு, ஸ்டூடியோ. அதுல போய் எடுக்கலாமா?
0: புகைப்படம் எடுக்கலாம். அடுத்து?
2: புகைப்படம் கல்யாணத்துல எடுப்பாங்க.
0: திருமணத்துல புகைப்படங்கள் எடுக்கலாம்.
2: திருமணத்துல எடுக்கலாம். பண்டிகை நாட்கள்ல புகைப்படம் இல்லாத இருக்காது. எல்லா பண்டிகைகளுக்கும் இருக்கும். இதே நம்ம வீட்டு விசேஷத்துக்கு, இல்லத்துக்கு நம்ம எடுக்கலாம்.
0: எடுக்கலாம்.
2: சாலையில போற வாகனங்கள் எடுக்கலாம்.
0: எடுக்கலாம். சரி, எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டே இருந்தா இப்படி உங்களுக்கு புகைப்படம் பிடிக்காதா எடுக்கிறது?
2: நன்றிங்கம்மா.
0: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: ஹலோ அக்கா.
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
3: விருதுநகர்ல பாத்திமா பேசுறேன்க்கா.
0: பாத்திமா, என்ன பண்றீங்க பாத்திமா?
3: அக்கா வீட்டுல தான் இருக்கேன்.
0: சரிங்கம்மா, வீட்டு வேலைகள் எல்லாம் முடிஞ்சதா?
3: ஆ, முடிஞ்சதுக்கா.
0: சரிங்கம்மா, இப்போ உங்களுக்கான விளையாட்டு தை தை தத்தை.
3: சரிங்கக்கா.
0: ஒரு ஓசையுள்ள ஒரு வார்த்தையை நான் சொல்லுவேன், அதே ஓசையுடைய வார்த்தைகளை நீங்க சொல்லணும்.
3: சரிங்கக்கா.
0: சரிங்கம்மா, உங்களுக்கான வார்த்தை கண்டு.
3: கண்டா.

0: தண்டு தண்டு வண்டு விந்து விந்து
1: விந்துவா இப்படி ஒரு வார்த்தை இருக்குதா?
0: இந்த கோடு கூட இருக்கும்லக்கா, அது விந்துன்னு சொல்லுவாங்க.
1: ஓ, விரிசல் விழுந்ததை தான் சொல்றீங்களா?
0: விரிசல் விழுந்ததா?
1: சரி, வேற வார்த்தை ஏதாவது ஒன்று சொல்லுங்களே.
0: நண்டு.
1: ஆ, நண்டு. நண்டு ஒரு கடல் வாழ் உயிரினம். ஆ, அடுத்து. இன்னும் ஒரு ரெண்டு வார்த்தை மட்டும் சொல்லிருங்க ஃபாத்திமா.
0: வண்டு.
1: வண்டு ஏற்கனவே சொல்லிட்டீங்களே. தேடிட்டு இருக்கீங்களா வார்த்தைகளை? தேடிட்டு இருக்கீங்க. சரி சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. நிகழ்ச்சியிலேயும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் மேம், சிவகாசியில இருந்து அமுதா மேம்.
1: அமுதாம்மா, எப்படி இருக்கீங்க அமுதாம்மா?
2: ரொம்ப நல்லா இருக்கோம் மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நாங்க நலமா இருக்கோம். என்ன சமைச்சீங்க?
2: கீரை கூட்டும் கத்திரிக்காய் அந்த ஊற்றி சாப்பிட்ற மாதிரி அது.
1: சரிங்கம்மா, மத்தியானமே என்னால் சத்தான உணவாக செஞ்சு வச்சுருக்கீங்க அப்படி தானே?
2: காலையிலேயே செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவோம்.
1: காலையிலேயே செய்து எடுத்துகிட்டு போயிடுவீங்க. இப்போ பனி செய்கிற இடத்துல இருக்கீங்களா?
2: ஆ, ஆமாங்க.
1: சரிங்கம்மா, பனி செஞ்சுக்கிட்டே கேட்டுட்ருக்கீங்க.
2: ஒரு ரேடியோ ஒரு இடத்துல பாடிட்டு தான் மேம் இருக்கோம், அங்கே கொஞ்சம் தள்ளி வேலை பார்த்துட்டு.
1: சரிங்கம்மா சரிங்கம்மா, தொடர்ந்து கேளுங்க. இப்போ உங்களுக்கான விளையாட்டு தொட்டு தொட்டு.
2: ஆ, சரிங்க.
1: உங்களுக்கான வார்த்தை இசை.
2: அதாவது இசைங்கிற பேர் சொல்லாம அது அதுல இருந்து எல்லாம் சொல்லணும்.
1: இசைங்கிற பேரையும் சொல்லணும், அதை வச்சு சொல்லணும்.
2: இசை. அது வந்து எல்லா உயிரினங்களையும், மனித இனத்தையும், பல உயிரினங்களையும், இயற்கையையும் கூட அது வந்து வளர வைக்கும், வாழ வைக்கும்.
1: வாழ வைக்கும்
2: இசை.
1: இசை.
2: இசை இல்ல அப்படின்னு சொன்னா இந்த உலகமே இயங்காது.
1: இயங்காது.
2: இசை ஒரு எழுத்துக்கு உயிரோட்டம் கொடுக்கறதும், அதுக்கு ஒரு உணர்வு பூர்வமா மனிதனுடைய செயல்பாட கொடுக்கறதும் இசை. இன்னைக்கு ஒரு கவிதை எழுத்தா வரலாம், ஆனா அந்த எழுத்து எழுதி வைக்கிறப்ப வாசிக்கிற இருக்கிற கூடிய அவங்களுடைய செயல்பாட விட இந்த இசை அதோட சேர்ந்து வந்தா நல்லா இருக்கும். இந்த இசை ஒரு வீர விளையாட்டுக்குமே, இந்த இசைங்கிற ஒரு கருவி வாசிக்க வாசிக்க தான் அவருடைய அடுத்தடுத்த செயல்பாடு வரும். இந்த இசை உதாரணத்துக்கு கரகாட்டமாகட்டும், இசை மயிலாட்டம், ஒயிலாட்டம், எதுவா இருந்தாலும் அவங்க அடுத்தடுத்த அடி எடுத்து வச்சு ஆடுறதுக்கு இந்த இசை மட்டும்தான் உயிரோட்டம். என்ன ஒரு மௌனமான எழுத்தில்லாத ஒரு சில நிகழ்வுல கூட இந்த இசை வந்து மௌனமா வாசிக்கும் போது அது ஒரு அமைதிக்கானதும் கூட அழகானதும் கூட. இசை இசை இசை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்க.
1: சரிங்கம்மா, ஒரு பத்தியே சொல்லிட்டீங்க, அப்படிதானே? போதும், லிஸ்ட்டு பெருசாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க, அப்படிதானம்மா? சரிங்கம்மா, சிறப்பாக நல்லா சொன்னீங்க, கருத்தாக சொன்னீங்க, நன்றிங்கம்மா.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 8985712345 or ORG.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: இன்று பகல் 1 நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
10: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: இன்று பகல் ஒரு மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
7: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துக்கள்.

0: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிமிட மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே. ஒரு 20 நாளுக்கு முன்பு வந்து தொடர்ந்து வந்து எஃப்எம் கேட்டுட்டு இருக்க ஒரு வயதான ஒரு தாத்தா பாட்டி வந்தாங்க. அவங்க வந்து தேனி சைட்லேருந்து வந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்துட்டு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் போய் பார்த்தேன். ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வந்து உட்கார முடியல, படுத்தா இருந்தாங்க. படுத்தாப்போ தாத்தாட்ட தான் நல்லா பேசினார். தாத்தாட்ட சொன்னேன், இந்த மாதிரிப்போ அவங்க கொடை எஃப்எம் டெய்லி அவங்கள்ட்ட கேட்போம், இந்த மாதிரி வந்துச்சு, இந்த மாதிரி பாட்டிமா வந்து அடிபட்டுச்சு, கீழே வந்து அடிபட்டுச்சு, அடிபட்ட உடனே அவங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்க இடங்களுக்கு போயிட்டு நாங்கள் வந்து இது மாதிரி எண்ணெய் கட்டு மாதிரி கட்டணும். எண்ணெய் கட்டு கட்டினதுக்கப்புறம் பாட்டிமாவுக்கு வந்து அதுக்கப்புறம் கட்டுப்பாட்டி முடிச்சு இன்னும் நடக்கவே முடியல, அதனால் வந்து உங்களை பார்க்க வந்தோம். அதெல்லாம் பாட்டிமா ரொம்ப நாள் சர்க்கரை நோய்க்கு மாத்திரையும் சாப்பிட்ருக்காங்க, அதை எங்களால் பார்க்க முடியல. எனக்கும் சர்க்கரை எடுக்க ப்ரெஷர் கால் பொண்ணும் ஆறல அப்படின்னு அவருக்கும் சொன்னார். இப்போ ரெண்டு பேர் மட்டும்தான் இருந்தாங்க, கூட யாருமே இல்லை. ரொம்ப ஒரு வருத்தமாக இருந்தது. ஒரு வயதானவங்க ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து கூட்டு வரக்கூட ஆள் இல்லை. பட் தாத்தா ரொம்ப போல்டாக இருந்தார். நம்ம சொன்ன இந்த மாதிரி எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து எலும்பு வந்து கூடலை, அவருக்கு அதாவது தொடை எலும்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த எலும்பு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவருக்கு வந்து எலும்பு உடஞ்சிருக்கு. எலும்பு உடஞ்சதுக்காக அவங்க வந்து அந்த எண்ணெய் கட்டு மாதிரி போட்டிருக்காங்க, அதை வந்து ஒன்றும் சேரலை. அப்புறம் அந்த ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணால் தான் இப்போ தாத்தா சரி பண்ண முடியும். அதை வந்து அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணோம், அவங்களும் விருப்பமாக இருந்தாங்க, நல்லபடியாக வந்து ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணோம். அப்போ தாத்தாட்ட பேசிட்டு இருக்கோம், அவருக்கும் பார்த்தீங்கன்னா சர்க்கரை இருக்குது, கால் ரெண்டு பாதங்களையும் புண்ணு இருந்தது. அவரையும் அட்மிட் பண்ணி நாங்கள் வந்து புண்ணுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு சுகருக்கு இன்சுலின்லாம் போட ஆரம்பிச்சோம். அவருக்கு ஓரளவுக்கு புண்ணு வந்து தேர ஆரம்பிச்சு. பட் இவங்க அட்மிஷன் ஆகி ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் என்ன விஷயம்னா, இந்த ரெண்டு பேர் பிறந்த ரெண்டு வயதானவங்க மட்டும்தான் இருக்கோம், யாருமே கூட வரலை. ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம். யார்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ணுறது, என்ன சொல்கிறது, அப்படி அதுக்கு மேலே கேட்க ஆரம்பித்தாவே அந்த ஒரு வயதானவங்க ரெண்டு பேருமே அழுக ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப

0: வருத்தமாக இருந்தது. சரியா? ஸோ இது வந்து இது இவங்களுக்கு மட்டும் இல்லை, இது மாதிரி ரொம்ப அதிகமான பேர் வயதானவங்க, ஸோ ரொம்ப ஒரு யாருமே இல்லாமல் சில நேரங்களில் ரொம்ப தூரத்துலேருந்து வர்றாங்க, இது மாதிரி இங்கே மட்டும் இல்லை எல்லா இடங்களுக்கே போகிறாங்க. ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக வந்து இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து எல்லாருமே இருக்க முடியும், எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து நாளைக்கும் எல்லோரும் ஒரு வயதாக தான் ஆக போகிறோம். நமக்கும் இந்த நிலைமை வந்தால் தான் ரொம்ப கஷ்டம். ஒரு வயதானவங்களுக்கு யாருமே இல்லாமல் அவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழுகிறாங்க. சரியா? கூடல ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குங்க. நம்ம ஆஸ்பத்திரியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நாங்களே பார்த்துக்குவோம், ஸ்டாஃப்ஸே எல்லாமே கொடுத்துக்குவோம், சாப்பாடு கொடுத்துக்குவோம், கேர் கொடுத்துக்குவோம், மெடிசின்ஸ் அவங்க அலைய தேவையில் வைக்க எல்லாமே பண்ணிக்குவோம். இருந்தாலும் சொந்த பந்தங்களில் ஒரு அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு பசங்களாக இருக்கிறாங்க, பேரம்பித்திலாக்கும் யாருமே வந்து பார்க்கலாம். அவங்க ஒவ்வொரு டைமே வந்து ரொம்ப அழுகிறாங்க. ஏன்னா வந்து சென்சி அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மன அழுத்தம் தான் எந்த நோயும் பெரிய நோயாகும். அவங்கள அங்கே உடல் நோய்கள் அங்கே குணப்படுத்த முடியுது. மனநோய் என்ன தான் நாங்கள் வந்து ஒரு ஆதரவாக இருந்தாலும் அவங்க அப்பப்போ ஐயா சொல்கிறப்ப கேட்குறப்ப யாரும் வரலையான ஒரு சில வார்த்தை கேட்குற, நீங்கள் இருக்கீங்க டாக்டர், நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்களா, அந்த நம்பிக்கையில் தான் அங்கே வந்துன்னு எங்களுக்கு சொல்கிறார். என்ன தான் நாங்கள் சொல்லி நாங்கள் சமாதானப்படுத்தாலும் அந்த மாதிரி நேரங்களில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற நேரங்களில் ஸோ ஒரு பேஷண்ட் வந்து ரெண்டு பேர் தனியாக படுத்திருக்கு, ஒருத்தர் கூட வந்து பார்க்காம இருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப வருத்தம். மக்கள் வந்து இது மூலமாக தெரிஞ்சுக்கணும் விஷயம் அப்படின்னா வந்து 100% வந்து ஒரு வயதானவங்க இருக்கிறாங்க, வீட்டில் வந்து ரொம்ப முடியாத இருக்கிறவங்கள நம்ம எல்லோரும் சேர்ந்து அவங்களுக்கு ஆதரவாக வந்து பேசணும், வந்து ஆதரவாக இருக்கணும். பணம் மட்டும் கிடையாது, அதுக்கு மேலே வந்து அவங்க மன ரீதியான சப்போர்ட் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அதை நம்ம எல்லோரும் செய்யணும். நல்லபடியாக பாட்டிமா தாத்தாவுக்கும் ஆப்ரேஷன் பண்ணிட்டு போனோம். ஒரு 2-3 நாளுக்கு முடி திருப்பி வந்தாங்க, பாட்டிமாவுக்கு அந்த புண்ணெல்லாம் ஆறி இருந்துச்சு, அவங்களுக்கு தையெல்லாம் பிரித்து விட்டோம், நடக்க முடியாமல் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஒரு வாக்கர் சப்போர்ட் நடக்கிறாங்க. தாத்தா வந்து ஒரு கால் புண்ணு முழுமையாகிருச்சு, ஒரு கால் புண்ணு மட்டும் லைட்டாக இருக்குது, மருந்து மட்டும் கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ ரெகுலராக வந்து அவங்க தூரமாக இருந்தாலும் வந்து மருந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து வயதானவங்களுக்கு நம்ம கடமையை செய்ய வேண்டியது எல்லாருடைய ஒரு குடும்ப தம்ம சப்போஸ் பையன்களாக இருக்காங்க, பிள்ளைகளாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க நம்ம எல்லாருடைய கடமைகளும் வந்து வயதானவங்களும் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கவனிக்கணும், அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும், மன சப்போர்ட்டிவாக இருக்கணும், மன ரீதியாக அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். கண்டிப்பாக ஃபைனல் சப்போர்ட்டும் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நேர்களே. மேலும் சக்தி சர்க்கரைநோய் சிறப்பு மையத்தில் சர்க்கரைநோய்க்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்குது, சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்குது, எம்ஆர்ஐ, சிடி, அல்ட்ராசவுண்ட், கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்டுகளும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்குது, பயன்படுத்திக்கினீர்களே.
1: மேலும் சர்க்கரைநோயை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால், ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72-00-74-54-10. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
2: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.
3: இசை பேசும் இசைக்காற்றை நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நம் கொடைப்பண்பலை 100.5 மகளிர் நேரம். பண்பலை சொல்லும் நேரம் 12:26. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
4: வணக்கம்க்கா.
3: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
4: திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கம்ல சௌந்தர்யா பேசுறேன்க்கா.
3: சௌந்தர்யா, எப்படி இருக்கீங்க சௌந்தர்யா?
4: நல்லா இருக்கீங்கக்கா. நீங்க நல்லா இருக்கீங்களாக்கா?
3: நாங்க நலமா இருக்கோமா.
4: வேலைகள்லாம்
3: பண்பலையில எல்லாருமே நல்லா இருக்காங்க. வேலைகள்லாம் முடிஞ்சதாமா?
4: அக்கா நான் வேலை செய்யற பொண்ணு இல்லைங்கக்கா.
3: சரி, அப்படிங்களாமா? சரிங்கம்மா. இன்னைக்கு உங்களுக்கான விளையாட்டு தை தை தத்தை. சரிங்கம்மா, நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதே வார்த்தையில இருக்கிற ஓசை கொண்டு நீங்க ஒரு 5 வார்த்தைகள் சொல்லணும். சரிங்கம்மா. உங்களுக்கான வார்த்தை கதை.
4: நவை. சதை. விதை. கதை.
3: கதை நானே சொல்லிட்டேனே, நீங்க ஏதாவது புதுசா முயற்சி பண்ணுங்க. 2 வார்த்தைகள் மட்டும் சௌந்தர்யா.
4: சொல்றேன்க்கா.
3: சொல்லுமா. யாரோ பின்னாடி சொல்லி தராங்களே, யாரு? சரிங்கம்மா, நீங்க கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க. சொல்லுமா.
4: கதை. விதை.
3: சதை சொன்னீங்க,

0: ஆமாங்கக்கா.
1: கதை
0: விதை பதை மதை நதை
1: நதை
0: சொல்ல அது பொருள் இல்லையாக்கா.
1: பொருள் அப்படி ஒன்றும் இல்லையேம்மா. புதுசாக சேர்த்து சேர்த்து சொல்லிட்டு இருக்கீங்களோ ஒவ்வொரு வார்த்தையாக போட்டு. ஞாபகத்தில் வர மாட்டேங்குது. சரி ஒன்றும் இல்லை. அதை இதை அப்படி சொல்லலாமா? இப்பதான் ஞாபகம் வருது. கழுத்து வரைக்கும் இருந்துச்சு, இப்பதான்ப்பா வருது அப்படின்றீங்க,
0: அப்படிதானே?
1: சரிங்கம்மா, ஒன்றும் இல்லை. சிறப்பாக முயற்சி பண்ணீங்க, நன்றிங்கம்மா. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வருக. வணக்கம்.
2: வணக்கம். மத்தல நூர்ஜஹான்.
1: நூர்ஜஹான் அம்மா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: நாங்க எல்லாரும் நலமுடன் இருக்கோம். என்னம்மா செஞ்சிட்டு இருக்கீங்க?
2: வீட்ல தான் இருக்கேன்.
1: சரிங்கம்மா, வீட்ல இருந்து பண்பலை கேட்டுட்டு இருக்கீங்க?
2: ஆமா.
1: அப்படி சொல்லணும். சரிங்கம்மா, இப்போ உங்களுக்கான விளையாட்டு தொட்டு தொட்டு.
2: சரிங்க.
1: சரிங்கம்மா, உங்களுக்கான வார்த்தை கடல்.
2: மடல்.
1: கடல். கடல். கடல்னா அந்த கடல் வார்த்தையை தொட்டு தொட்டு சொல்லணும். நீங்க
2: கடல்ல சுத்தி இருக்கோம். கடல்ல முட்டு இருக்கோம். கடல்ல மீன்கள் இருக்கும். கடற்கரையில விளையாடலாம். கடல்ல ஸ்வீட் பண்ணி சுண்டல்லாம் விற்பாங்க. கடற்கரைக்கு போனோம்னா நிறைய நிறைய எல்லாரும் இருப்பாங்க, பார்க்கலாம்.
1: எல்லாரும் இருப்பாங்க, பார்க்கலாம். நீங்க கடலுக்கு போயிருக்கீங்களாமா? ஒரு தடவை போயிருக்கீங்க. சரிங்கம்மா, நான் சிறப்பாக வந்து வார்த்தைகள் சொன்னீங்க, சொற்றொடர்களாக சொன்னீங்க, நன்றிங்கம்மா. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நீங்க.
3: ஹலோ.
1: வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க.
3: வணக்கங்க மேடம். கரூர்லேருந்து சுதா தங்கப்பன்.
1: சுதாமா. சுதாமா, வேலைகள்லாம் முடிஞ்சதா?
3: இருக்கும்
1: பாத்தீங்களா?
3: குகை.
1: உதகை.
3: நகை.
1: நகை. நிறைய வார்த்தைகள் சொன்னமா? என்னமா? பலகை.
3: வழக்கை. இடக்கை.
1: வழக்கை. இடக்கை. பரவாயில்ல, நிறைய வார்த்தை சொல்லிட்டீங்க, கண்டுபிடிச்சு சொல்லிட்டே இருக்கீங்க. பாகையாமா? பாகை. நெடில். நெடில் வருது. வாகை. அதம்மா வாகை நெடில் வருது பார்த்தீங்களா? சரிங்கம்மா. சரிங்கம்மா, சிறப்பாக சொன்னீங்க, நிறைய வார்த்தைகள் சொன்னீங்க. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. தொடர்ந்து கேட்கலாம் அதற்கு முன்.

0: வெறும்
1: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2,500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.

0: இன்று பகல் ஒரு மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: இன்று பகல் ஒரு மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: சகோதரிகளின் உற்சாகமான பங்களிப்பில் பயணித்த

0: நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: சகோதரிகளின் உற்சாகமான பங்களிப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நம் கொடைப்பண்பலை 100.5 மகளிர் நேரம். பண்பலை சொல்லும் நேரம் 12:39. பொழுது நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். நான் ராமநாதபுரம் மாவட்டம் ஆரஸ் மங்கலத்துல திவ்யா பேசுறேன்.
2: திவ்யாமா?
3: ஆமாங்க. நிலையத்துலாம் நல்லா இருக்கீங்களா?
2: எல்லாருமே நலமா இருக்கோம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: விளையாட்டு
2: தெரியும். உங்களுக்கான வார்த்தை யானை. யானைன்ற வார்த்தையை வச்சு இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப உருவத்தில் பெரிய விலங்கு யானை, அந்த மாதிரி அந்த யானைன்ற வார்த்தை உள்ள இருக்கணும். அதே மாதிரி நீங்க ஒரு 5 சொற்றொடர்கள் சொல்லணும்.
3: யானையின் நிறம் கருப்பு. யானைக்கு 2 தண்டங்கள் உண்டு. யானைய பத்தி நிறைய தமிழ் பாடல்கள் உண்டு குழந்தை. யானை பழமொழி கூட சொல்லுவாங்க, யானை தலையில மண்ணு வாரி போட்டுட்ட மாதிரி அப்படின்னு. யானை உருவத்தில் பெரியதா இருந்தாலும் நடை ரொம்ப மெதுவா இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. திண்ணீளத்துக்கு அடுத்து 2 பெரிய விலங்கு யானை. வேற என்ன சொல்லலாம்?
2: போதுமா, நிறைய சொல்லிட்டீங்க. அதாவது எங்களுக்கு தெரிஞ்சதும் தெரியாத நிறைய விஷயம் சொல்லிட்டீங்க. நன்றிங்கம்மா. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வருக, வணக்கம். உற்சாகமான வணக்கம். சொல்றது யாரு?
4: கரூர் வெங்கமேடு வீதிங்கிறது வந்து பரமேஸ்வரி சகோதரி.
2: பரமேஸ்வரி அம்மா எப்படி இருக்கீங்க?
4: சூப்பரா இருக்கேன் சகோதரி.
2: சூப்பரா இருக்கீங்க?
4: ஆமாங்க சார்.
2: சமையல் வேலை முடிச்சுட்டு இணைப்ப பிடிச்சிட்டீங்க?
4: ஆமாங்க சார், வேலைக்கு வந்துட்டேன் சகோதரி. வேலை பார்த்துக்கிட்டே நாங்க உங்ககிட்ட பேசிட்டு.
2: அப்படிங்களா, வேலை பார்த்துக்கிட்டே பேசிட்டு இருக்கீங்க?
4: ஆமாங்க சகோதரி.
2: சரிங்கம்மா, இப்போ உங்களுக்கான விளையாட்டு சொல்லிடலாங்களா?
4: சரிங்கம்மா.
2: உங்களுக்கான விளையாட்டு தைத்தை தத்தை.
4: சரிங்க சார்.
2: ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தை இருக்கிற ஓசை இருக்கு பாத்தீங்களா, அதே ஓசையில ஒரு 5 வார்த்தைகள் நீங்க சொல்லணும். சரிங்கம்மா. உங்களுக்கான வார்த்தை கோடி.
4: கோடிங்களா?
2: கோடி.
4: தோடி.
2: சோடி.
4: வாடி.
2: வாடி.
4: பாடி.
2: பாடி. இன்னொரு முறை சொல்லுங்கம்மா.
4: காடிங் சகோதரி.
2: காடி. காடினா? காடி.
4: அப்புறம் சொல்லலாம்.
2: நான் சொன்னதையே நீங்க எனக்கு திருப்பி சொல்றீங்க பாத்தீங்களா, இதெல்லாம் ஒத்துக்க முடியாதுல்ல. ஓ அப்படிங்களா, சரிங்கம்மா. அதாவது நீங்க வந்த வேகத்துல மடையை திறந்து விட்ட வெள்ள மாதிரி சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். பரமேஸ்வரி அம்மா அவ்வளவுதானா? சரிங்கம்மா, நான் 2 வார்த்தை சொல்றேன் கேளுங்க, எது வருதான் பாருங்க. தேடி, நாடி, சூடி. சரிங்கம்மா, நீங்களும் நிறைய வார்த்தைகள் சொன்னீங்க, நன்றிங்கம்மா.

0: அம்ராயணி பரமேஸ்வரிக்கா.
1: பரமேஸ்வரி, சரிங்கம்மா. எப்படி இருக்கீங்க பரமேஸ்வரி அம்மா?
0: நல்லா இருக்கும் அக்கா, எல்லாரும் நல்லா இருக்கும்.
1: எல்லாருமே நலமா இருக்கீங்களா? சரிங்கம்மா, என்ன செஞ்சிட்டு
0: இருக்கீங்க? மிஷின்ல உட்கார போறேன்.
1: அப்படிங்களா, நீங்களும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கீங்களா?
0: ஆமாங்கக்கா, எம்ப்ராய்டிங் போட்டுட்டு இருக்கேன்.
1: சரிங்கம்மா, வேலையெல்லாம் எப்படி போகுது?
0: நல்லா போயிருக்கு. சீசன் நேரம்லக்கா.
1: அப்படிங்களா, சரிங்கம்மா.
0: முகூர்த்த நேரம், அதனால ஓடிக்கிட்டு இருக்கு.
1: அதனால பரபரப்பா வேலை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க.
0: ஆமாங்கக்கா.
1: சரிங்கம்மா, பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, களைப்பு தெரியாம இருக்கணும்னு பண்பலை கேட்டுட்டு இருக்கீங்க, அப்படிதானே?
0: ஆமாங்கக்கா.
1: சரிங்கம்மா, இப்போ உங்களுக்கான விளையாட்டு தொட்டு தொட்டு.
0: சரிங்கக்கா.
1: சரிங்கம்மா, உங்களுக்கான வார்த்தை கல்வி.
0: கல்வி. புத்தகம்.
1: தொட்டு தொட்டுனா கல்வி என்ற ஒரு வார்த்தை நான் கொடுத்துருவேன். அந்த வார்த்தையை வைத்து ஒரு நீங்கள் சொற்றொடராக சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு கல்வி நம்மை உயர்த்தும் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு 5 சொற்றொடர்களை நீங்கள் சொல்லணும். என்னாச்சு?
0: கல்வி.
1: சும்மா ஒரு சிறிய சிறிய சொற்றொடர்களாக கூட சொல்லுங்க.
0: பாடசாலை.
1: பாடசாலையா? கல்வி வச்சு சொல்லுங்கம்மா. அதாவது கல்வி வந்து உள்ளே இருக்கணும், கல்வி நமக்கு அவசியம், அந்த மாதிரி சும்மா சின்ன எளிமையான வார்த்தைகளை கூட சொல்லுங்க.
0: எனக்கு புரியலக்கா.
1: புரியலைங்களா? வேற வார்த்தை சொல்லவா? சரிங்கம்மா, உங்களுக்கு வேற வார்த்தை வந்து செய்தி.
0: செய்தியாக்கா?
1: இயல்பாவே சொல்லுங்க, உங்க பேச்சு வழக்கிலேயே சொல்லுங்க. பேப்பர்ல செய்தி இருக்கும், அந்த மாதிரி சொல்லுங்க. நிகழ்ச்சி. சரிங்கம்மா, நிகழ்ச்சியில பங்கேற்றமைக்கு நன்றிம்மா.
0: நன்றிங்கக்கா.
1: நன்றிம்மா. தொடர்ந்து கேட்கலாம். அதற்கு முன்

0: நாம் இணைந்திருக்கிறோம் கொடைப்பண்பலை 100.5 மகளிர் நேரம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வருக. வணக்கம்
1: அக்கா. வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. நிலையத்துல எல்லாருமே நலமா இருக்கும். முதல்ல உங்க பேர் சொல்லிருங்க.
1: ஆர்ப்புக்கோட்டையில இருந்து

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: காண்டாக்ட் 8985712345 or visit
2: இன்று பகல் ஒரு மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை மீளவழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
4: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
5: மாயவளை மீளவழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய குற்றவியல் நிபுணர், சட்ட அமலாக்கம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அனுபவங்கள் நிறைந்தவர் வாக்கி டாக்கியாக இணைகிறார்.
6: வணக்கம் கோடை FM. நம்ம தொடர்ந்து வித்தியாச வித்தியாசமான சைபர் கிரைம், அதுல இருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறதுன்னு பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன பாக்குறோம்னா, சைபர் குற்றவாளிகளிடம்

0: சிக்கிய இரண்டு கர்நாடக இளைஞர்களை வந்து கர்நாடக சைபர் கமாண்ட் அண்ட் மத்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் வந்து இவங்களை வந்து காப்பாத்திருக்கிறாங்க. இது எப்படின்னு பார்த்தோம்னா, கர்நாடகாவோட கோலார் மாவட்ட தங்கவேலை சேர்ந்தவங்க வந்து ரெண்டு இளைஞர்கள் பிளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு பிபிஓ கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த நிறுவனம் வந்து மூடப்பட்டதுனால வேற வேலை தேடிட்டு இருந்திருக்காங்க. அப்ப வந்து ஃபேஸ்புக்ல முகநூல்ல வந்து ஒரு விளம்பரத்தை பார்த்துருக்காங்க. அதுல என்னன்னா, தாய்லாந்துல டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர், அப்புறம் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட பணிகள் இருக்கு, அதுக்கு வந்து அதிக ஊதியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விளம்பரம் போட்டிருக்காங்க ஃபேஸ்புக்ல. இதனால இதை நம்பி வந்து அவங்க ஆன்லைன் வழியா விண்ணப்பிச்சிருக்காங்க, விண்ணப்பிச்சு நேர்முக தேர்வுலையும் பங்கேற்றிருக்காங்க. இருவரும் தேர்வு செய்யப்பட்டதா கூறி விசா பிளைட் டிக்கெட் எல்லாமே அனுப்பியிருக்காங்க. இதன்படி ரெண்டு பேரும் தாய்லாந்துக்கு போயிருக்கிறாங்க. அங்க அவங்களுக்கு பணி கொடுக்கறதுக்கு பதிலா சட்டவிரோதமா கடல் வழியாக வந்து மியான்மர் எல்லையில உள்ள சீனி சைபர் ஸ்கேம் என்ற மையத்துக்கு வந்து இருவரும் வந்து அனுப்பப்பட்டிருக்காங்க. அங்க பார்த்தோம்னா அவங்களோட பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்களை வந்து பறிச்சிருக்காங்க. அவங்களை வந்து பறிச்சுக்கிட்டு ஆன்லைன் மூலமா மோசடியில் ஈடுபடும்படி கட்டாயப்படுத்திருக்காங்க. இதுக்கு அந்த ரெண்டு இளைஞர்களும் வந்து சம்மதிக்காததுனால அவங்களுக்கு வந்து எப்படி எல்லாம் ஹராஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து ஷாக் கொடுக்கறது, மரக்கட்டையால அடிக்கிறது, ஓடு வைக்கிறது, தனிமைப்படுத்துறது போன்ற பலவிதமான கொடுமைகளை வந்து செஞ்சிருக்காங்க. இதனால சித்திரவதை அனுபவிச்ச அந்த இளைஞர்கள் வந்து எப்படியோ அவங்க ஃபேமிலியை தொடர்பு கொண்டு வந்து நடக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அந்த குடும்பமும் வந்து நம்ம மத்திய வெளியுறவுத்துறைக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. சோ வெளியுறவுத்துறை அதிகாரிகளும் வந்து அங்கே உள்ள தாய்லாந்தோட இந்திய தூதரகத்தை தொடர்பு கொண்டு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதன் மூலமா வந்து கர்நாடக சைபர் கமாண்ட் மற்றும் நம்ம மத்திய வெளியுறவுத்துறை சேர்ந்து அவங்கள காப்பாத்தி இருக்காங்க. சோ இவங்க வந்து சில நாட்களுக்கு முன்னாடி பாதுகாப்பா சொந்த ஊருக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்காங்க. தாய்லாந்து, மியான்மர், லாவோஸ் கம்போடியா இந்த மாதிரி நாடுகளுக்கு தான் இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் நடக்குது. சோ இன்னைக்கு பகிர்ந்துகிட்ட தகவல்கள் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி கோட எஃப்எம், உங்கள் வாக்கி டாக்கி.
1: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீள வழி நிகழ்ச்சியில் நாளையும் வாக்கி டாக்கி இதே நேரம் இணைவார்.
2: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை நீல வழி.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
4: இதுவரை மகளிரோடு உற்சாகமாக பயணித்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய மகளிர் நேரம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற சகோதரிகளுக்கும் கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இழந்ததை எண்ணி இன்றைய நாளை வீணாக்காதீர்கள், இழந்ததை எண்ணி இன்றைய நாளை வீணாக்காதீர்கள். காலம் எதை உங்களிடமிருந்து எடுத்ததோ அதைவிட சிறந்ததொன்றை உங்களுக்கு தரும் என்று கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் பிரியதர்ஷினி.

இனி நம் கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்கலாம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வல்லூர் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.

0: கொடை பண்பலை 100 பிள்ளைகள் தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

மனம் மஞ்சம் தேடும் வேளையில் நெஞ்சம் எங்கும் இசைப்பூக்களை தூவி செவியோரம் விருந்து படைக்கும் இந்நேரம் கோடை பந்தலை நூறு புழிய இந்த நெஞ்சில் நிறைந்தவை. வருகிறது முதல் பாடல் எங்கள் தங்கராஜா திரைப்படத்திலிருந்து. பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் கரூர் புலியூர் மனோகரன், சுமதி, நவீன். 1973 ஆண்டில் ராஜேந்திர பிரசாத் இயக்கத்தில் வெளிவந்த இப்படத்திற்கு துள்ளல் இசை தந்தவர் திரை இசை திலகம், கே வி மகாதேவன். இதயத்தில் விழுந்த திருமண மாலையை இணைக்கும் வரிகளை வார்த்தவர் கவியரசர் கண்ணதாசன். இரவும் பகலும் தித்திக்கும் குரல்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா. இசை பரவும் இந்நேரம் கேட்கும் இதயங்களுக்கு ஆனந்த கோலம்.

ஏகாந்த வேளையிலும் மாறாத இசையை தரும் பண்பலை நம் கோடை பண்பலை 100.5 ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி உத்தம புத்திரன் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் அருப்புக்கோட்டை அரியசாமி கோவில் தெரு, ராஜீவ் காந்தி, பத்திரகாளி கணேசன், அமிர்தபுரம் கணேசன், லால் குடிராணி. எதுகை மூனையோடு கவிதை புனைந்த கூமா பாலசுப்ரமணியம் அவர்களின் வரிகளில் ஜி ராமநாதனின் காவிய இசையில் ஆட்டம் போட பாட்டு பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், ஜமுனா ராணி, ஏ பி கோமலா மற்றும் ஜி கே. 1958 வெளிவந்த இப்படத்தை இயக்கியவர் பிரகாஷ் ராவ். ஆசையுள்ள ராணி அஞ்சிடாமலே வாணி என ஆசையாக கேட்ட இதயங்களுக்காக வருகிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவையில் பாடல் 1:08.

0: தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: குடி பண்பலை 100 பிள்ளைகள் நாம் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
9: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
10: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
9: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
10: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.

இசைக்காற்று இதயங்களை தழுவு கொண்டிருக்கும் இந்நீரும் கோடை பண்பலை நொறு புள்ளியாய்ந்து நெஞ்சில் நிறைந்த வயல். தை பிறந்தால் வழி பிறக்கும் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க வருகிறது. சிவகாசி ஹவுசிங் போர்டு சர்மிளா, லலித் குமார், யுவராணி, யோகித், தர்ஷன், தீக்ஷிதா இவர்களுக்காக. ஏ கே வேலன் இயக்கத்தில் கே வி மகாதேவனின் ஈடில்லா இசையில் படம் வெளிவந்த ஆண்டு 1958. தத்துவ வரிகளை வார்த்த கவியரசன் வார்த்தைகளுக்கு கணீர் என குரல் தந்தவர் திருச்சி லோகநாதன். ஓடம் மேலே ஆடிட பாடல் வருகிறது, நாடிய இதயங்களுக்காக நெஞ்சில் நிறைந்தவையில்லை.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்,
6: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துக்கள்.

1:22 இதயம் லயித்துக் கொண்டிருக்கும் இசையை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை. 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. இனி பணம் படைத்தவன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க வருகிறது. நாமக்கல் ஓலப்பாளையம் மதிவாணன், விஜயலட்சுமி, நவீனா, ஆனந்த், விமல் ராஜ் இவர்களுக்காக. 1965 டி ஆர் ரமணா இயக்கத்தில் மெல்லிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தியின் இசையில் வாலியின் மேனி உருகும் வரிகளுக்கு காதல் கனி என தித்திக்கும் குரல் தந்தவர்கள் பி சுஷீலா, டி எம் சவுந்தரராஜன். எங்கு சென்றாலும் கூடவே வா வா என வருகிறது பாடல், கேட்கலாமா நாமும்?

பாடல்களை காணாது நாடிக்கொண்டிருக்கும் இதயங்களுக்காக தேடி வந்து தந்து கொண்டிருக்கிறது கோடை பன்மலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி என் கடமை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க வருகிறது. திருப்பூர் கொண்டரசம் பாளையம் தமிழினியன் தன்யா, குகன், சாய் பிரணவ், சாய்ராம், சாய் ஸ்ரீ இவர்களுக்காக. 1964 வெளிவந்த இப்படத்திற்கு இயக்கம் எம் நடேசன், மெல்லிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தியின் இசையில் கோபத்தின் தாபத்தை வார்த்தைகளில் வடித்த கவியரசர் கண்ணதாசன் வரிகளுக்கு உறவை சமாதானப்படுத்த ஒலித்திருக்கும் குரல் டி எம் சௌந்தரராஜன். எங்கே போனாலும் தெவிட்டாத இசையை தரும் கோடை பண்பலையில் வருகிறது பாடல் நெஞ்சில் நிறைந்தவையில்.

0: கோடி பண்பலை 100 பிள்ளைங்கள் தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியானு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: தென்காசி கரிவலம் வந்த நல்லூர் கனக சபை என்ற நம் அன்பு நேயரின் தெரிவில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு வளம்பெற காத்திருக்கிறது உயிரெழுத்து நிகழ்ச்சி.

நிகழ்ச்சியில் இனி எங்க ஊரு ராஜா திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். ஈரோடு அந்தியூர் சந்திப்பாளையம் ஜெகநாதன், பழனியம்மாள் ரமேஷ்குமார், ராஜேஸ்வரன் திருநாவுக்கரசு. 1968 மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் சீமையின் பெருமையை வார்த்தைகளில் வகுத்த கவியரசர் கண்ணதாசனின்

0: வரிகளுக்கு உணர்ச்சி பொங்க குரல் தந்திருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா, கௌசல்யா. படத்தை இயக்கியிருக்கிறார் பி மாதவன். ஏழு கடல் தாண்டியும் ஒலுக்கிறது கீதம் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவையில்.
1: பிறந்த நாள் கொண்டாடினாவே வயசு ஞாபகத்துக்கு வந்துடும். எனக்கு 60 வயசாச்சு.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மஹேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2,500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மஹேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
2: தொடர்புக்கு 8985712345.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமை.

சங்கீத ஜாதி முல்லை செவியோரம் தொடுத்துக் கொண்டிருக்கும் இந்நேரம் கோடை பன்மலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி கவரிமான் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க வருகிறது. தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில், மைதீன் ஃபாத்திமா, ஃபாரூக், காளிமுத்து, குப்பசாமி இவர்களுக்காக. இசை ஞானி இளையராஜாவின் தேனிசையில் பொன் சிரிப்பென குரல் தந்தவர் எஸ்பி பாலசுப்ரமணியம். புலமை பித்தனின் புதுமை மாறாத வரிகளில் படம் திரைக்கு வந்த ஆண்டு 1979 இயக்கியவர் எஸ்பி முத்துராமன். நினைவுகளை மீட்டெடுத்து

0: இறங்குற வரைக்கும் தான்டா யோசிப்பே, இறங்கிட்ட காசிக்கு எல்லாமே தூசி தூசி தான்டா. என்னடா சிரிப்பு?
1: நம்ம இப்படினா பண்றதுனாலதான் இந்த ஊர் நம்மளை கண்டு பயப்படுது. இவங்களை அந்த பயத்திலே வச்சிருக்கனு.
2: நான் தான் நடிகர் கஞ்சா கருப்பு பேசுறேன். எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம கோடையப்பம் அதுக்கு வந்து எங்களுடைய நடிகர் சார்பாகவும் நடிகர் சங்கம் சார்பாகவும் எல்லோரு சார்பாகவும் நான் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். கேளுங்க, உங்கள் கோடையப்பம் 100.5.
3: ஏய் சூப்பர்பா, நீ இந்த மாதிரி பேசுற பாத்தையாலப்பா.

1996 வெளிவந்த இப்படத்தில் வரும் இப்பாடலுக்கு போட்டி போடும் குரல் தந்தவர் டி எம் சவுந்தரராஜன். மெட்டா, வரிகளா, தாளமா, எதை ரசிப்பது? கேட்கலாமா பாடலை?

இதம் தரும் கீதங்களை இனிமையாக தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி திண்டுக்கல் நாகல் நகர் அறிவொழி சீதாராமன் ஜெயந்தி பாஸ்கர் பெருமாள் இவர்களுக்காக ஒலிக்க வருகிறது சரஸ்வதி சபதம் திரைப்படத்திலிருந்து பாடல். ஏ பி நாகராஜன் இயக்கத்தில் திரை இசை திலகம் கே வி மகாதேவனின் இசையில் கலைகளை பெருமைப்படுத்தும் வரிகள் கவியரசர் கண்ணதாசன். 1960

இசை வானில் இன்ப பயணமாக கோடை பந்தலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவையில் அடுத்ததாக ஒலிக்க வருகிறது நாம் இருவர் திரைப்படத்திலிருந்து பாடல். விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தேனி போடி, ரங்கநாதபுரம் மணி, திலகவதி, கோபி, சரவணகுமார். 1947 வெளிவந்த இப்படத்திற்கு இசை ஆர் சுதர்சனம், விடுதலை வேட்கையின் வரிகள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், பண்பாடும் குரல் குரலரசி டி கே பட்டம்மாள், இயக்கம் ஏ வி மெய்யப்பன்.

நெஞ்சில் நிறைந்தவையில் இனி நிறைவாக ஒலிக்க வருகிறது பாடல் வெண்ணிராடை திரைப்படத்திலிருந்து. விரும்பி கேட்டிருக்கும் உள்ளங்கள் திருச்சி லால்குடி நெய்குப்பை சோலையம்மாள், வசந்தா திருஞானம், மோஷி கிரண், மாதேஷ் கிரண், மகிழேஷ் கிரண், அகிலேஷ் கிரண். சி வி ஸ்ரீதர் இயக்கத்தில் 1965 வெளிவந்த இப்படத்திற்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, என்ன என்ன வார்த்தைகளோ என எண்ணி பார்க்கும் வரிகளை தந்த கவியரசர் கண்ணதாசன் வரிகளுக்கு சொல்ல சொல்ல முடியாமல் பாடியிருக்கிறார் பி. சுஷீலா.

இசை பிரியர்களுக்கு இதமான பாடல்களை இன்பமாக தந்த மகிழ்வில் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் சுகன்யா மார்த்தாண்டபூபதி. நன்றி, வணக்கம் நேர்களே. இனி தொடரும் நிகழ்ச்சி வரும் வரை இணைந்திருங்கள் இனிய இசையோடு.

0: இது இசையின் நீர்வீழ்ச்சி, கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கோடை பண்பலை 100.5.
1: இனிய வணக்கம் நேயர்களே, இதையும் இணைத்திடும் இன்னிசை கானங்களை கேட்டு ரசிக்க இது கோடை பண்பலை 100.5 டோல் தமாகா தூள்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

நேரம் இப்போது 2:19. பழமொழி பாடல்களை மனதுக்கு இசை விருந்தாய் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 டோல் தமாகா தூள்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயமால்

நேர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சி தென்காசி மாவட்டம் கரிவளம் வந்த நல்லூர் கனகசபை அவர்களின் தெருவில் வளம் வர காத்திருக்கிறது.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
2: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
1: தொடர்புக்கு 8985712345.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
1: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
2: பண்பலை படைப்பாளிகள்
3: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
1: பண்பலை படைப்பாளிகள்
0: சனிக்கிழமைகளில்
1: நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்
4: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம்
1: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
2: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள்
1: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
2: நிலைய இயக்குனர்
1: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
2: பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101
1: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

துள்ளலான பன்மொழி பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 பன்மொழி திரையிசை பாடல்கள் தோல் தமாக்கா தூள்.

உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் உயிரெழு

அடுத்த நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.

0: செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. ஒற்றுமையின் வலிமையே நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு பணியில் சிறப்பாக செயல்பட்டு வருபவர்களுக்கான விருதுகளை பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாடு முழுவதும் 99.92% கிராமங்கள் 5 கிலோமீட்டர் தொலைவிற்குள் வங்கி வசதியை கொண்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவின்படி தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றுள்ளவர்களுக்கு முழுமையாகவும், 75,000 முதல் 1 லட்சம் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1 லட்சத்திற்கும் கூடுதலாக பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சிறுவர்

அடுத்த இல்லங்களின் பாதுகாப்பை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. போதையினால் ஏற்படும் குற்றங்களை தடுக்க தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. வடசென்னை பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்து மீன்வளம் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அஜர்பைஜான் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வைதேகி காளிதாசன் வெண்கலப் பதக்கம் வென்றார். கானாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அபுதை சௌத்ரி ஆயுஷ் மக்கீஜா இணை பட்டம் வென்றது. ஸ்லோவேக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரோவிந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கல்லேயில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாளான இன்று இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 215 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல்வீனில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா ஆடவர் பிரிவில் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிய வணக்கம் நேயர்களே. நேயர்களின் மனதில் ஒலிக்கும் இசையை அவர்களின் உன்னத தெரிவாலும் நேயர்களின் இனிய பொலிப்புரைகளோடு அனுப்பியுள்ள கடிதங்கள் சுமந்து வந்த ஆசைகளுக்கு இசையால் பதில் கூறும் நேரமாக நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி.

நிகழ்ச்சியினை ஆண்களின் பெயரில் ஆரம்பமாகும் பாடல்களால் அலங்கரிக்கிறார் தென்காசி மாவட்டம் கரிவளம் வந்த நல்லூர் கனகசபை அவர்கள். நேயரின் கடிதத்தின் தொடக்கம் இவ்வாறாக: கோடை பண்பலை 100.5-க்கும் பண்பலையில் பணிபுரியும் அனைவருக்கும் மற்றும் அன்பு நேயர்களுக்கும் என் முதல் வணக்கம். என் பெயர் கனகசபை. நான் தென்காசி மாவட்டம் கரிவளம் வந்த நல்லூரில் வசித்து வருகிறேன். நான் காய்கறி கடை வைத்து நடத்தி வருகிறேன். நம் கோடை பண்பலை 100.5 எங்கள் வீட்டிலும் எங்கள் கடையிலும் எப்போதும் ஒலித்து கொண்டே இருக்கும். நம் பண்பலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் எப்போதும் கேட்பேன். அதில் எனக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சி மிகவும் பிடிக்கும். இன்று தனது என்ன கருத்துக்களை அவர் இவ்வாறு கூறியுள்ளார்:

என் மொழி எங்கே? முத்துமணி சுடரேவா முல்லை மரம் சரமேவா, முத்துமணி சுடரேவா முல்லை மலர் சரமேவா என்று நா காமராஜரின் வரிகளில் இளையராஜா இசையில் கே ஜே யேசுதாஸின் குரலில் ஒலிக்கிறது அன்புள்ள ரஜினிகாந்த் படத்திலிருந்து பாடல்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A+

0: பிளஸ் தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
0: தொடர்புக்கு 8985712345.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.
5: நெஞ்சம் நிறைக்கும் விருப்ப பாடல்களால் செவியோடு இதம் சேர்த்து கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கான பொழிப்பறை இவ்வாறாக: விநாயகரை அன்போடும் நகைச்சுவை கலந்த குறும்புத்தனத்தோடும் அழைக்கும் வகையில் அமைந்துள்ளது இந்த பாடல். காதல், நம்பிக்கை, வேண்டுதல் என ஒரு இளைஞனின் மனநிலையையும் விநாயகர் மீதான பக்தியையும் கலகலப்பாக சொல்லும் பாடல் இது. வாலியின் அழகான வரிகள், தேவாவின் துள்ளலான இசை, தேவாவின் தனித்துவமான குரல் மூன்றும் சேர கேட்கலாம் இப்பொழுது வான்மதி படத்திலிருந்து பாடலை.
6: சரண்ணா தோப்புக்கர்ற அப்பாடப்படுறோம்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாய்மால் என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துக்கள்.

துள்ளலான இசையால் மனமெங்கும் உற்சாகம் மூட்டிக் கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியினை ஆண்களின் பெயரில் தொடங்கும் பாடல்களால் நிகழ்ச்சியினை அலங்கரிக்கிறார் தென்காசி மாவட்டம் கரிவலம் வந்த நல்லூர் கனகசபை அவர்கள்.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கான பொழிப்புரை இவ்வாறாக. பாடலில் காதலின் எதிர்பார்ப்பு, ஈர்ப்பு, குறும்பு ஆகிய உணர்வுகள் மிகவும் இயல்பாக வெளிப்படுகின்றன. வைரமுத்துவின் எளிமையான சொற்களும் கற்பனை வளம் நிறைந்த வரிகளும் பாடலுக்கு தனி அழகு சேர்க்கின்றன. தேவாவின் இசையில் துள்ளலான தாளமும் இனிமையான மெட்டும் இணைந்து பாடலை கேட்பவர்களின் மனதில் எளிதில் பதிய செய்கின்றன. பாடலை எஸ்பிபி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ராவின் குரல் இணைப்பு பாடலுக்கு மேலும் உயிரூட்டுகிறது. மொத்தத்தில் வைரமுத்துவின் ரசனையான வரிகள், தேவாவின் துள்ளலான இசை, எஸ்பி பாலசுப்ரமணியம்

மனம் விரும்பிய பாடல்களால் மனமெங்கும் இசைப்பாட செய்து கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கான பொழிப்புரை இவ்வாறாக. பெரிய இடத்து பெண் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் அன்றைய சமூக வாழ்க்கையையும் நகர கிராம வேறுபாடுகளையும் நகைச்சுவை கலந்த நடையில் எடுத்து சொல்கிறது. கண்ணதாசனின் வரிகளில் எளிமையும் சமூகத்தை பார்த்து சொல்லும் நுட்பமான பார்வையும் இணைந்திருக்கிறது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கிராமியமெட்டும் துள்ளலான இசை நடையும் அழகாக கலந்து TM சவுந்தரராஜனின் கம்பீரமான குரல் பாடலில் நகைச்சுவை மற்றும் கருத்துச் செறிவை சிறப்பாக வெளிப்படுத்துகிறது. காலம் மாறினாலும் நகர வாழ்க்கை, பணத்தின் தாக்கம், மனிதர்களின் மனநிலை போன்ற பாடலின் கருத்துக்கள் இன்றும் சிந்திக்க வைக்கின்றன. மொத்தத்தில் கண்ணதாசனின் கருத்தாளமிக்க வரிகள், விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் தனித்துவமான இசை, TM சவுந்தரராஜன் கம்பீரக்குரல், இவை மூன்றும் இணைந்து உருவாக்கிய மறக்க முடியாத பழம்பெரும் பாடல்தான். பாடலை கேட்போமா இப்பொழுது நம் பண்பலையில்?

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.

நேரம் பிற்பகல் 3:33. கடிதங்கள் சுமந்து வந்த ஆசைகளுக்கு இசையால் இதம் சேர்த்து கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியினை ஆண்களின் பெயர்களில் தொடங்கும் பாடல்களால் அலங்கரிக்கிறார் தென்காசி மாவட்டம் கரிவளம் வந்த நல்லூர் கனகசபை அவர்கள்.

நிகழ்ச்சியில் வரும் பாடலுக்கான பொழிப்புரை. சிங்கநடை என்ற கம்பீரமான உணர்வுடன் தொடங்கும் இந்த பாடல் தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, துணிச்சல் மற்றும் தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கிக் கொள்ளும் மனநிலை ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறது. வைரமுத்துவின் வீர உணர்வை தூண்டும் வரிகளும் ஏ.ஆர். ரஹ்மானின் துடிப்பான இசையும் பாடலுக்கு வலிமையான தன்மையை தருகின்றன. எஸ்.பி. பாலசுப்ரமணியத்தின் கம்பீரமான குரலில் வெளிப்படும் உற்சாகமும் நம்பிக்கையும் பாடலை கேட்கும் போதே ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துகிறது. கேட்கலாம் பாடலை படையப்பா படத்திலிருந்து.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.

துள்ளலான இசையால் மனமெங்கும் உற்சாகம் ஊட்டிக் கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்த நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியினை ஆண்களின் பெயரில் ஆரம்பமாகும் பாடல்களால் அலங்கரிக்கிறார் தென்காசி மாவட்டம் கரிவலம் வந்த நல்லூர் கனகசபை அவர்கள். நிகழ்ச்சியில் வரும் பாடலுக்கான பொழிப்புரை. குழந்தையின் மழலை பீச்சு, சிரிப்பு, அன்பு ஆகியவற்றை இயற்கை உவமைகளுடன் வர்ணிக்கும் வாலியின் வரிகள் பாடலுக்கு தனி இனிமையை தருகின்றன. பி. சுசீலா, டி. எம். சௌந்தரராஜன் இருவரின் இனிமையான குரல் இணைப்பு பாடலின் உணர்வை உயர்த்துகின்றன. இந்த பாடலுக்கு MS விஸ்வநாதனின் மென்மையான இசையை அமைத்துள்ளார். குழந்தையின் பிறப்பை சுற்றியுள்ள மகிழ்ச்சி, பாசம், அன்பு ஆகியவற்றை இனிமையான வரிகளாலும் இசையாலும் வெளிப்படுத்தும் மனதை வருடும் பழைய பாடல்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.

0: நேரம் பிற்பகல் 3:50. மனதிற்கிணக்கமான பாடல்களால் இதம் சேர்த்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. வரும் பாடலுக்கான பொழிப்புரை பாலியின் ரசனையான வரிகள், இளையராஜாவின் துள்ளலான இசை, கமல்ஹாசன் மனோரமாவின் நகைச்சுவை கலந்த குரல் ஆகியவை இணைந்து உருவாக்கிய மறக்க முடியாத உற்சாக பாடல் ஒலிக்கிறது அபூர்வ சகோதரர்கள் படத்திலிருந்து.
1: இன்னும் கூட கிழியும் காது தடுக்கும்.
2: புரியாம பேசாத, பல தட்டுவேன்.
3: பேசுறதே புரியாது, பொக்கே ஆயிடுவேன்.
2: ஆற பார்த்து பேசுறது நினைப்புக்குதா?
1: தெரு வச்ச ஆத்தாவ மறப்பனா?
2: பம்பு
1: பண்ணுவேன்.
3: நீ வளர்த்ததப்படி நான் என்ன பண்ணுவேன்?
2: ராங்கு பண்ணாத, என் கையில ராங்கு காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
3: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சாண்ட அது ராங்கா போடுமாடாச்சி.
1: நான் போடுன்றீங்களா? போதுன்றீங்களா? அப்படி சொல்லு.
3: ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை.

சுழலான இசையால் மனமெங்கும் உற்சாகமூட்டிக் கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. வருகின்ற பாடலுக்கான பொழிப்புரை, கம்பீரமான இசை, தன்னம்பிக்கையை நிறைந்த வரிகள், SBB யின் ஆளுமையான குரல் இணைந்து ஒலிக்கிறது அருணாச்சலம் படத்திலிருந்து பாடல்.

இதுவரை செவிக்கு இனிமையான பாடல்களை தந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி.

இனை ஆண்களின் பெயரில் ஆரம்பமாகும் பாடல்களால் அலங்கரித்திருந்தார் தென்காசி மாவட்டம் கரிவலம் வந்த நல்லூர் கனகசபை அவர்கள். இனி மீண்டும் உயிரெழுத்து நிகழ்ச்சி புலரும் நாளை பிற்பகல் 3 மணிக்கு. மற்றொரு அழகிய சந்திப்பில் இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி, வணக்கம் நேயர்களே.

இனி நம் கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்க தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மான் இன்ஜினியரிங் காலேஜின் வண்ணத்தூரிகை நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

0: நேரம் 4 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் மதிப்புமிக்க சொத்தாக ஓய்வூதியதாரர்கள் திகழ்கிறார்கள் என்று பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதன் தலைவர் திரு நிதின் நபின் வெளியிட்டுள்ளார். நாடு முழுவதும் 99.92% கிராமங்கள் 5 கிலோமீட்டர் தொலைவிற்குள் வங்கி வசதியை கொண்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவின்படி தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றுள்ளவர்களுக்கு முழுமையாகவும், 75,000 முதல் 1 லட்சம் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1 லட்சத்திற்கும் கூடுதலாக பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சிறுவர் சீர்திருத்த இல்லங்களின் பாதுகாப்பை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. போதையினால் ஏற்படும் குற்றங்களை தடுக்க தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. வடசென்னை பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்து மீன்வளம் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அஜர்பைஜான் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வைதேகி காளிதாசன் வெண்கலப் பதக்கம் வென்றார்.

கானாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அபியுதய் சௌத்ரி ஆயுஷ் மக்கீஜா இணை பட்டம் வென்றது. கலேயில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாளான இன்று இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 6 விக்கெட் இழப்பிற்கு 243 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா ஆடவர் பிரிவில் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
3: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
0: வழங்கும் வண்ணத்துரிகை.
5: இனிய மாலை வணக்கம் நேர்களே, வணக்கம் பிரியதர்ஷினி, எப்படி இருக்கீங்க?
6: வணக்கம் பிரேமாக்கா, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
5: ரொம்ப நலமாக இருக்கும். கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா நல்ல தூறல் அப்படின்னா சொல்லணும், பெரிய தூரம் மழைன்னு சொல்லலாம். ஒரு 3 மணிலேருந்து நல்ல மழை இப்போவும் தூறிட்டு தான் இருக்குது. நல்ல குழுகுளுன்னு இருக்குது கொடைக்கானல். இதை கேட்கும் போது மக்கள் நினைப்பாங்க, ஐயோ எங்கள் ஊரில் மழை வரலையே அப்படின்னு யோசிப்பாங்க. இருந்தாலும் கொடைக்கானல் அப்படின்னாலே அது குளுமை தான்.
6: குளுமைதான், பண்பலை கேட்கும்போது அவங்களுக்கும் குளுமையாக இருக்கும்.
5: ஆமாம், அதுலேயும் பிடிச்ச பாடலை கேட்குறது இன்னும் ஆனந்தமான ஒரு விஷயம். இதுவரைக்கும் வந்து நேயர் தெரிவில் ஒரு 10 பாடல் கேட்டோம். இப்போ வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து பதில் சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச பாடலும் கேட்கலாம்.
6: ஆமாம்
5: ஆமாம், இன்றைக்கி வந்து பாட்டுக்குள் பதில். திங்கள்தோறும் மாலை 4 மணி அப்படின்னாலே பாட்டுக்குள்ளே பதில் தேடுற ஒரு நிகழ்ச்சி, ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்ச்சி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
6: ஆமாங்கக்கா, ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்ச்சி தான். பாட்டுக்குள்ளேயே பதில் இருக்கும்
5: கண்டிப்பாக.
6: நம்மளே சொல்லிட்டோம், குழு கொடுத்துட்டோம் அவங்களுக்கு, பாட்டுக்குள்ளேயே பதில் இருக்கும்.
5: எங்கேயுமே நீங்கள் தேட வேணாம், கேள்வியை நல்லா கேட்டுக்கோங்க. பதில் அந்த பாட்டுக்குள்ளே இருக்கும், அப்படியே வெளிப்படையாகவே இருக்கும். நீங்கள் வந்து அதுக்குள்ளே அதுக்கான அர்த்தமா இதா அதா அப்படின்லாம் யோசிக்கவே வேண்டாம், பாட்டுக்குள்ளேயே அந்த பதில் இருக்கும். நீங்கள் பதில் சொல்லணும், நான் நிகழ்ச்சியில் வந்து பங்கெடுத்ததே கிடையாது, இந்த நிகழ்ச்சிக்காவது நான் வரேன் அப்படின்னு சொல்கிற அறிமுக அன்பர்கள் 24 24 24, சகோதரிகள் 24 24 29, வழக்கமாக பேசக்கூடிய நேயர்கள் 24 24 26, 290 333 அப்படின்ற எண்களில் வரலாம். கொடைக்கானலோட
6: மறந்துடாம முன் இணைப்பிற்கு 0 45 42 இணைத்து
5: கண்டிப்பாக சேர்த்தாதான் நீங்கள் வந்து எங்களோட பேச முடியும். அதனால் முன் இணைப்போட வாங்க. இப்போ நிகழ்ச்சிக்கு வந்து தயாராக இருக்காங்க, பாடல்களும் தயாராக இருக்குது. பேசிடலாமா, யாருன்னு பார்க்கலாமா?
6: பார்த்துடலாங்க்கா.
5: வாங்க, வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம்.
7: புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் ஆண்டனி சாலமன்றாஸ். வணக்கம், நலமா இருக்கீங்களா மேடம்? இருவருமே
5: நலமா இருக்கும். ஏன் இவ்வளவு தயக்கம்?
7: புதுக்கோட்டை அன்னவாசல் பகுதியில் நல்ல மழை பெய்யுது. இங்க ஊர்ல மட்டும் மழையே பெய்ய மாட்டேங்குது.
6: பாடல்
5: கேளுங்க, பதில் சொல்லுங்க.

0: நல்ல பாடல் கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும்.
1: ஆமாம்,
0: ஆனால் கேள்வி கேட்கணும் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இறைவனை வழிபடும் போது இந்த அக்னிலாம் வளர்த்து ஒரு வழிபாடு செய்வாங்க, அதுக்கு என்ன பேரு? குறிப்பிட்டு சொல்லணும், அந்த அக்னி தீ வளர்த்து மந்திரம்லாம் சொல்லி ஒரு வழிபாடு செய்வாங்க,
2: ஒரு தமிழ் வார்த்தை வேள்வின் கூட சொல்லுவாங்க, வேள்வி அப்படின்னு இன்னொரு பேரு கூட இருக்கு.
0: திரும்ப பாடல் கேட்கணுமா?
1: கொடுங்க
0: கேளுங்க.

0: கேட்டிங்களா?
1: கேட்டேன் யாகம்.
0: இப்ப சொல்லிருவீங்க, ஏன்னா கேள்வியை நீங்க கவனிக்கல. முதல் கேள்வி புரிஞ்சாலும் பாடலை நீங்க கவனிக்கல இல்லையா?
2: பாடல் ரொம்ப இனிமையா இருந்தனால மெய் மறந்தே
0: மறந்துட்டாரு.
1: அப்படியே கேட்டுட்டே இருக்கலாம் போல.
0: சரிங்க, நீங்க பாட்டு கேட்டுட்டே இருங்க. நன்றிங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
3: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையலை பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
6: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
5: எப்படிமா?
6: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
5: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
7: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
8: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
9: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
10: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
11: இன்று மாலை 5:30 நம் கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திரச்ச வண்ணம்.
12: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன். வைக்கிங்
13: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.

0: உங்களுடைய பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
3: என்றுமே தித்திக்கும் கோடை பண்பலையின் 1.5 இது வண்ணத்தூரிகை. பாட்டுக்குள் பதிலாக பிரியதர்ஷினி, நீங்கள் பாட்டு எந்த மாதிரி பாடலாம் நீங்கள் கேட்பீங்க?
4: நான் மெல்லிசை பாடல்களாக கேட்பேன்க்கா.
3: மெலோடியாக கேட்பீங்க, ரொம்ப அமைதியாக. என்னைக்காவது இந்த துள்ளல் பாடல் கேட்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை எப்போ கேட்பீங்க?
4: துள்ளல் பாடல் எனக்கு எப்பயாவது ஒரு மாதிரி மன அழுத்தம் அந்த மாதிரி இருக்கும்போது.
3: அப்போ மன அழுத்தம் வந்தால் ரொம்ப ஜாலியாக பாட்டு கேட்டுருவீங்க?
4: ஆமாங்க.
3: சரிங்க, அப்போ சந்தோஷமாக இருந்தால் ரொம்ப மெதுவாக பாடுவோம்,
4: மெலோடியாக கேட்பீங்க.
3: வித்தியாசமாக இருக்கீங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருமே வந்து அவங்க ரசனை வித்தியாசமாக இருக்கும்.

0: ஆனால் பாடல்கள் வந்து எப்போ கேட்டாலும் எங்கே கேட்டாலும் எத்தனை மணிக்கு கேட்டாலும் அது வந்து தித்திக்கிற ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். நேரம் பார்த்தீங்கன்னா மாலை 4:17. இப்போ பாட்டுக்குள்ள பதில் தேட வரும் நேயர்
1: வருக. வணக்கம்.
2: இருவருக்கும் மாலை வணக்கம்.
1: வணக்கம் சொல்றது யாரு?
2: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
1: முருகன் ஐயா எப்படி இருக்கீங்க? முருகன் ஐயா
2: நலமா இருக்கோம். நீங்க இருவரும் நலமா இருக்கீங்களா? அனைவரும்
0: ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி இருக்கு உங்க ஊர், எப்படி இருக்கு சாத்தன்குடி? ஆடி மாசம் முடிய போது, காத்து கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். சரிங்கய்யா, பாட்டு கேளுங்க, அதுக்கப்புறம் என்ன கேள்வி அப்படின்னு பாக்கலாம்.

0: ஐயா கேட்டிங்களா முருகன் ஐயா?
1: கேட்டேன் மேடம்.
0: என்ன கேள்வி அப்படின்னா,
2: இலைகள் முட்களாக மாறியுள்ள தாவரம் எது?
0: அல்லிப்பூ. பார்த்துருக்கீங்களா அல்லி செடி? எங்க பார்த்துருக்கீங்க அல்லி?
1: அதுல
0: எப்படி முள்ளு பாத்தீங்களா? அல்லிப்பூல முள்ளு இருந்ததா? கவனிக்கல. நீங்க அல்லிய பாத்தீங்க, அல்லி இலைய பாக்கல, ஆனா அல்லி கிடையாது. அந்த பதில் இல்லை. ஆமாம்,
2: நன்றிங்க.
0: சரிங்க, நிகழ்ச்சி நீங்கள் தொடர்ந்து கேளுங்க. நன்றிங்க.
2: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: பண்பலையில் பணியாற்றும் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பக்கம் நந்தன்மலையிலிருந்து பத்மாவதி.
0: பத்மாவதி அம்மா, வானொலி சத்தம் இன்னும் கூட குறைக்கலாம் நீங்க.
3: சரிங்க.
0: இப்போ ஒரு பாட்டு கொடுத்தோம், கேட்டிங்களா? என்ன பாட்டு? போராளை பொண்ணு தாயின்னு ஒரு பாட்டு, அப்படிதானே? கேள்வியும் கேட்டிருப்பீங்க, பாட்டு கேட்டிருந்தா கேள்வியும் கேட்டிருப்பீங்க. சரி, இப்ப பதில் சொல்லுங்க.
3: சப்பாத்தி கள்ளி.
0: சப்பாத்தி கள்ளி இருக்கா உங்க ஊர்ல? அப்ப நான் அடிக்கடி பாக்குறதுனால டக்குனு ஞாபகம் வந்துடும். அதுல நிறைய வாட்டி சொல்லுவாங்க, அடி போடி கள்ளி. என்னங்க அம்மா, என்ன பாட்டு கேட்கலாம்? பத்மாவதி. பத்மாவதி அம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்களா? சரி, இந்த பாடல்கள்லாம் எப்ப நம்ம 5 மணிக்கு கேட்போம் இல்லையா? இருந்தாலும் எத்தனை முறை கேட்டாலும் கேட்கணும்னு தோணுது இல்லையா? சரி, கேட்கலாம். ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு கேட்கலாங்கம்மா. நன்றிங்க.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி.
7: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
8: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
7: எப்படிமா?
8: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
7: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
9: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
10: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
11: இன்று மாலை 5:30 நம் கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திரச்ச வண்ணம்.
12: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன். வைக்கிங்
13: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
14: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
15: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துக்கள்.

0: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: இன்று மாலை 5:30 நம் கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திரச்ச வண்ணம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஓயாந்து ஒலித்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இன்னைக்கு பாட்டுக்குள் பதில் வண்ண துரிகை திங்கள்தோறும் மாலை 4 மணிக்கு எல்லாருக்கும் பிடிச்ச நிகழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பாட்டுன்றது யாரும் பிடிக்காது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க இல்லையா. ஏதாவது ஒரு பாட்டு கண்டிப்பாக, அது பழைய பாடலாக இருக்கலாம், புது பாடலாக இருக்கலாம், இல்லைனா இடைக்கால பாடலாக இருக்கலாம். உங்களை மாதிரி சோகமாக இருக்கும்போது துள்ளல் பாடல், சந்தோஷமாக இருக்கும்போது மெலடியான பாடல் அப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க, காத்திருக்காங்க. பேசலாம் வாங்க வாங்க. வணக்கம்.
2: ஹலோ.
3: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
2: மேடம் என் பேர் ஆரோக்கியசாமி.
1: எங்க இருந்து பேசுறீங்க?
2: மணப்பாறை வட்டம் புத்தாணத்தம் பகுதியில இருந்து பேசுறேன் மேடம். வடக்குப்பட்டில இருந்து.
1: முதல் முறையா பேசுறீங்களா?
2: ஆமாங்க மேடம்.
1: அதனாலதான் பேரை மட்டும் சொல்றீங்க, கேட்ட பிறகுதான் ஊரு எல்லாம் இல்லையா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரிங்க, என்ன பண்ணிட்டு
2: இருக்கீங்க மேடம்?
1: எத்தனை வருடமா? ஒரு அடையாளம் இல்லையா, இதுக்கும் அதுக்கும் அப்படின்னு. சரிங்க, உங்களுக்கு உதவியா யார் இருக்கா?
2: நான் மட்டும் தான் மேடம் பாக்குறேன். வீட்டுக்காரங்க நெல்லுக்கு போயிருவாங்க, பொண்ணு வேலைக்கு போயிருவாங்க, பையன் காலேஜ் படிக்கிறாப்படி.
1: சரிங்க,
2: நான் வீட்டுல
1: இன்னைக்குதான் உங்களுக்கு இணைப்பு கிடைச்சிருக்கு அப்படிதானே?
2: ஆமா மேடம்.
1: முயற்சி செய்வீங்களா?
2: நிறைய போடு மேடம், பிச்சி பிச்சின்னு வரேன், விட்டுருவேன்.
1: இன்னைக்கு எப்படி பிடிச்சீங்க?
3: பாட்டு
1: கேக்குறீங்களா?
2: ஓகே மேடம்.
1: கேளுங்க.

0: கேட்டிங்களா பாட்டு?
1: கேட்டேன் மேடம்.
0: என்ன கேள்வி அப்படின்னா, இசை அமைப்பு, அதாவது ஒரு பாட்டை பாடுறதுக்கு ஒரு இசை வடிவம் கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கு என்ன பேர்? அந்த இசை வடிவம், பாட்டு திரும்ப கேட்கணும் இல்லையா? சரிங்க, கேளுங்க, பாட்டு கேளுங்க.

0: கேட்டிங்களா? கேட்டிங்களா?
1: ஆமா கேட்டேன் மேடம்.
0: என்னது?
1: மெட்டு மெட்டு
0: இசை அமைப்பு, மெட்டு கட்டி பாடுறது அப்படி சொல்லுவாங்கல்ல.
1: ஆமா
0: சரிங்க, நல்ல அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன பாட்டு கேட்கலாம்?
1: பொன்மலை செல்வன் வந்து பொட்டு வச்சிட்டாங்க
0: கூட. அப்படிங்களா, சரி பாட்டு கேட்கலாம். அதுக்கு முன்னாடி 100.5
2: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்,
5: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
2: வழங்கிய வண்ணத்துரிகை. கோடை பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க, பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள்.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
8: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
7: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
7: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
8: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள்.
4: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.

0: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
1: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
0: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
1: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: இன்று மாலை 5:30 நம் கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திரச்ச வண்ணம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
7: இசை பேசும் இசை காற்றாய் நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 வண்ணத்தூரிகை.
8: நேரம் பார்த்தீங்கன்னா மாலை 4:38. இன்னைக்கு வண்ணத்தூரிகை பாட்டுக்குள் பதில் அந்த நிகழ்ச்சி தான். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி. எல்லாருமே வந்து பாடல் வரிகளை ஆழ்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் கேள்வி கேட்பீங்க அப்படின்னு அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இப்போ காத்திருக்காங்க, பேசலாம் வாங்க. வணக்கம்.
9: வணக்கம் மேடம்.
8: இதே உற்சாகத்தோட பாடல் கேளுங்க.

0: பாக்கியம்மா, பாட்டு கேட்டிங்களா?
1: கேட்டேங்க மேடம்.
0: என்ன கேள்வி? நாங்க தான் கேட்கணும்ல. கேளுங்க.
2: டெல்லியில் அமைந்துள்ள செங்கோட்டையை கட்டியவர் யார்?
0: வானொலி சத்தத்தை குறைச்சிருங்க.
2: காளிதாசனா
0: கண்ணதாசனான்னு பாருங்க. நல்ல பாட்டை கேளுங்க.

0: கேட்டிங்களா? நிறைய பேர் வரனால குழப்பம் ஆயிடுச்சு, அப்படிதானே?
1: ஆமாங்க மேடம்.
0: இப்ப சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க, செங்கோட்டையை கட்டியவர் யார்? சரி, இப்படி கேட்கலாம், தாஜ்மஹாலை கட்டியவர் யார்? அப்படி கேட்டாதான் சொல்வீங்க தானே, செங்கோட்டையும் அவர் தான் கட்டினார். சரிங்களா? முகலாய பேரரசுகள்ல வந்து பேரரசர்கள்ல அஞ்சாவது பேரரசர் அவரு. எப்ப கேட்டாலும் நீங்க மறக்க கூடாது, தாஜ்மஹாலை மட்டும் ஞாபகம் வைக்க கூடாது, சரிங்களா? செங்கோட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க, பாக்கியம்மா என்ன பாடல் கேட்கலாம்?
1: கில்லி படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாடல் கொடுங்க.
0: சரிங்க, பாட்டு கேட்கலாம். அதுக்கு முன்னாடி 100.5
2: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: இன்று மாலை 5:30 நம் கோடை

0: காலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச்ச வண்ணம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: தும் தும் தும் தும்.

0: 1.5 வண்ண தூரிகை பாட்டுக்குள் பதில். திங்கள்தோறும் மாலை 4 மணிக்கு பாட்டுக்குள்ள பதில் தீர்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். பிரியதர்ஷினி, நீங்க சொல்லுங்க, பாடல் வந்து கேட்டு என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு எவ்வளவு நேரம் செலவழிச்சிங்க இந்த நிகழ்ச்சிக்காக?
1: இந்த நிகழ்ச்சிக்காக கணக்கெடுக்க முடியாதேக்கா, நிறைய நேரம் செலவழிச்சு.
0: அப்படியா? கிட்டத்தட்ட ஒரு 10 பாடல் கேட்டிருப்பீங்களா?
1: 10 பாடல், 10 பாடல், 15 பாடலுக்கு மேல கூட
0: கேட்டு அதுலேருந்து வரிகளை கவனிச்சு அந்த வரியில எப்படிலாம் கேள்வி கேட்கலாம்னு சிரமப்பட்டிருக்கீங்க.
1: ஆமாங்கக்கா.
0: சரிங்க, நீங்க சிரமப்படுறீங்களோ இல்லையோ பதில் சொல்றதுக்கு நேர்கள் பாருங்க எவ்வளவு ஆர்வமா காத்திருக்காங்க. வாங்க பேசலாம். வாங்க, வணக்கம். வணக்கங்க.
2: வணக்கம் மேடம்.
0: பேர் சொல்லுங்க.
2: திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியிலேருந்து அமுதா பேசுகிறேன்.
0: அமுதாங்களா?
2: ஆமாங்க மேடம்.
0: இதுக்கு முன்னாடி பேசியிருக்கீங்க தானே?
2: பேசியிருக்கேன் மேடம், உங்கள்கிட்ட நிறைய முறை பேசியிருக்கேன்.
0: அப்புறம் ஏன் தயக்கம், பேர் சொல்ல தயக்கம்? அடுப்பில் எதுவும் வச்சுட்டு வந்திருக்கீங்களா?
2: இல்லை இல்லை மேடம்.
0: வீட்டில் தான் இருக்கீங்களா வெளியில் இருக்கீங்களா?
2: வீட்டில் தான் மேடம்.
0: சரிங்க, பாட்டு கேட்கலாமா?
2: ஆ கேட்கும்.

0: உங்களுடைய பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ், பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
4: நேரம் மாலை 4:47, கோடை பந்தலை.

0: அக்கறையும். கேட்டிங்களா அமுதாம்மா? என்ன கேள்வினா, ஒரு இனிமையான சொல், ரொம்ப இனிமையான சொல்லுக்கு இன்னொரு பேர் உண்டு. அதாவது இனிமைனா எப்படி இனிமை தெரியுமா? தேன் போல இனிமை, கரும்பு போல சுவை, அந்த மாதிரி தித்திப்பான ஒரு சொல்லுக்கு, அந்த மொழிக்கு ஒரு பேர் உண்டு. அந்த பாட்டில் வந்தது கேட்டிங்களா?
1: பாடலை இன்னொரு முறை போறேன் மேடம்.
0: கேளுங்க கேளுங்க கேளுங்க.

0: கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன்.
1: கண்ணல் மேடம்.
0: கண்ணல் அப்படின்னா என்னது? என்ன பாட்டு கேக்கலாம்?
2: செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க.
5: ஏன் பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
6: இன்று மாலை 5:30 நம் கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திரச்ச வண்ணம்.
7: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.

0: இதுவரை நேயர்களின் பங்களிப்பில் உற்சாகத்துடன் பயணித்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய வண்ணத்துரிகை.
1: அதாவது பாட்டுக்குள் பதில் நிறைவுக்கு வருது. மீண்டும் பாட்டுக்குள்ள பதில் நிகழ்ச்சி கேட்கணும் அப்படின்னா எதிர்வரும் திங்கள் அன்று மாலை 4 மணிக்கு வாங்க. நாளைக்கும் வண்ணத்துரிகை இருக்கு. அது என்ன வண்ணத்துரிகை?
0: சினிமா கொட்டகை வண்ணத்துரிகையா?
1: சரிங்க, இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம்.
0: பிரியதர்ஷினி,
1: பிரேமா, ஜெகன், நன்றி.

0: கதை பன்மலை 100.5 இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: வழங்கிய வண்ணத்துரிகை.
5: இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் ஓபி பிஜு, ஆர் கே ராஜேஷ், கணினியாக்கம் சாரா. கணினியாக்கம் சுந்தர், சுரேந்தர், வேல்முருகன், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சாரா. சின்ன குழப்பம் ஆயிடுச்சு. இந்த குழப்பம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. குழப்பங்கள் அடிக்கடி வரும், அதை மாற்றி அமைச்சிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. இனி கோடை பன்மலை 100.5 இடைக்கால இனிசை கானங்களை கேட்கலாம். சித்திர செவ்வானத்தில் முன்பாய் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாட்டின் மதிப்புமிக்க சொத்தாக ஓய்வூதியதாரர்கள் திகழ்கிறார்கள் என்று பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 99.92% கிராமங்கள் 5 கிலோமீட்டர் தொலைவிற்குள் வங்கி வசதியை கொண்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதன் தலைவர் திரு நிதின் நபின் வெளியிட்டுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவின்படி தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றுள்ளவர்களுக்கு முழுமையாகவும், 75,000 முதல் 1 லட்சம் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1 லட்சத்திற்கும் கூடுதலாக பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தாவக அரசு உறுதி செய்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சிறுவர் சீர்திருத்த இல்லங்களின் பாதுகாப்பை தாவக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. போதையினால் ஏற்படும் குற்றங்களை தடுக்க தாவக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. வடசென்னை பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்து மீன்வளம் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதை தாவக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அஜர்பைஜான் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வைதேகி காளிதாசன் வெண்கலப்பதக்கம் பெற்றார். கானாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அபியுதய் சௌத்ரி ஆயுஷ் மக்கிஜா இணை பட்டம் வென்றது. ஸ்லோவேக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஓம் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கல்லேயில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாளான இன்று இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 284 ரன்னு

ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல்வீனில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா ஆடவர் பிரிவில் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: மாலை வணக்கம் நீர்களே.

மாலை பொழுதை நெருங்கியது இந்நாள். அந்தி நேரம் என்றாலே வர்ணங்களாலும் வாசனைகளாலும் தென்றலாலும் இணைந்து ரம்யமாகத்தான் இருக்கும். ரம்யமான பொழுதை இசை கொண்டு ரசித்துவிட நம் கோடை பண்பலை 100.5 இடைக்கால இன்னிசை மெட்டுக்களோடு சித்திரச்ச வானம் உங்களுடன் லக்ஷ்மி.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய்.
3: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
4: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும்.
5: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
7: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
8: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
9: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
10: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
11: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
12: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துக்கள்.

மாலை பொழுது என்றால் மஞ்சள் வான், நம் கோடை பன்மலையின் 100.5 சித்திரச்செவ்வானம். ஆசை கொண்ட நெஞ்சம் கொஞ்சம் சொக்கி போனது போதை கோட்டும் அவள் விழிகளை பார்த்து. ஆசை கொண்ட நெஞ்சம் கொஞ்சம் சொக்கி போனது போதை கூட்டும் அவள் விழிகளை பார்த்து. தெய்வம் தந்த பூ அவள் என்றால் வேண்டாம் என சொல்ல மனம் வருமா அவனுக்கு? தெய்வம் தந்த பூ அவள் என்றால் வேண்டாம் என சொல்ல மனம் வருமா அவனுக்கு? இரு இதயங்கள் கூட இருள் கூட விலகி போகின்றது காதல் உலகத்தில்.

ராத்திரியில் ஒரு ராகம் கேட்டது. ராத்திரியில் ஒரு ராகம் கேட்டது. அந்த ராகம் பேசியது, கேட்டது எல்லாம் கிடைக்கும் என. கிடைக்கும் நேரம் வரை நிற்கட்டுமா போகட்டுமா என இதயம் கேட்கிறது. போக சொல்கிறது கால்கள், நின்ற இடத்திலே நிற்கின்றது மனம் அவள் விழிகளை பார்த்து. போக சொல்கிறது கால்கள், நின்ற இடத்திலே நிற்கிறது மனம் அவள் விழிகளை பார்த்து, இதயத்தில் பிணைந்து. அவன் நின்ற இடத்தில் வாடை காற்றாய் வாடிய மலர்கள் என அவள் இதயம் நின்ற இடத்திலே நிற்கின்றது.

சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியமாக்குவதுதானே இந்த காதல். கற்பனை என்றாலும் அது காதல், கற்பனை என்றாலும் அது காதல். அதனால்தான் வைரமணியால் கோர்க்கப்பட்ட தேரில் அவளை வைத்து கொண்டாடுகிறது அவன் இதயம். அதனால்தான் வைரமணியால் கோர்க்கப்பட்ட தீரில் அவளை வைத்து கொண்டாடுகிறது அவன் இதயம். இந்த இதயத்தில் குடிகொள்ள அவள் வேண்டாம் என சொல்வாளா?

இசை கொண்டு இதயம் நினைப்பும். இது நம் கோடை பன்மலையின் உருப்பிளியாய்ந்தில் சித்திரச்சவானம். மொத்தமாய் மிச்சமின்றி அவனை தந்துவிடுவான் அவள் வருவாள் என்றாள். மொத்தமாய் மிச்சமின்றி அவனை தந்துவிடுவான் அவள் வருவாள் என்றாள். வாழ்நாள் முழுவதும் நீங்காமல் அவளின் பாதியாக வாழ்ந்துவிடலாம் என்கிறது இதயம். வாழ்நாள் முழுவதும் நீங்காமல் அவளில் பாதியாக வாழ்ந்துவிடலாம் என்கிறது இதயம். இதயம் என்று அதை எப்படி சொல்வது? அது காதல் கோட்டை. கோட்டையில் மகாராணியாக வாழ்வது திகட்டி போகுமா?

0: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்

இதுவும் கோடி பன்மலையின் 100.5 சித்திரச்செவ்வானம். காதல் என்றால் தந்திரமாக தந்தாலும் மந்திரமாக தந்தாலும் வேண்டாம் என இதயம் சொல்வதில்லை. காதல் என்றால் தந்திரமாக வந்தாலும் மந்திரமாக தந்தாலும் வேண்டாம் என சொல்வதில்லை இதயம். பத்திரமாக வைத்துக்கொள்ளும் நெஞ்சம். ஏனோ ஒரு நொடி பிரிவை கூட ஏற்றுக்கொள்வதில்லை இந்த காதல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்கலன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2,500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
5: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 27, புதையல். பொன்னன் மரவேரில் கட்டியிருந்த படகை அவிழ்த்து விட்டாள் குந்தவி. படகு நீர் பிரவாகத்தோடு போனது. இனி குழைகள் நெருங்கி படர்ந்து நிழலால் இருண்டிருந்த மாந்தோப்புக்குள் பொன்னன் முன்னால் செல்ல விக்ரமன் தொடர்ந்து சென்றான். போகும் போதே தாழ்ந்திருந்த மரக்கிளைகளை பொன்னன் அண்ணாந்து பார்த்து கொண்டு போனான். ஒரு மரத்தினடியில் வந்ததும் நின்று மேலே உற்று பார்த்தான். அந்த அடிக்குழையின் பட்டையில் சிறு கத்தியினால் ஓர் உருவம் செதுக்கப்பட்டிருந்தது. நன்றாக உற்று பார்த்தால் அது ஒரு புலியின் உருவம் என்று தெரிந்து கொள்ளலாம். பொன்னன் அதை பார்த்துவிட்டு நின்றான். அந்த புலி உருவத்துக்கடியில் தரையில் கிடந்த மாஞ்சருகுகளையெல்லாம் ஒதுக்கினான். பிறகு அங்கே தரையை தோண்ட தொடங்கினான். விக்ரமன் பரபரப்புடன் தானும் மண்வெட்டியை எடுத்தபோது பொன்னன் கைமறித்து, மகாராஜா, தங்களுக்கு உடம்பு இன்னும் சரியாகவில்லை. இன்னும் எவ்வளவோ வேலைகள் செய்வதற்கு இருக்கின்றன. சற்று நேரம் மரத்தடியில் சும்மா உட்கார்ந்திருக்க வேண்டும் என்றான். அவ்விதமே விக்ரமன் மரத்தடிக்குச் சென்று வேரின் மேல் அமர்ந்தான். அவனுடைய உள்ளத்தில் எத்தனையோ எண்ணங்கள் அலையலையாக எழுந்தன. குழந்தை பருவத்தில் இந்த வசந்த தீவில் எவ்வளவு ஆனந்தமாக நாட்கள் கழிந்தன. இதே இடத்தில் ஒரு அந்நிய பெண்ணின் தயவில் தங்க வேண்டிய காலமும் வந்ததல்லவா? நல்ல வேளை, இன்றோடு அந்த அவமானம் தீர்ந்துவிடும். பெட்டியை எடுத்துக்கொண்டு உடனே கிளம்பிவிட வேண்டியதுதான். இனிமேல் ஒரு வினாடி நேரமும் இங்கே தங்கக்கூடாது. செண்பகத்தீவில் இருந்தபோது இந்த தாய் நாட்டை பார்க்க வேணுமென்று தனக்கு ஏற்பட்டிருந்த ஆவலையும் இப்போது இங்கிருந்து கிளம்பினால் போதும் என்று இருப்பதையும் நினைத்த போது விக்ரமனுக்கு சிரிப்பு வந்தது. இங்கே எதற்காக வந்தோம்? என்ன பைத்தியக்காரத்தனம் என்று தோன்றியது. பார்த்திப மகாராஜா சுதந்திரமாக ஆண்ட அந்த சோழ நாடு அல்ல இது. பல்லவ சக்கரவர்த்தியின் ஆதிக்கத்தில் மிதிப்பட்டு கிடக்கும் நாடு. தேச துரோகியும் குல துரோகியும் கோழையுமான மாரப்ப பூபதியை சேனாதிபதியாக பெற்றிருக்கும் நாடு. இப்படிப்பட்ட நாட்டின் மண்ணை உதறிவிட்டு எவ்வளவு சீக்கிரத்தில் போகிறோமோ அவ்வளவுக்கு நல்லது. நாடு என்ன செய்யும்? மனுஷியர்கள் கேடுகட்டு போயிருந்தால் என்ற எண்ணம் தோன்றியதும் விக்ரமன் பெருமூச்சு விட்டான். பார்த்திப மகாராஜா போருக்கு கிளம்புவதற்கு முன் தன்னை சித்திர மண்டபத்துக்குள் அழைத்து கொண்டு போய் அவருடைய கனவு சித்திரங்களையெல்லாம் காட்டியதை நினைத்து கொண்டான். அந்த

கனவு நிறைவேறப் போகிறதா, இல்லை கனவாகத்தான் போய்விடுமா? இங்கே எல்லாரும் பல்லவ சக்கரவர்த்தியின் புகழிலே மூழ்கி கிடக்கிறார்கள். நேற்றுத்தான் காஞ்சியிலிருந்து ஓர் ஆள் வந்தான். சீன தேசத்திலிருந்து வந்த ஒரு தூதனுக்கு காஞ்சியில் நடந்த வரவேற்பு வைபவங்களை பற்றியெல்லாம் அவன் வர்ணித்தான். விக்ரமன் கேட்டுக்கொண்டிருந்தான். கேட்க கேட்க அவனுக்கு ஆத்திரம் பொங்கிக் கொண்டு வந்தது. அந்த சீன தேசத்து தூதன் தான் போகும் இடங்களிலெல்லாம் பல்லவ சக்கரவர்த்தியின் அருமை பெருமைகளை பற்றி சொல்லிக் கொண்டு போவான். சீன தேசத்திலும் போய் சொல்வான். சோழ நாட்டை பற்றியோ, சோழ நாட்டின் சுதந்திரத்துக்காக வீரப்போர் புரிந்து மரணமடைந்த பார்த்திப மகாராஜாவின் பெயரையோ யார் கேட்கப் போகிறார்கள் என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருந்தான் விக்ரமன். மகாராஜா என்ற குரலை கேட்டு விக்ரமன் திடுக்கிட்டு எழுந்தான். குழியில் நின்ற பொன்னன் குனிந்தான். அவன் மறுபடி நிமிர்ந்த போது அவனுடைய

0: யார் கேட்க போகிறார்கள் என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருந்தான் விக்ரமன். மகாராஜா என்ற குரலை கேட்டு விக்ரமன் திடுக்கிட்டு எழுந்தான். குழியில் நின்ற பொன்னன் குனிந்தான். அவன் மறுபடி நிமிர்ந்த போது அவனுடைய கைகளில் கெட்டியான தோலினால் சுற்றப்பட்ட பெட்டி இருந்தது. பொன்னன் அந்த தோலை எடுத்தெறிந்தான். பழைய ஆயுத பெட்டி, சித்திர வேலைப்பாடமைந்த பெட்டி காணப்பட்டது. அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நன்றினேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங்கோ

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கோடைப்பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்சவானம்.

கேட்டு ரசிப்போம். இது நம் கோடை பண்பலையின் 100.5 சித்திரச்சவானம். நெஞ்சில் உள்ளது கண்ணில் தெரிந்தது, நெஞ்சில் உள்ளது கண்ணில் தெரிந்தது. தெரிந்த பின் இதழ் திறந்தால் என்ன, திறக்காமல் இருந்தால் என்ன? விழிகள் பேசிவிட இதயம் இணைந்து விடுகின்றன. இதில் இதழுக்கென்ன வேலை?

மாலை நேரத்தின் மதுரம் இசையின் மடியில் தவள கேட்டு ரசித்தோம். நம் கோடை பண்பலையின் 1.5 சித்திரச்சே வானம். மீண்டும் கேட்போம் நாளை மாலை 5 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி நேர்களே.

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி வனம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வரும் நிகழ்ச்சி நம் கோடை பன்மலை 100.5 கதம்பு மலர்கள். முன்னதாய் ஆலய தரிசனம்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: இன்று நாகை மாவட்டம் சிக்கல் சிங்காரவேலர் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.

நாகை மாவட்டம் சிக்கலில் பிரசித்தி பெற்ற வேல் நெடுங்கண்ணியம்மன் நவநீதேஸ்வர சுவாமி திருக்கோவில் உள்ளது. சமய குரவர்களால் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் பழமை வாய்ந்த கோவில் இது. மேலும் சிங்கார வேலவர் வீற்றிருக்கும் சன்னதி தனிச்சிறப்பு. காமதே

என்னும் தெய்வலோகத்து பசு இறைச்சி உண்ட காரணத்தினால் சிவபெருமானால் சபிக்கப்பட்டது. பிறகு சாப நிவர்த்திக்காக இந்த பகுதியில் உள்ள புனித குளத்தில் நீராடி தனது சாபத்தை போக்கிக் கொண்டதாம். பாவத்திலிருந்து விடுபட்ட பசு இந்த குளத்தில் தனது பாலை சொரிந்ததால் இந்த குளம் பால் குளம் என அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஒருமுறை வசிஷ்ட மகரிஷி இந்த பால் குளத்தில் இருந்து வெண்ணெய் எடுத்து அதனால் ஒரு லிங்கம் செய்து பூஜை செய்தார். பூஜை முடிந்ததும் அந்த லிங்கத்தை நகர்த்த முயன்றார். ஆனால் அந்த லிங்கம் அந்த இடத்திலேயே ஒட்டி கொண்டது, நகரவே இல்லை. இதன் விளைவாக வசிஷ்ட மகரிஷி இந்த இடத்தை சிக்கலாக கருதினார். அதனாலேயே இந்த தலத்துக்கு சிக்கல் என்ற பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது.

0: ஸ்கந்த சஷ்டி விழா இந்த தலத்தில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் சிங்கார வேலர் சிக்கலில் அம்பாளிடம் வேல் பெற்று மறுநாள் திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்ததாக புராணம் கூறுகிறது. வேல் பெற்று கொள்ளும் அந்த புனித நாளன்று சிங்கார வேலருக்கு முகம் முழுவதும் வியர்க்குமாம். அந்த அதிசயம் இன்றளவும் இந்த திருத்தலத்தில் நடைபெறுகிறது. அசுரன் சூரபத்மனை சம்ஹாரம் செய்வதற்காக முருகப்பெருமான் தனது அன்னை பார்வதி தேவியிடமிருந்து வேலாயுதத்தை பெறுவது ஒரு மிக முக்கியமான திருவிழாவாக இங்கே நடைபெறுகிறது. அன்னையிடமிருந்து வேலை வாங்கியதும் சிங்கார வேலரின் முகத்தில் அரும்பும் வியர்வை துளிகளோடு முருகனை தரிசிப்பதற்காகவே அந்த தினத்தன்று ஏராளமான பக்தர்கள் வருகின்றனர். அம்மனின் சக்தி பீடங்களில் இந்த ஆலயமும் ஒன்றாகும். இத்தலத்தில் அன்னை முருகப்பெருமானுக்கு சூரனை வதம் செய்ய சக்தி எனும் வேல் வழங்கியதால் வேல் நெடுங்கண்ணியாக அருள் பாலிக்கிறார். இங்கு மரகதலிங்கம் உள்ளது கூடுதல் சிறப்பாகும். இந்த கோயிலில் முருகப்பெருமான் அம்மையப்பருக்கு நடுவில் வீற்றிருந்து அருள் புரிகிறார். தலவிருட்சம் குடமல்லிகை, தீர்த்தம் அமிர்த தடாகம் என்று அழைக்கப்படுகிறது. இன்று நாகை மாவட்டம் சிக்கல் சிங்காரவேலர் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: கொடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மலை 6:05.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5. பூமை பணியங்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமை பணியங்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
3: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: மகாகவி பாரதி நினைச்ச உடனே மனதுக்குள்ள ஒரு இன்பமும் உடல்ல ஒரு உற்சாகம் ஏற்படக்கூடிய ஒரு பேருங்க. பிறந்த இடம் வந்து எட்டயபுரம், ரொம்ப வறட்சியான பகுதி. அவருக்கு எத்தனை மொழிகள் தெரியும் அப்படின்னு கேட்டா, எட்டயபுரத்தில் பிறந்ததால் தமிழ், பாளையங்கோட்டையில் படித்ததால் ஆங்கிலம், காசியில் சில ஆண்டுகள் இருந்ததால் சம்ஸ்கிருதம் ஹிந்தி. இதை தவிர 1908-18 10 ஆண்டுகள் பாண்டிச்சேரியில் இருந்ததுனால பிரெஞ்சு, கன்னடம், மலையாளம், தெலுங்கு என்று இத்தனை மொழியும் அவருக்கு தெரியுங்க. 1882 பிறந்து 1921 39 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த மகாகவி. 10க்கும் மேற்பட்ட மொழி தெரிஞ்சிருக்குது. ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை தெரிஞ்சுங்களா, யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு சொன்னால் எத்தனை பெருமை, எத்தனை அழகு. அது மட்டும் இல்லைங்க, தமிழ் மொழியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக அவர் வந்து அதனுடைய வயதை பற்றி எல்லாரும் கேட்குறாங்க. இப்போ உங்கள் மொழிக்கு என்ன வயது? 400. உங்கள் மொழிக்கு என்ன வயது? 800. பாரதிட்டு கேட்டாங்க. அவருடனே சொன்னார், எங்கள் மொழிக்கு வயதெல்லாம் கிடையாது, அவள் எந்த பிறந்தவள் எந்தறியாத இயல்பின்லாம் எங்கள் தாய். எங்கள் அம்மா வயசு எனக்கு தெரியாது மாதிரி என்னுடைய மொழியினுடைய வயசு என்னுடைய தாயினுடைய வயசும் தெரியாது எனக்கு. என்னுடைய தாய்மொழி அத்தகைய தன்மை மிகுந்தது. அது மட்டும் இல்லை, இந்த குறைவான வயதுக்குள்ள அவர் வாழ்ந்த அந்த காலத்தில் எத்தனை விஷயங்களை அவர் கற்றுக்கொண்டார். பாரதி கணீருங்கிற குரலில்

0: திருவாசகத்தை எடுத்து பாடுறாருங்க. திருவாசகத்தை பாடின உடனே கேட்டு ராஜா மெய்சிலுத்து போறார். அங்க இருக்கிற எல்லாருமே அப்படியே அசந்து போறாங்க. நீ பாரதி தானே, இன்னார் பையன் தானே? ஆமா சொல்லிட்டு, சரி நீ ஏன் எட்டயபுரத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு கூப்பிடுறாரு. அவரும் பாரதி கிளம்புறதுக்கு தயாரா இருக்கிறார். இப்போ ஒரு நிகழ்ச்சியை பாருங்க, இவர் பாடி முடிச்சோடனே அவங்க அத்தை வீட்டுக்காரர், அது வரைக்கும் அவரை மதிக்காதவர், ஓடி வந்து கை ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டாரான். நாங்களெல்லாம் ஆஷாட பூதிகள், வெளிவேச்சுக்காரர்கள், நீயே உண்மையானவன். ஏன்னா உன் குரலில் இருந்த உண்மையும் உணர்வும் உன்னுடைய வாழ்க்கைக்கு பெரிய விஷயம்னு சொன்னாராம். வாழ்க்கையும் வார்த்தையும் ஒன்று போல இருந்த ஒரு தன்மை பாரதிக்கு உண்டு. அவர் வெறும் கவிஞரா? அதை தாண்டவருங்க. எப்படி என்றால், அவர் ஒரு மொழிபெயர்ப்பாளர், ஆங்கிலம் தெரியும். அதே போல அவர் ஒரு படைப்பாளி, கட்டுரையாளர், கவிதையாளர். புதுக்கவிதைக்கு அவர்தான் விதை போட்டவர். பாஞ்சாலி சபதத்திலே மாலை நேர வர்ணனையிலே அவர் வந்து சொல்லுகிற வார்த்தை இருக்கு பாருங்க, புதுக்கவிதைக்கு அதுதான் அடித்தளம் என்றே சொல்வார்கள். இன்னும் சொல்றதாக இருந்தால், வடமொழியிலே சொல்லுகின்ற ஒரு வேத மந்திரம் என்ன என்று கேட்டால், அந்தணர்கள் வந்து என்ன செய்வாங்க, சூரியனை வணங்குகிற போது பாஸ்கராய வித்மகே மகஜுதே தராயதி மிகே தன்னோ ஆதித்யாய பிரஜோதயாதி என்று சொல்லுகிற வார்த்தையை அப்படியே அழகாக மொழிபெயர்த்திருப்பாருங்க. செங்கதிர்த்தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக அப்படிம்பாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது. மொழிபெயர்ப்பாளர், எழுத்தாளர், படைப்பாளர், பத்திரிகையாளர், கார்ட்டூனிஸ்ட், எல்லாத்துக்கும் மேலே ஒரு சிறப்பு என்ன தெரியுங்களா, டைட்டானிக் அப்படின்னோடனே நமக்கு அந்த கப்பலும் அந்த படமும் ஞாபகத்துக்கு வருதுங்க. 1912 அந்த டைட்டானிக் கப்பல் கவிழ்ந்து போனதை பாரதி இந்தியா என்கின்ற தன்னுடைய பத்திரிகையில் அவர் பதிவு பண்ணியிருக்காருங்க. எப்படி பதிவு பண்ணுறாரு தெரியுமா? 1800 மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் சென்ற டைட்டானிக் என்ற சொகுசு கப்பல் இப்படி நீரில் அமைந்திருக்கிறது, அதன் காரணமாக பலர் மரணமடைந்திருக்கிறார்கள், அவருடைய ஆத்மா சாந்தி அடைவதாக என்று ஒரு வரலாற்று பதிவை தன்னுடைய இதில் பதிவு வைத்திருக்காருன்னா எத்தனை பெருமையுடையதாக இருக்குன்னு பாருங்க. இப்படியான பெரும் தன்மைகள் கொண்ட பாரதிய ஒரு துளிதான் நம்மளால் பார்க்க முடிஞ்சது என்று சொன்னால், அந்த கடல் முழுவதையும் உணர்ந்து கொண்டால் எவ்வளவு பெருமை இருக்கும். பாரதி காலத்தால் அழிக்க முடியாத ஒரு மாபெரும் கவிஞன்.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை. நிகழ்ச்சியை வழங்கியோர் பணியன்கள், ஜெட்டிகள், டிராயர்கள்.
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

வண்ணம் வேறு, வாசம் வேறு, ஆனால் ஒன்றாய் மலரும் கதம்ப மலர்கள் பூத்திடும் வேளையில் காற்றும் கவிதை பேசும். வண்ணங்கள் ஒன்றாய் சேர்ந்திட வசந்தம் வாசம் வீசும். பல மலர்கள் சேர்ந்த கதம்பம் மனதை மயக்கும் நேசத்தோடும் இனிய பாடல்களோடும் இணைந்து ரசிப்போம் கோடை பந்தலை நொறுபுள்ளியாய்ந்தின் கதம்ப மலர்கள்.

0: ஒரு குக்கு,
1: ஆசையில் ஒரு குக்கு.
0: நமது கோடை பண்பலை 100.5
1: திங்கள் முதல் வெள்ளி வரை
0: இரவு 7 மணி தொடக்கம் 8 மணி வரை
1: நேர்களின் ஆசை பாடல்கள்.
2: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியை எந்த மனது அறியுமே.
0: 94-86-28-24-24
1: என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு
0: நீங்கள் ஆசையாய் விரும்பி கேட்கும் பாடலை
1: உங்களின் பெயர் மற்றும் ஊரோடு
0: குரல் பதிவு, அதாவது வாய்ஸ் மெசேஜ் செய்து அனுப்பி வையுங்கள்.
1: தங்களுக்கான பாடலை ஆனந்தமாக கேட்டு மகிழுங்கள்.
0: இது உங்கள் கூடை பண்பலை 100.5. நேரம் மாலை 6:17 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கதம்ப மலர்கள்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
1: தொடர்புக்கு 8985712345.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: ஒவ்வொரு கோலோட ஆரம்பம் ஒரு பிளான். எந்த ஒரு பிளானுக்கும் தேவை செக்யூரிட்டி. வழங்குகிறோம் LIC-யின் புதிய நவ்ஜீவன் ஸ்ரீ ரெகுலர் பிரீமியம் பிளான். உங்களுக்கு ரொம்ப அவசியமானதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஒரு சூப்பர் காம்போ வித் இன்சூரன்ஸ் அண்ட் சேவிங்ஸ்.
5: உங்க ஃபியூச்சரை செக்யூர் பண்ண இதுல பிளெக்சிபிள் பிரீமியம் பேமெண்ட் டேர்ம் ஆப்ஷன்ஸோட அட்ராக்டிவ் கேரண்டீட் அடிஷன்ஸ் அண்ட் என்ஹான்ஸ் கேரண்டீட் அடிஷன்ஸ் டு எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டர்ஸும் இருக்கு.
4: உங்க குழந்தையோட எஜுகேஷனோ இல்ல உங்களோட ட்ரீம் ஹோமோ எல்லாத்தையும் பிளான் பண்ணுங்க வித் LIC's நவ்ஜீவன் ஸ்ரீ ரெகுலர் பிரீமியம் பிளான். மேலும் விவரங்களுக்கு உங்க LIC ஏஜென்ட்டை காண்டாக்ட் பண்ணுங்க இல்ல LIC India.in க்கு லாக் இன் பண்ணுங்க. LIC ஹர் பல் ஆப்கே சாத்.
6: கோடை பண்பலையின் இஜை நிகழ்ச்சிகள்.

0: அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாய்மால் என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துக்கள்.
2: இசை வசந்தமாய் இது உங்கள் கூடை பந்தலை 100.5. இன்றிரவு 10 மணிக்கு தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியாக நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி புதுக்கோட்டை மாவட்ட நேர்களே உங்களுக்காகத்தான். நேரம் மாலை 6:24 இணைந்திருக்கிறோம் கதம்ப மலர்களில்.

கோடை பந்தலை நூறுபுள்ளி ஐந்தில் நாளை காலை 8 மணிக்கு புதுக்கோட்டை மாவட்ட நேர்களுக்காக மனதோடு ராகம். காலை 9 மணிக்கு வானவில், நாளை குரலின் குரல். காலை 10 மணிக்கு கலையும் கானமும். முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம். நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம், படித்ததில் பிடித்தது. நாளை பிற்பகல் 2 மணிக்கு வென்றார் வந்தார். சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன் அவர்கள். 3 மணிக்கு மதுரை வில்லாபுரம் சகிலா மேரி அவர்களின் தெரிவில் உயிரெழுத்து. மாலை 4 மணிக்கு சினிமா கொட்டகை. இரவு 8 மணிக்கு பள்ளி கல்லூரி பயிலும் மாணவ கண்மணிகளுக்காக இளமை பேசுகிறது. நாளை இரவு கொடை தென்றல் விருந்தினர் விருப்பமாக. 10 மணிக்கு கோயம்புத்தூர் மாவட்ட நேர்களுக்காக நினைவே சுகம். இவையாவும் கோடை பந்தலை 1.5 நாளை வலம் வரும் நமது நிகழ்ச்சிகள். எங்கேயும் எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பந்தலை 1.5 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். கதம்ப மலர்கள்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: என்றுமே தித்திக்கும் கோடை பன்மலை 100.5 இணைந்திருக்கிறோம் கதம்ப மலர்களில். நேரம் மாலை 6:36. கொடைக்கானல் துணைமின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நாளை காலை 9 முதல் பிற்பகல் 2 வரை நடக்க இருக்கிறதால நாளைக்கு காலையில 9 பிற்பகல் 2 வரைக்கும் கொடைக்கானல் துணைமின் நிலையத்திலிருந்து மின்சாரம் பெறும் பகுதிகளான கொடைக்கானல், பூம்பாறை, மன்னபனூர், கவுஞ்சி, பூண்டி, கிளாவரை, கூக்கால், பழம்புத்தூர், குண்டுப்பட்டி, கோம்பைக்காடு, குப்பமாள்பட்டி, கேசிப்பட்டி, பெரியூர், பாச்சலூர், வில்பட்டி, பெருமாள்மலை, பிஎல் செட்டு, ஊத்து, பண்ணைக்காடு, தாண்டிக்குடி, கடைசிக்காடு மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பகுதிகளுக்கு நாளை காலை 9 முதல் பிற்பகல் 2 வரை மின்சார விநியோகம் இருக்காது என வத்தில கொண்டு மின் பகர்மான செயற்பொறியாளர் தகவல் தந்திருக்கிறாா்.

ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: வாய் பேச முடியாத அந்த பெண்மணியை அழைத்து வருவதற்காக சிவிகை தூக்கிகள், காவலாளிகள் என பலரை பல விஷயங்களை ஏற்பாடு செய்த அனிருத்த பிரம்மராயர் அந்த பெண்மணியை அடையாளங்காண வைத்தியர் மகன் பினாகபாணியை சிறையிலிருந்து விடுவித்து அவனை இவர்களோடு அனுப்பி வைக்கிறார். இதை பற்றி தன்னுடைய சீடன் ஆழ்வார்க்கடியானிடமும் பிரஸ்தாபிக்கிறார்.
1: அவன்தான் இந்த பெண்ணை இங்கு அழைத்து வந்தானா?
2: அடையாளம் எல்லாம் சரியாக சொல்லி அனுப்பினேன். அவனும் திருவையாற்றில் கொண்டு வந்து சேர்த்துவிட்டு காரியம் வெற்றி என்று செய்தி அனுப்பியிருந்தான்.
1: ஐயா, நான் தோற்றுப்போன காரியத்தில் வெற்றி அடைந்த அந்த புத்திசாலி ஒற்றன் இப்போது எங்கே? இந்த பெண்ணை குறித்து அவனையே கேட்டு விடுவது நல்லதல்லவா?
2: நல்லதுதான். ஆனால் நேற்றிரவு அவனுக்கு எதிர்பாராமல் ஒரு விபத்து நேர்ந்து விட்டது.
1: அடடா, அவனுக்கு என்ன விபத்து? எப்படி நேர்ந்தது?
2: சிவிகையின் பின்னால் அவனும் வந்து கொண்டிருந்தான். இருட்டிய பிறகு கோட்டைக்கு வரவேண்டும் என்று நான் கட்டளையிட்டிருந்தபடியால் அந்தபடியே அந்திமாலை நேரத்தில் திருவையாற்றிலிருந்து புறப்பட்டு முன்னிரவு வேளையில் கோட்டையை நெருங்கிக் கொண்டிருந்தார்கள்.

0: திடீரென்று புயல் அடித்த செய்திதான் உனக்கு தெரிந்திருக்குமே.
1: ஆமையா, நான் கூட புயலுக்கு பயந்து சாலை ஓரத்து யாத்திரை மண்டபம் ஒன்றில் சிறிது நேரம் தங்கியிருக்கும்படி நேர்ந்தது.
0: கோட்டைக்கு சற்று தூரத்தில் சிவிகை வந்தபோது சாலையில் பெரிய மரம் ஒன்று வேரோடு பெயர்ந்து விழுந்து விட்டது. அதிர்ஷ்டவசமாக பல்லக்கின் மீது விழாமல் பின்னால் வந்தவர்கள் மீது விழுந்தது. வைத்தியர் மகன் பினாகபாணி விழுந்த மரத்தடியில் அகப்பட்டு கொண்டான்.
2: இவ்வாறு முதன் மந்திரி கூறிய போது ஒரு பெண் குரல்,
3: அந்த சண்டாளன் தலையில் மரம் மட்டும்தானா விழுந்தது, இடிவிடவில்லையா என்று ஆத்திரத்துடன் கூறியது கேட்டது.
2: முதன் மந்திரி அனிருத்தர் அளவில்லாத வியப்புடன் பூங்குழலியை நோக்கினார். அவளை பார்த்து கொண்டே,
0: திருமலை திருமலை, இப்போது பேசியவள் இந்த பெண் தானா என்றாள்.
1: ஆமையா, அப்படித்தான் தோன்றியது.
0: இதென்ன விந்தை, காது கேட்காதவளுக்கு காது கேட்குமா

0: தாயை நோக்கினார். அவளை பார்த்து கொண்டே, திருமலை, திருமலை, இப்போது பேசியவள் இந்த பெண்தானா என்றாள்.
1: ஆமையா, அப்படித்தான் தோன்றியது.
0: இதென்ன விந்தை! காது கேட்காதவளுக்கு காது கேட்குமா? வாய் பேச முடியாதவள் பேசுவாளா என்றார் அனிருத்தர்.
1: காது கேட்காதவங்களுக்கு காது கேட்கறதும் வாய் பேச முடியாதவங்கள் பேசுவதும் மிகவும் விந்தையான காரியம்தான். ஆனால் சர்வசக்தி வாய்ந்த விஷ்ணுமூர்த்தியின் பக்தராகிய தாங்கள் மனது வைத்தால் எந்த அற்புதம் தான் நடவாது? ஆழ்வார் திருவாய் மலர்ந்தருளியிருப்பது என்னவென்றால்...
0: போதும், போதும், ஆழ்வார்களை இப்போது இங்கே இழுத்து தொந்தரவு செய்யாதே. இது விஷ்ணு பகவானின் கருணையினால் நடந்ததல்ல, ஏதோ தவறு நடந்திருக்கிறது. இந்த பெண் நம்மை ஏமாற்றியிருக்கிறாள். இவள் யார்? இவளுடைய நோக்கம் என்ன? எதற்காக இவள் இத்தனை நேரம் வாய் பேச முடியாதவள் போல நடித்தாள்?
1: குருதேவரே, இந்த பெண்ணையே கேட்டு விடலாமே.
0: அப்பனே, உன் முகத்தில் தவழும் புன்னகையை பார்த்தால் உனக்கு ஒருவேளை தெரிந்திருக்க கூடுமோ என்று தோன்றுகிறது. சரி, இவளையே கேட்டு விடுகிறேன். பெண்ணே, உனக்கு காது கேட்குமா? நான் பேசுவது உனக்கு நன்றாக கேட்கிறதா?
2: ஐயா, நான் காது கேட்காதவளாக இருக்கக்கூடாதா என்று சில சமயம் விரும்பியதுண்டு. ஆனால் எனக்கு காது கேட்பது பற்றி இப்போது சந்தோஷப்படுகிறேன். அந்த சண்டாளன் வைத்தியர் மகன் தலையில் மரம் ஒடிந்து விழுந்த செய்தியை கேட்டேன் அல்லவா சுவாமி, அவன் செத்தொழிந்தானா என்றாள் பூங்குழலி.
0: ஆஹா, உனக்கு காது கேட்கிறது, பேசவும் செய்கிறாய், அருமை என்றார் அனிருத்தர்.
1: நிச்சயமாய் இந்த பெண் வாய் பேச முடியாதவள் இல்லை என்றான் சீடன்.
2: ஆஹா, நான் வாய் பேச முடியாதவள் அல்ல என்பதை கண்டுபிடித்து விட்டீர்களே. சோழ சாம்ராஜ்யத்திலேயே மிக்க அறிவாளி முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் என்று நான் கேள்விப்பட்டது சரிதான் என்றாள் பூங்குழலி.
0: பெண்ணே, என்னை பரிகாசமா செய்கிறாய்? ஜாக்கிரதை, நீ வாய் பேச முடியாதவளாக இருந்து விட்டால் நேற்று இரவு இங்கு வந்ததிலிருந்து பேசாமல் இருந்தது ஏன்? வாய் பேச முடியாதவள் போல நடித்தது ஏன்? உண்மையை சொல்லு
3: என்று கேட்டார் முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர்.
2: ஐயா, நேற்றிரவு இங்கு நான் வந்து சேரும் வரையில் பேசத் தெரிந்தவளாக இருந்தேன். என்னை வாயாடி என்று கூட சொல்வதுண்டு. முதன் மந்திரியின் அரண்மனையை பார்த்து இங்கு எனக்கு நடந்த ராஜோபச்சாரங்களை பார்த்ததும் பிரமித்து வாய் பேச முடியாதவளாக ஆனேன். உங்கள் அரண்மனை பெண்கள் என்னுடன் சமிக்ஞை மூலமாக பேசினார்கள். அவர்கள் எல்லாரும் எனக்கு வாய் பேச வராது என்று எண்ணி நானும் சமிக்ஞையாக மறுமொழி கூறினேன். தங்களுடைய பேச்சை கேட்ட பிறகு எனக்கும் பேச்சு நினைவு வந்தது.
0: நீ எவ்வளவு பெரிய வாயாடி என்பதில் சந்தேகமில்லை. உன்னை எப்படித்தான் வைத்தியர் மகன் பிடித்து கொண்டு வந்தான் என்பதை நினைத்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. அவன் முட்டாளா இருந்தாலும் சாமர்த்தியசாலிதான்.
2: சுவாமி, அந்த பாவி மகன் என்னை பிடித்துக் கொண்டு வரவில்லை. அதற்கு பிரயத்தனப்பட்டிருந்தால் இத்தனை நேரம் அவன் யமலோகத்துக்கு நிச்சயமாக யாத்திரை செய்து கொண்டிருப்பான் என்று கூறி பூங்குழலி தன் இடுப்பில் செருகியிருந்த கத்தியை எடுத்து காட்டினாள்.
0: பெண்ணே, உனக்கு புண்ணியமாய்ப் போகட்டும், கத்தியை இடுப்பிலே சொருகிக்குள். அவன் பேரில் உனக்கு ஏன் இத்தனை கோபம்? அதனால் தான் உன்னை பிடித்து வரவில்லை என்கிறாயே?
2: என்னை அவன் பிடித்துக் கொண்டு வரவில்லை. ஆனால் என்னை அவன் ஆட்கள் படகிலே சேர்த்து கட்டி போட்டு விட்டு வந்தார்கள். என் அண்ணியை மரத்திலே சேர்த்து கட்டிவிட்டார்கள். இத்தனைக்கும் அந்த சண்டாள வைத்தியர் மகன் தனக்கு இதில் ஒரு சம்பந்தமும் இல்லை என்று என்னிடம் சொன்னான்.
0: அந்த வரையில் அவன் புத்திசாலிதான். நான் சொன்னபடியே அவன் நடந்து கொண்டிருக்கிறான்.
2: ஐயா முதன் மந்திரியே, அந்த தூர்த்தனை அனுப்பியது தாங்கள்தானா? வாயில்லா பேதையாகிய என் அத்தையை பிடித்து கொண்டு வர கட்டளையிட்டதும் தாங்கள்தானா?
0: உன் அத்தையா? கரையர் மகள் மந்தாகினி உன் அத்தையா? அப்படியானால் நீ கலங்கரை விளக்கத்து காவலர் தியாகவிடங்கருக்கு நீ என்ன வேணும்
3: என்று அனிருத்தர் கேட்டார்.
2: ஐயா, அவருடைய அருமை புதல்வி நான் தான்.
0: ஆஹா, தியாகவிடங்கருக்கு இவ்வளவு வாயாடியான ஒரு மகள் இருக்கிறாள் என்பது எனக்கு இதுவரை தெரியாது.

0: இல்லாமற் போயிற்று.
1: இதை வெளியே சொல்ல வேண்டாம் ஐயா.
0: ஏன் பெண்ணே?
1: சோழ சாம்ராஜ்யத்தின் முதன் மந்திரி பிரம்மராயருக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை என்று நாடெங்கிலும் பிரசித்தமாயிருக்கிறது. தங்களுக்கு ஒன்று தெரியாது என்று ஏற்பட்டால் தங்களிடம் மக்களுக்குள்ள மதிப்பு பங்கம் வந்துடாதா?
0: பெண்ணே, என் மதிப்பை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு தெரியாத இன்னொரு செய்தியை மட்டும் சொல்லிவிடு. உன் அத்தையை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றாயே, அவள் இப்போது எங்கே? நான் அனுப்பிய பல்லக்கில் நீ எப்படி ஏறிக்கொண்டாய்? எவ்விடத்தில் ஏறிக்கொண்டாய்?
1: என்று அனிருத்தர் கேட்டார். ஐயா, வாய் பேச முடியாதவளாகிய என் அத்தையை தாங்கள் இதற்காக கைப்பற்றி கொண்டு வர ஆட்களை அனுப்பினீர்கள்?
0: மகளே, அதை உன்னிடம் சொல்வதற்கில்லை. அது பெரிய இராஜாங்க சம்பந்தமான விஷயம்.
1: தந்தையே, அப்படியானால் தாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நானும் மறுமொழி சொல்ல இயலாது.
0: சொல்லும்படி செய்வதற்கு வழிகள் இருக்கின்றன.
1: என்னிடம் பலிக்காதே.
0: பெண்ணே, உன்னை பாதாள சிறை கூடத்துக்கு அனுப்புவேன்.
1: எந்த பாதாள சிறையிலும் என்னை அடைத்து வைத்திருக்க முடியாது.
0: பாதாள சிறைக்கு ஒரு தடவை போனவர்கள் திரும்பி வரவில்லை.
1: திரும்பி வந்த ஒருவனை எனக்கு தெரியும் ஐயா. நேற்று கூட சேந்தன் அமுதனுடன் பேசிக் கொண்டுதான் பிரயாணம் செய்தேன்.
0: அவன் யார்? சேந்தன் அமுதன்?
1: அவன் என்னுடைய இன்னொரு அத்தையின் மகன். அவனும் நானுமாகத்தான் கோடிக்கரையிலிருந்து வந்து கொண்டிருந்தோம்.
0: எதற்காக மகளே?
1: இந்த தஞ்சாவூரிலுள்ள மாட மாளிகை கூட கோபுரங்களை பார்க்க வேண்டுமென்று வெகுகாலமாக ஆசையுண்டு. சக்கரவர்த்தி சுந்தர சோழரை தரிசிக்க வேண்டும் என்றும் ஆவல் கொண்டிருந்தேன். சக்கரவர்த்திக்கு உடல் நலமில்லை என்று சொன்னார்களே, இப்போது எப்படி இருக்கிறதையா? நான் பார்க்கலாமா?
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: இங்கு நடந்திருப்பதெல்லாம் இரகசியத்துக்குள் இரகசியமாகவும் சுழல்களுக்குள் சுழலாகவும் இருக்கின்றன. இராஜாங்கத்தோடும் இராஜவம்சத்தாரோடும் சம்பந்தப்பட்ட சிக்கல்களாக இருக்கின்றன. இவற்றை குறித்து நீயும் நானும் ஏன் கவலைப்பட வேண்டும்? இப்படி சேந்தன் அமுதன் சொன்னபோது பூங்குழலி நெருப்பு பந்தை போல சீறி எழுந்ததை பார்த்தோம். அறச்சீற்றம் எவ்வளவு பெரிய இராஜாங்க விஷயமாக இருந்தால் என்ன? எத்தகைய மர்மமாக இருந்தால்தான் என்ன? என் அத்தை சம்பந்தப்பட்ட காரியத்தில் நான் கவலை எடுத்து பாடுபடாமல் இருக்க முடியுமா? உன் பெரியம்மாவின் கதியை பற்றி நீ சிந்திக்காமல் இருக்க முடியுமா? முதன் முதல் கோடிக்கரையில் இந்த பெண் வல்லவரையனை கேட்டது நினைவிருக்கும். சக்கரவர்த்தி ஒருவேளை இறந்து போனால் அடுத்தபடி யார் பட்டத்துக்கு வருவார்கள்? அதுக்கு யார் வந்தால் நமக்கு என்ன கவலைன்னு அவன் சொன்னதும் ஏன் கவலை இல்லை? நீ நானும் இந்த ராஜ்யத்தின் பிரஜைகள் அல்லவான்னு பளிச்சுன்னு கேட்டாள் அல்லவா? இந்த பகுதியில் காற்றை பற்றி பார்க்கறது பொருத்தமாக இருக்கும். காரணம், முந்தின மாலை நேரத்தில் வீசின காற்றை பற்றி குருவும் சிஷ்யனும் பேசி நம் கவனத்தை ஈர்த்துட்டாங்க. இயல்பான இயக்கம் மென்காற்று, சீரான மித ஓட்டம் இளங்காற்று, குறுகிய காலத்தில் திடீர் வேகத்துடன் வீசினா வன்காற்று. நேற்று அரண்மனை பல்லக்கு சேந்தன் அமுதனையும் பூங்குழலியும் கடந்து சென்ற கொஞ்ச நேரத்தில் இளங்காற்று பெருங்காற்றாக மாறினதை கண்டோம். இது சூறைக்காற்று, திடீர்னு உருவாகும். குறுகிய காலமே வீசினாலும் பலத்த சேதத்தை ஏற்படுத்திடும். இதிலிருந்து வேறுபட்டது புயற்காற்று. இதை பெரிய வானிலை அமைப்புன்னு சொல்லணும், பெரிய இயற்கை நிகழ்வு. கடலில் ஏற்படுற குறைந்த காற்றழுத்தம் காரணமாக உருவாகுது புயற்காற்று. இதன் விளைவு பல நாள் நீடிக்கும். பினாக பாணிக்கு நேர்ந்த விபத்தை கேள்விப்பட்டதும் தன் நிலையையும் மறந்து பூங்குழலி வாயார சாபம் கொடுத்ததை கேட்டோம். கல்கியின் பார்த்திபன் கனவு புதினத்தில் பூங்குழலிக்கு இணையான கதாபாத்திரம் வள்ளி, படகோட்டி பொன்னன் அவள் கணவன், பினாக பாணிக்கு இணையான பாத்திரம் மாரப்ப பூபதி. மூணு பேரும் பல்லவ பேரரசர் மாமல்லருக்கு எதிரே நிற்கிறாங்க, விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. பொன்னனின் குற்றச்சாட்டை கேட்ட பூபதி திடுக்கிட்டு போய், பிரபோ, இவன் சொல்றதெல்லாம் பொய் பொய்னு அலறான். அப்போ பாவி துரோகின்னு ஒரு பெண் குரல் கேட்குது. சக்கரவர்த்தி யாரது? கோபத்தோட சுற்றுமுற்றும் பார்க்கிறார். கத்தினவ வள்ளிதான். இங்கே பெரு வியப்போட பூங்குழலியை பார்க்கிறார் அனிருத்தர். உனக்கு காது கேட்குது, பேசவும் பேசுற. இப்படி குரு சொன்னத

0: இந்த சிஷ்யன் ஆமோதிக்கிறானே, இதுதான் உச்சகட்டம். சரி, சந்திப்போம் நாளைய பகுதியில்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: கோடை பண்பலையின் 1.5 இதுவரை கேட்டு ரசித்தோம் கதம்ப மலர்கள். மீண்டும் கதம்ப மலர்கள் மலரும் நாளை மாலை 6 மணிக்கு. கதம்ப மலரின் அழகு போல் மலர்ந்திடட்டும் நம் மனங்கள். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் பிரேமா ஜெகன். நன்றி நேர்களே. இனி 1.5 ஒலிக்கும் பாடலை தொடர்ந்து கேட்கலாம். ஆசையில் ஒரு குக்கூ.

0: அளவில்லாத ஆசை நமது குணங்களை எல்லாம் அழித்துவிடும். உண்மைதாங்க. நம்ம என்னங்க அளவிலா ஆசை? எதை சொல்ல போகிறோம்? அழகாக இருக்கணும், வசதியாக இருக்கணும், பாசமாக இருக்கணும், பண்பாக இருக்கணும், இப்படி சின்ன சின்ன ஆசை தாங்க. இது என்ன சின்ன ஆசை அப்படின்னு கேட்பாங்க. சரிங்க, சின்ன சின்ன ஆசையாச்சும் அனுபவிக்கணும்ல. அதுலேயும் நம்ம கொடைப்பன்மலை நூற்பிளையந்தில் பாட்டு கேட்கறது கேட்போம். கொடைப்பன்மலை நூற்பிளையந்தில் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. உங்களின் விருப்ப பாடலோடு லக்ஷ்மி. டக்குன்னு கைபேசியை எடுங்க. விருப்ப பாடல், பாடல் இடம்பெற்ற படம், உங்கள் பெயர், ஊர், குரல் பதிவு செய்து அனுப்புங்க இந்த எண்ணிற்கு 9486282424. சரிங்க, இப்போ நிகழ்ச்சியில் முதல் பாடல் பதிவு செய்யும் நேயர்.
1: அன்பான அறிவிப்பாளருக்கு இனிமையான இரவு வணக்கம் கூறி நிகழ்ச்சியோடு இணையும் நான் உங்கள் அன்பான தூரத்து சொந்தம் மயிலாடுதுறையிலிருந்து கார்த்தி பேசுகிறேன். எனக்கு பாஸ்மார்க் படத்திலேருந்து உன் புன்னகை போதுமடி அந்த பாடல் கொடுங்க. நன்றி.
0: கார்த்திக் கேட்ட பாடல் நமது கொடை பன்மலை நிருப்பியாயின்றில்.

0: இரவு பொழுதே நேய உறவுகளின் விருப்ப பாடலோடு கேட்டு ரசிப்போம். இது நம் கோடை பண்பலையின் 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. இப்ப இணைப்பில் பாடல் கேட்டிருக்கும் நேயர்.
1: இனி கோடை பண்பலைக்கு இரவு வணக்கம். நான் திண்டுக்கல் VM சிந்து சுந்தர். எனக்கு வந்து ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி தனிக்காற்று ராஜா படத்துல இருந்து சந்தன காற்று அந்த பாட்டு வேணும். நன்றி, வணக்கம்.
0: சுந்தர் கேட்ட பாடல் நமது கோடை பண்பலை 100.5.

0: கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பன்மலையின் 100.5 நேய உறவுகளின் விருப்ப பாடலோட ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. நேரம் 7:12 ஆயிடுச்சு. இப்ப இணைப்பில் பாடல் கேட்டிருக்கும் நேயர்
1: ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்துல யுவராஜ் பேசுகிறேன். எனக்கு ஜானி படத்துல சென்னியூர் ஈட்டா பாட்டு போடணும். இந்த பாடலை எங்க கம்பெனி சார்பாக அனைவருக்கும் நான் டெடிகேட் பண்றேன்.
0: யுவராஜா கேட்ட பாடல் அவங்க கம்பெனிக்காகவும் கேட்கலாம் கோடை பன்மலை 100.5.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: கோடை பண்பலையின் இஜை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துக்கள்.

0: இனிவும் கொடிப்பன்மலையின் 100.5 நேய உறவுகளின் விருப்ப பாடலோட ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பாடல் கேட்டிருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னா,
1: கோடை பொன்பளைக்கு கரூர் மணவாடி பெருமாள்பட்டி மணிவேலின் இனிய இரவு வணக்கம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் ரயிலுக்கு நேரமாச்சு திரைப்படத்திலிருந்து ராஜராகம் பாடாத பாரிஜாதம் பாடல் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றிங்க.
0: மணிவேல் கேட்ட பாடல் நமது கொடை பன்மலை 100.5.

0: விரும்பிய பாடலை விரும்பிய நேரத்தில் கேட்கும் நேரம் நமது கோடை பன்மலையின் உருப்பிளியாண்டில் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பாடல் கேட்டிருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்டிருக்காங்க?
1: அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கும் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி நேயர்களுக்கும் இரவு வணக்கம். பாடல் ஒருதலை ராகம். பாடல் வந்து வாசமில்லா மலருது வசந்தத்தை தேடுது என்கிற பாடலை விரும்பி கேட்பவர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் பெத்தநாயகம்பட்டியிருந்து ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம்.
0: ஜெயச்சந்திரன் கேட்ட பாடல் நமது கோடை பொன்மலை நிருப்பிளியாய்ந்தில்.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை

0: தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.

0: பேச்சு காற்றில் ஒரு மூச்சு காற்றா மதுரம் கோடை பண்பலை 100.5 சொந்த பந்தம். சொந்த பந்தம் நிகழ்ச்சிக்காக நேய உறவுகள் அப்பப்போது வந்து கொண்டிருப்பதில்லை, எப்பொழுது வந்து கொண்டிருக்கும் நம் பண்பலையில் இன்று ஒரே ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு ஊரே வந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, அவங்கவுங்க வேலையை பார்க்கறத வந்து நம்மள்கிட்ட ஷேர் பண்றக்கா வந்துட்டு இருக்காங்க. என் பக்கத்துல இருக்காங்க அம்மா. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் அம்மா. உங்க பேர் என்னங்க?
1: என்னோட பேர் விஜயலட்சுமி.
0: அம்மா என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க?
1: நாங்க மஸ்தூரா வேலை பாக்குறோம்.
0: மஸ்தூரா? அப்படி வேலைனா என்ன வேலைங்கம்மா?
1: கொசு, டெங்கு கொசு உற்பத்தி ஆகிற இடம்.
0: அதாவது வந்து என்ன தூய்மை பணியாளர்கள், அதாவது உங்களை எல்லாம் கையெடுத்து கும்பிடணும் அப்படிதான் சொல்லணும். நாங்க இன்னைக்கு நல்லா இருக்கணும் அதுக்கு காரணம் நீங்க தான். நீங்க உங்களோட உயிரையும் ஒரு துச்சம் மதிச்சு நீங்க வந்து எங்களுக்காக உதவி பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்துல வந்து அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி கொடைக்கானலுக்கு இன்னைக்கு வந்தீங்க.
1: இன்னைக்குதாங்க சார் வந்தோம். காலையில
0: வந்து நீங்க எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க?
1: அதிகாலை 3:30 இருக்குங்க சார்.
0: 3:30 கிளம்பிட்டீங்க?
1: கிளம்பிட்டோங்க சார்.
0: கிளம்பி வர்றப்போ உங்களுக்கு என்ன எண்ணத்துல வந்தீங்க?
1: எல்லா இடமும் நல்லா சுத்தி பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணணும் வந்தோம்.
0: என்ஜாய் பண்ணீங்க? இன்னைக்கு
1: என்ன எல்லா இடமும் நல்லா என்ஜாய் பண்ணோங்க சார். உங்களை வந்து சந்ததுல எங்களுக்கு மிக்க நன்றி.
0: இந்த கோடை பண்பலைக்கு வர்றது வந்து ஒரு ஒருத்தரோட கனவா இருக்கு. நீங்க உங்களை எல்லாம் பார்த்தது வந்து எங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. சரிங்கம்மா, இப்போ நீங்க வந்து இருக்கிறீங்க, இந்த இருக்கிற காலத்துல வந்து அவங்கவுங்க ஊரை எப்படி சுத்தமா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்கம்மா?
1: நாங்கள் கோப்பரை மக்களுக்கு எடுத்து சொல்லுவோங்க சார், இப்படி இந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக வச்சுருக்கணும், செஞ்சுருக்கணும், இது மூலியமாக தான் டெங்கு கொசுவெல்லாம் பரவும் அப்படின்னு எடுத்து சொல்லுவோங்க சார். எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறவங்க இப்போ நாங்கள் 10-12 வருஷமாக அந்த ஒர்க் பண்ணிக்கிருக்கோம். மக்கள் நாங்கள் எங்களுக்கு நல்லா ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் சொல்கிற பேச்சு கேட்டு நல்லா ஒத்துழைப்பு கொடுப்பாங்க சார்.
0: எங்கள் ஏரியா மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அம்மா இருக்கிறீங்க, சின்ன வயசில் வந்து நீங்கள் பள்ளிக்கூடம் போயிட்டு இருப்பீங்க. அந்த காலகட்டத்தில் வந்துட்டு நான் இந்த பாட்டை எடுத்தேன்னு வச்சுங்க, நான் பாடுனேன்னு வச்சுங்க, வீட்டில் இருக்கும் அத்தனை பேர் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் எந்த பாட்டுமா சொல்லுவீங்க?
1: இந்த ஜேசுதாஸ் பாட்டுங்க சார், அகரம் இப்போ சிகரம் வச்சு.
0: அந்த அப்படி வாசிக்காமல் எங்களுக்காக ஒரு 2 வரி பாடுங்களே.
1: அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, தகரம் இப்போ தங்கம் ஆச்சு.
0: அழகாக பார்த்தீங்கன்னா, நான் கேட்ட கேள்விக்கு வந்து அவங்களுக்கு எந்த தயக்கமே கிடையாது. பக்கத்தில் ஒரு அண்ணா உட்காந்துருக்காங்க, தம்பி உட்காந்துருக்காங்க அப்படின்ட்டு ஒரு நல்லா பேசிகிட்டு இருந்தீங்க. பக்கத்தில் சார் வந்து என்னப்பா அவங்கள்ட்டே என்னென்னமோ கேள்விலாம் கேட்குறீங்க, இப்போ என்ன எனக்கு தொடங்க போகிறீங்களோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க. சார் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: உங்கள் பேருங்க சார்?
2: என்னோடய பேர் ஜெயக்குமார்.
0: ஜெயக்குமார் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க?
2: தேனி மாவட்டத்துலேருந்து வந்திருக்கோம். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகாலேருந்து, பரமத்தப்படி கிராமம்.
0: அந்த கிராமத்துலேருந்து வந்துருக்கீங்க. அம்மா அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க?
2: விவசாயம் தான் சார்.
0: விவசாயம். விவசாயம் வந்து அந்த பாளையம் பக்கத்தில் அந்த ஆற்றுலாம் விளையாண்டுருக்கீங்களா?
2: ஆ, அதெல்லாம் வந்துருக்கீங்களா? அங்கே தான் சின்ன வயசில் குளிச்சதே, அங்கே தான் குளிப்போம் லீவ் டயத்தில்.
0: அங்கே போயிருக்கீங்க, வந்திருக்கீங்க. அப்புறம் சுருளி போயிருப்பீங்களா?
2: எல்லா பக்கம் போயிருக்கோம்.
0: அப்புறம் வந்து உங்கள் ஊருக்கு வந்து ஒரு சிறப்பு இருக்குது. அந்த உத்தமபாளையம் பக்கத்தில் வந்து
2: ஆயிருக்காங்க, நல்லாவும் சொல்லி கொடுப்பாங்க.
0: நல்லா சொல்லி கொடுப்பாங்க. அங்க இருக்கிற வாத்தியார்கள், நீங்க படிச்ச அலோசியஸ் ஸ்கூல்ல படிச்ச வாத்தியார்ல இந்த வாத்தியார் வந்து எனக்கு மறக்க முடியாத வாத்தியார் அப்படின்னு
2: சொல்லுங்க. எனக்கு அந்தோணி சார் ஒருத்தர் இருப்பாரு, ரொம்ப சொல்லி கொடுக்குற சமூக அறிவியல் எடுத்தாரு.
0: சமூக அறிவியல் எடுத்துட்டு இருந்தாங்க. சரிங்க சார், இப்போ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க?
2: இப்போ வந்து 1.8 டிரைவராக இருக்கேன் சார்.
0: அது அது அதுக்கு மேலே என்னன்னு கேட்டிங்கன்னா, பல உயிர்களை காப்பாத்திருக்கீங்க. இப்போ நீங்கள் போயிட்டு இருக்க வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறீங்க.
2: ஆமாம் சார்.
0: அந்த நேரத்தில் வந்து மக்களுக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரி சிக்னல் கொடுத்து நீங்கள் ஒதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க?
2: இப்போ நான் தேனி மாவட்டத்துலேருந்து கம்பத்துலேருந்து தான் கேஸ் எடுத்துகிட்டு போவோம், காணாமலை கூப்பிட்டு போவோம். ஒரு சில நேரம் எமர்ஜென்சி கேஸ் இருக்கும், ஒரு சில நேரம் நார்மல் கேஸ் இருக்கும். நார்மல் கேஸ் இருக்கப்போ நம்ம மற்ற மக்களை வந்து அதிகமாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், நார்மலாக போயிட்டு
0: இருப்பீங்க.
2: அப்போ ஒரு சில கேஸ்லாம் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும், அந்த டயத்தில் மட்டும் கொஞ்சம் சைலன்ட் சவுண்ட் அதிகமாக வச்சு

0: மைக்கையும் ஒரு சில நேரம் யூஸ் பண்ணிக்கிறோம். யூஸ் பண்ணிட்டு நான் கொஞ்சம் பொதுமக்கள் கொஞ்சம் விலை கொஞ்சம் பாதையை விடுங்க அப்படின்னு வந்து தகவல் சொல்லிக்கிறோம்,
1: தகவல் சொல்லிட்டே போயிட்டு இருப்பீங்க. இப்படி போயிட்டு இருக்க நேரத்தில் சில பேர் வந்து கேட்டீங்கன்னா, இந்த ஆம்புலன்ஸ் சேவையை பயன்படுத்துறதுக்கு சில நேரம் இந்த விஷயங்கள்லாம் இருக்கிற நேரத்துல நீங்க கூப்பிட்டுருங்கப்பா, நீங்க வந்து கடைசி நேரத்துல கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போ வந்து எந்த மாதிரி நேரத்துல வந்து உங்களை கூப்பிடணும்னு நினைக்கிறீங்க
0: சார்? 1:08 பொறுத்த வரைக்கும் இந்த டைம் கிடையாது.
1: இல்லை, நான் என்ன கேட்கறேன்னு கேட்டீங்கன்னா, சில பேர் சுகமில்லாமல் இருப்பாங்க, ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகாத நேரத்துல கொஞ்சம் தொடக்கத்திலே இப்படி கூப்பிட்டீங்கன்னு சொன்னா நாங்க ஓடி வந்துருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, எந்த மாதிரி நிலைமையில இருக்கிறப்ப நீங்க கூப்பிடணும்னு நினைக்கிறீங்க சார்?
0: கொஞ்சம் அவங்க கான்சியஸ் இருக்கும்போது, நார்மல் கான்சியஸாக இருக்கும்போது ஒரு சில வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், நம்ம காலையில் போகிறோம்னு நினச்சிருந்தா ஒரு சில நேரம் தவிர்க்க முடியாத சூழ்நிலை, கொஞ்சம் ஈவினிங் போகிற மாதிரி இருப்பாங்க. கொஞ்சம் நம்ம 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து பிளான் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு பேஷண்ட்டை சேவ் பண்ணுறது கொஞ்சம் நல்லா
1: இருக்கும். வசதி வாய்ப்பு
0: எதுவுமே முடிச்ச பிறகு தான் அந்த பேஷண்ட்டோட நிலைமை கீழே வந்த பிறகு தான் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க.
1: அப்படி செய்ய வேணாம்னு சொல்லிருக்காங்க. இப்போ சார் வந்து இருக்கிறீங்க, நீங்கள் வந்து ஒரு சின்ன பையனாக இருக்க காலகட்டத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கும்.
0: ஆமாம் சார்.
1: என்ன சார் தனித்திறமைன்னு சொல்லுவீங்க?
0: எனக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும்.
1: கிரிக்கெட்னா நீங்கள் வந்து பேட்ஸ்மேனா பவுலரா? இல்லை,
0: அங்கே வீட்டில் சின்ன வீட்டுக்குள்ளே தான் விளாடுவோம், பவுலிங் போனோம் பேட்டிங் பண்ணுவோம்.
1: அப்போ உங்களுக்கு வந்து பிடிச்ச கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னு சொன்னால் யாரை சொல்லுவீங்க?
0: இப்போதைக்கு தோனி மட்டும் தான்.
1: தோனி மட்டும் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுவீங்க? தோனிட்டு இருக்கார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் கூல் அப்படி சொல்லுவாங்க.
0: ஆமாம் சார்.
1: அவர்கிட்ட இருந்து நீங்கள் வந்து ஒரு கற்றுக்கிட்ட விஷயம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க சார்?
0: அதிகமாக கோவப்படக்கூடாது.
1: அதிகமாக கோவப்படக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்க்குற தொழிலும் கூட அப்படியான ஒரு தொழில், அப்படி கோவப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு விஷயம். வேறு என்ன சார் கற்றுக்கலாம்னு நினைக்கிறீங்க?
0: வேறு மக்களுக்கு சேவை செய்யணும்.
1: மக்களுக்கு சேவை செய்யணும். உங்கள் சேவை வந்து என்றைக்குமே தொடரணும்னு சொல்லி ஒரு கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்க சொல்லி
0: கண்டு
1: இன்னொரு அம்மா இருக்கிறாங்க. அம்மா வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: உங்கள் பேருங்கம்மா?
2: ஜெகதா சார்.
1: ஜெகதா அம்மா எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க?
2: தேனி மாவட்டம் சின்ன ஓலாபுரம்.
1: சின்ன ஓலாபுரத்துல இருந்து வந்து சாரி
2: கண்ணன்பட்டி. எங்கள் ஊர் வந்து இந்த கை கால் கட்டுறதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஊர்.
1: ஒத்துழைப்பு
2: எங்க குடும்பத்துல வந்து அம்மா அப்பா அண்ணா எல்லாம் ஒன்னாதான் இருக்கும்.
1: அவங்க பேர்லாம் சொல்லிருங்க.
2: அப்பா பேரு ராஜாராம், அம்மா பேரு முத்துமணி, அண்ணா பேரு ஜெகநாதன், எங்க வீட்டுக்கார பேரு கணேசன். எனக்கு ஒரே பொண்ணு, அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், காட்டுநாக்கம்பட்டியில இருக்காங்க. மருமக என் பேரு விவேக், பொண்ணு பேரு சாலினி, பேரன் பேரு முகின் சாய். சொல்லிட்டு நாங்க எல்லாம் ஒரே குடும்பமா ஒத்துமையா ஒன்னாதான் இருக்கோம். எனக்கு வந்து வழிகாட்டி இருக்கிறது எங்க அம்மா எங்க அப்பா மட்டும்தான். அவங்களாலதான் நான் இந்த அளவுல ஒரு முன்னேற்றத்துக்கு வந்திருக்கேன்.
1: அவங்க நீ ஆழ்ந்த கண்ணீர் விடும் பொழுது, அதாவது பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவை சொல்லும் பொழுது நீங்கள் அம்மா அப்பா இருக்கு, நீங்கள் அம்மாவா இருக்குங்க. இந்த காலத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் தைரியமாக நீங்கள் இப்படி தாப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அறிவுரை சொல்லுவீங்கம்மா?
2: அதாவது நமக்கு குரு தேவை எல்லாம் அம்மா அப்பா தான். அவங்களை வந்து நல்லா கடைசி காலத்தில் நல்லா பார்த்துக்கிறோம். அவங்களுக்கு வந்து எல்லாமே நம்ம எனக்கு வந்து எங்க அம்மா அப்பா தான் ஒன்றுகோல இருந்து என்னை வழி நடத்தி கொண்டு வந்தது. இப்பவும் அவங்க தான் என்னை பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு வயசான காலத்தில் நாம் அவங்களுக்கு நல்லா தோல் கொடுத்து ஆதரவா ஒரு குழந்தை மாதிரி அவங்கள பாத்துக்கணும்
1: அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறீங்கம்மா. இப்ப வந்து நீங்க வந்து ஒரு தனிமையா இருக்க காலத்துல வந்து உங்களை வந்து நீங்க எப்படி வந்து தேத்தி, நீங்க வந்து எந்த பாட்டை பாடி வந்து நீங்க வந்து நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லி தேத்திக்கிறீங்கம்மா?
0: வருகிறது
1: சொந்த பந்தம் நிகழ்ச்சியில் சொந்த பந்தம் என்ற பாடல். நன்றி, வணக்கம்.

0: கேட்ட கதை இல்லை இந்த கதை போல வேறேயா.
1: நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது அழகான அற்புதமான ஒரு கனவேலம். இதோ உங்கள் கண்முன்னே உயிர் பெற்று அழகாய் ஸ்வர்கமாய் காட்சியளிக்கிறது. சித்தி, சித்தப்பா, மாமா, அத்தை, தாத்தா, பாட்டி, இன்னும் பல பல உறவுகளோடு 12 குடும்பமும் கிட்டத்தட்ட 30 பேரும் ஒரே கூரைக்கு கீழே ஒன்னா சமைச்சு சாப்பிட்டு தூங்கி ஒத்துமையா வாழ போறாங்க. கேட்கவே யோசிக்கவே அழகா இருக்கிற இந்த வீட்டை போல நீங்களும் உங்க குடும்பத்தோட இப்படி ஒரு வீட்டை கட்டி பாருங்க. வாழ்க்கை ரொம்ப அதிசயமா,

0: சொந்தமுள்ள வாழ்க்கை சொத்தத்துக்கு மேல சொத்து சொகையோடு வேண்டாமையா. சொன்ன கதையில் கேட்ட கதையில் இந்த கதை போல வேறே
1: அடிமா, ரெண்டு சுத்தமான வேட்டி துணி எடுத்துக்குவா.
2: ஆஸ்பத்திரிக்கு ஏதாவது போன சொல்லுங்க.

0: பத்மினி சொல்லுமா.
1: சொந்தம் உள்ள வாழ்க்கை
2: சொத்தத்தை பொண்ணு பிறந்திருக்கு.

0: ரசித்தும் கொடைப்பன்மலை 100.5 சொந்த பந்தம் நிகழ்ச்சியை.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: ஆயுள் காப்பீட்டின் பாதுகாப்பு வலையை உறுதி செய்து உங்கள் சந்தை வருமானத்தை விரைவாக முன்னோக்கி அனுப்ப நீங்கள் தயாரா? அறிமுகப்படுத்துகிறோம் LIC இன்டெக்ஸ் பிளஸ். ₹2,500 வரையிலான மந்த்லி பிரீமியமுடன் உங்கள் பயணத்தை தொடங்கி இரண்டு டைனமிக் ஃபண்ட்ஸ்ல இருந்து ஒன்றை தேர்வு செய்யவும். நிஃப்டி 50 தேர்ந்தெடுக்கப்பட்ட பங்குகளில் வளரும் பிளெக்சி ஸ்மார்ட் குரோத் ஃபண்ட் அல்லது நிஃப்டி 100 கவனம் செலுத்தும் பிளெக்சி குரோத் ஃபண்ட், உத்தரவாதமான கூடுதல்களின் பாதுகாப்புடன். மேலும் விவரங்களுக்கு உங்கள் ஏஜென்டை தொடர்பு கொள்ளவும் அல்லது www.licindia.com பார்வையிடவும். LIC, ஒவ்வொரு நொடியும் உங்களுடன். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பொருந்தும்.

0: இனியும் நம் கோடி பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் நேய உறவுகளின் விருப்ப பாடலோடு ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. இப்ப இணைப்பில் பாடல் கேட்டிருக்கும் நேயர்
1: கோடை பண்பலை 100.5 அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோவில் நாகமநாயக்கன்பட்டி ராதாமணி சுகுமாரன். படம் 6-60 வரை. பாடல் கண்மணியே காதல் என்பது. நன்றி, வணக்கம்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.

0: இனிவும் நம் கோடை பண்பலை 100.5 நேய உறவுகளின் விருப்ப பாடலோடு ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டிருக்கும் நேயர்
1: கோடை பந்தலைக்கும் தொகுப்பாளர் அவர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா வெங்களூரிலிருந்து மணிமாலா. எனக்கு பிடித்த பாடல் கேளடி கண்மையிலிருந்து மண்ணில் இந்த காதல் பாடலை ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: மணிமாலா கேட்ட பாடல் நமது கோடை பண்பலை 100.5.

நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 944 3888645 2 என்ற எண்

தகவல் தெரிவிக்கவும். எண் மீண்டும் 944-388-6452. அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொது நலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடைப்பண்பலை 100.5.

நேய உறவுகளின் விருப்பப்பாடலோடு கேட்டு ரசித்தோம் நம் கோடை பண்பலையின் நுரப்பிளியனில் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி மீண்டும் மலரும் நாளை இரவு 7 மணிக்கு. நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்த நேயர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் லக்ஷ்மி. நன்றி நேயர்களே.

0: வரும் நிகழ்ச்சி இளமை பேசுகிறது. முன்னதாய செய்தி அறிக்கை.
1: வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுதந்திர தின கொண்டாட்டங்களை சீர்குலைக்க திட்டமிட்டிருந்த ISI ஆதரவிலான தீவிரவாத அமைப்பின் செயலை பாதுகாப்பு படையினர் வெற்றிகரமாக முறியடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இத்தொடர்பாக பாதுகாப்பு படையினர் 14 மாநிலங்களில் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 200 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார். தீவிரவாத செயல்களுக்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளுக்கு எடுத்துக்காட்டாக இது திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட இந்த நடவடிக்கையின் போது ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மின்னணு உதிரி பாகங்கள் திட்டத்தின் கீழ் 31 திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதற்கான ஆணைகளை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு வழங்கினார். இதன் மூலம் 7000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான முதலீடுகள் கிடைக்கும் என்றும் 10000 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தின் போது தேர்வு நடைமுறைகள் குறித்து முழுமையாக தணிக்கை மேற்கொள்ள அமைச்சர் அறிவுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின் போது தேசிய தேர்வு முகமையின் 50% பணியாளர்கள் மாற்றப்பட்டுள்ளதாகவும் 10 தலைமை பொறுப்புகளுக்கு புதியவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்ததாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் மதிப்புமிக்க சொத்தாக ஓய்வூதியதாரர்கள் திகழ்கிறார்கள் என்று பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் அரசு துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுகளை வழங்கி அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான முதன்மை கட்டமைப்பாளர்களாக ஓய்வூதியதாரர்கள் உள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஓய்வூதியதாரர்கள் நலனில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவினை கர்நாடக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இதுதொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. வழக்கின் விசாரணை வரும் 24 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டினால் நடைபெறும் குற்றச் செயல்களை தடுக்க தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஞ்சிபுரம் மாவட்டம் படுநெல்லி கிராமத்தில் கோவில் திருவிழாவின் போது மதுபோதையால் ஏற்பட்ட மோதல் காரணமாக இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மாநிலத்தில் கடந்த 5 போதைப்பொருள் பயன்பாடு காரணமாக குற்றச் செயல்கள் அதிகரித்ததால் கடந்த ஆட்சியை மக்கள் நிராகரித்ததாக அவர் கூறியுள்ளார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக ஆட்சியிலும் இதே நிலை தொடர்வது ஏற்புடையது அல்ல என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வடசென்னை பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்து மீன்வளம் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், கொசஸ்தலை ஆற்றில் டன் கணக்கில் மீன்கள் செத்து மிதந்தது அதிர்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அது தொடர்பான அறிக்கையை பொதுவெளியில் வெளியிட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த செயற்கை பேரிடர் சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 13-21, 21-19 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஷி யு கியூவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் PV சிந்துவும் மகளிர் இரட்டையர் பிரிவில் ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணையும் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கானாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அபி உதய் சௌத்ரி, ஆயுஷ் மக்கீஜா இணை பட்டம் வென்றது. அசர்பைஜான் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் வைதேகி காளிதாசன் வெண்கலப் பதக்கம் வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சிங்ஃபீல்ட் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில்

இந்தியாவின் பிரக்ஞானந்தா தொடர்ந்து இரண்டாவது இடத்தில் உள்ளார். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் தற்போது நடைபெற்று வருகிறது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: உள்ளங்களை உற்சாகப்படுத்தும் கோடை பண்பலை 1.5 இப்போது நாம் கேட்க இளமை பேசுகிறது. இனிய வணக்கம் நேர்களே, வணக்கம் மாணவ கண்மணிகளே. சிறகுகள் இருப்பவர்களுக்கு வானம் எப்போதும் தூரம் இல்லை. நம்பிக்கை இருக்கும் இடத்தில் புதிய பாதை பிறக்கும். தன்னம்பிக்கை எனும் பாதையில் வாழ்க்கை எப்போதுமே அழகான பயணம் என வாழ்த்தி இன்றைய நிகழ்ச்சிக்கு பள்ளி கல்லூரி பயிலும் மாணவ கண்மணிகளை அன்புடன் அழைக்கிறது கோடை பண்பலை 1.5 இளமை பேசுகிறது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் சொல்லுக்குள் சொல் கககபோ அப்படின்னு ரெண்டு விளையாட்டுகள் இருக்கு. இந்த ரெண்டு விளையாட்டுகளை மாணவ கண்மணிகள் சுழற்சி முறையில் விளையாடலாம். நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் கலந்துக்கிட்டதே இல்லை, புதுசாக பேசுகிறோம் அப்படின்ற மாணவ கண்மணிகள் 24, 24, 24 வழக்கமாக பேசக்கூடிய மாணவ கண்மணிகள் 24, 24, 29 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0454 சேர்த்துக்கங்க. உங்களோடு விளையாட காத்திருக்கிறேன். நான் உங்கள் பிரேமா ஜெகன். இப்போ இளமை பேசுகிறதுக்கு வரும் முதல் குட்டிச்செல்லம், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? விட்டு விட்டு கேக்குது நீங்க பேசுறது. புதுக்கோட்டையில இருந்து பேசுறீங்கன்னு கேட்டுச்சு. பேர் என்ன உங்க பேரு?
1: அனு.
0: அனு, அனுஷியா? அனுஸ்ரீ. கொஞ்சம் டவர் இருக்க இடத்துல நின்று பேசுறீங்களா? விட்டு விட்டு கேட்குறனால அப்புறம் தெளிவாக நம்மளால் பேச முடியாது, விளையாட முடியாது, சரிங்களா? டவர் கிடைக்கிற இடத்துல நின்று பேசுங்க. சரிங்க அனுஸ்ரீ, என்ன படிக்கிறீங்க?
1: 7ஆம் வகுப்பு.
0: வீட்டு பாடம்லாம் முடிச்சிட்டிங்களா? அடுத்து என்ன வேலை இருக்கு? என்னம்மா? சாப்பிடணும், தூங்கணும், அப்படியா? சரி, அதுக்கு முன்னாடி விளையாடிட்டு போயிடலாம், அப்படிதானே? சரி, என்ன விளையாட்டு விளையாட போறீங்க? கக போ. ஆனாலும் விட்டு விட்டு தான் கேக்குது. நான் சொல்றது உங்களுக்கு தெளிவா கேக்குதா? சரிம்மா, நீங்க சொல்றதுதான் கேக்கல, கேக்குதுன்றதே கே வரைக்கும் தான் கேக்குது, கே அப்படின்னு. என்ன அனுஸ்ரீ? சரி, விளையாடலாம். ரொம்ப எளிமையான ஒரு வார்த்தை உங்களுக்காக. கான, காகை, காசு, காவை. கண்டுபிடிச்சிட்டீங்களா? கான, காகை, காசு, காவை. என்ன சொல்? என்னம்மா? நகைச்சுவை. அப்படியா? இடையில இச்சு சொல்லாம விட்டுட்டோமா? நகை சுவை அப்படின்னு வந்துருச்சுன்னா இச்சு சொல்லல, நகைச்சுவை. அதனால அழகாக கண்டுபிடிச்சிட்டிங்க அனுஸ்ரீ, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்கள் அடுத்து வரும்போது நல்லா தெளிவான கேட்குற இடத்துல நின்று பேசணும், சரிங்களா? சரிங்க. என்ன பாடல் கேட்கலாம்? உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று சொல்லுங்க, கேட்கலாம். மோனிகா. அப்படியா, கூப்பிடலாமா மோனிகாவை? நன்றிங்க.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: I got many dreams, I don't want just a job. I can be a doctor, I can be an astronaut. I want to be an artist, I want to play football. LIC by my side, I can dream any dream I want.
2: LIC-இன் அமிர்த் பால் பாலிசி மூலம் உங்கள் குழந்தையின் ஒவ்வொரு கனவையும் நனவாக்குங்கள். 18 முதல் 25 வயதுக்குள் முதிர்ச்சி அடைந்த குழந்தைகளுக்கான சிறந்த காப்பீட்டு திட்டம். பாலிசி கால் முழுவதும் அட்ராக்டிவ் கேரண்டியுடன் சேர்ந்து சிங்கிள் அல்லது லிமிடெட் பிரீமியம் பேமெண்ட் செலுத்தும் விருப்பத்தையும் உங்களுக்கு வழங்குகிறது. பாலிசியை வாங்குவதற்கு உங்கள் முகவர் அல்லது அருகிலுள்ள LIC கிளையை தொடர்பு கொள்ளவும். ஆபத்து காரணிகள், விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு விற்பனையை முடிப்பதற்கும் சேல்ஸ் ப்ரோக்கரை கவனமாக படிக்கவும். LIC, இனி ஒவ்வொரு நொடியும் உங்களுடன்.
3: இசை வசந்தமாய் இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் பார்த்தீங்கன்னா 8:14 ஆயிடுச்சு. இன்னைக்கு இளமை பேசுகிறதுல ரெண்டு விளையாட்டுகள், சொல்லுக்குள் சொல், ககபோ. இந்த ரெண்டு விளையாட்டுகளை மாணவ கண்மணிகள் சுழற்சி முறையில விளையாடலாம். இப்போ இணைப்பில் காத்திருக்கும் குட்டி தங்கம், வாங்க. வணக்கம்.
4: வணக்கம் கா.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: சிவகங்கை மாவட்டம் கானடிகாத்தான் ராஜா

0: அண்ணாமலை நகர்லேருந்து அன்புமணி பேசுறேன்.
1: என்ன அன்புமணி, ஒவ்வொரு வார்த்தைக்கு இடையில கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி இருக்கே, எதனால?
0: நிறுத்தி சொல்ல
1: நிறுத்தி நிதானமா பேசணும் அப்படின்றக்காகவா?
0: ஆமாக்கா.
1: ஆமா, ரொம்ப ரொம்ப வருஷமா பேசிட்டு இருக்கீங்க. எத்தனை வருஷம் ஆகுது பண்பலையோட நீங்க பயணிக்கிறது?
0: 8 வருஷம்.
1: இப்ப என்ன படிக்கிறீங்க?
0: 12வது.
1: 12வது. எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கீங்க அன்புமணி கூடை பண்பலையில பேசலாம் விளையாடலாம் அப்படின்னு? எத்தனை நண்பர்களுக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க? உங்களுக்கே ரசிகர் கூட்டம் வந்துருச்சா? பரவாயில்லையே. நிறைய விஷயம் சொல்லி கொடுக்குறீங்க.
0: ஆமாக்கா.
1: உங்களுக்கு இங்க பண்பலையிலே நிறைய ரசிகர்கள் இருக்காங்களே?
0: ஆமாக்கா.
1: ஆமாவா? சரி, உங்க வீட்ல இருக்க மத்த மணிகள் எல்லாம் எப்படி இருக்காங்க?
0: எல்லாம் நல்ல மரியாதைகள்.
1: சரி, கேட்டோம்னு சொல்லுங்க. இப்ப ரொம்ப எளிமையான விளையாட்டு, சொல்லுக்குள் சொல் விளையாட போறோம், சரிங்களா?
0: சரிங்கா.
1: வரி குதிரை பாத்திருக்கீங்களா?
0: எங்க
1: பாத்திருக்கீங்க?
0: காடு
1: போயிருக்கீங்களா? காட்டுக்கு வரி குதிரையெல்லாம் நேராவே பாத்திருக்கீங்களா? வரி குதிரை
0: வருமான்னு
1: தெரியல. சரி, அடுத்து திரை.
0: வரை
1: வரை
0: குறை.
1: குறைக்கும் இந்த ரா வருமானு தெரியல. சரி, அடுத்து குறை சொல்லலாம். அடுத்து ஒன்னே ஒண்ணு விட்டுட்டீங்க. என்னது? வதி சொல்லிட்டீங்களே. வதி சொன்னீங்களே. வரியும் சொல்லிட்டீங்க, வதியும் சொல்லிட்டீங்க. வரை சொல்லியாச்சு, குறை சொல்லியாச்சு, வரிலாம் சொன்னீங்க. அது என்ன ஒரு அந்த விலங்கு பேரை சொல்லவே
0: இல்லை.
1: குதிரை சொல்லவே இல்லை. மற்ற எல்லாமே சொல்லிட்டீங்க. அவ்வளோதான், அதில் அவ்வளோதான் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா?
0: ஆமாக்கா.
1: திக்குன்னு ஒன்று இருக்கு. திக்கு.
0: வகு.
1: வகு இருக்கு. ஆமாம், நிறைய இருக்குன்னு. பரவாயில்ல அன்புமணி, அருமையாக விளையாண்டுட்டீங்க. என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க? ஒரு பாட்டு சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த பாடல். நன்றிங்க.

0: நிறைய திறமைகள்
1: என்றுமே தித்திக்கும் கோடை பன்மலையின் 1.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இளமை பேசுகிறது. நேரம் 8:23. இன்னைக்கு இளமை பேசுகிறதுல சொல்லுக்குள் சொல் ககபோ இந்த ரெண்டு விளையாட்டுகளை மாணவ கண்மணிகள் ரொம்ப சிறப்பாக விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ காத்திருக்கும் குட்டி தங்கம், வாங்க. வணக்கம்.
2: ஹலோ, நான் திருப்பூர் மாவட்டம்
1: முத்தூர்ல இருந்து. துகிலன், எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு வந்து ககக போ அந்த விளையாட்டு, சரிங்களா? ஆவா, ஆன, ஆவி, ஆல். ஆவா, ஆவா, ஆன, ஆவி, ஆல்.
2: வானவில்.
1: வானவில், அழகா கண்டுபிடிச்சிட்டீங்களே. வானவில் எத்தனை கலர் இருக்கும்? வானவில்
2: ஏழு
1: கலர். என்னென்ன கலர் தெரியுமா?
2: மறந்து
1: போச்சா? நாங்க அதை ஈஸியா ஞாபகம் வைக்கிறதுக்கு ஒண்ணு சொல்லியிருந்தமே, அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒண்ணு சொன்னோம். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு முன்னெல்லாம், அது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் எத்தனை கலர் அப்படின்றக்காக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்லையா? விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். விப்ஜிஆர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? விப்ஜிஆர் அப்படின்னா அந்த ஸ்பெல்லிங்கை வச்சு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு கலர் அப்படி.
2: சரிங்க.
1: விஐ பிஒய் பிஜிஒய்ஓஆர்

0: விப்ஜிஆர் அப்படின்னு, விஐபிஜிஒய்ஓஆர். வினா என்ன கலர்? வயலட். ஐனா, ஐனா இண்டிகோன்னு ஒரு கலர் இருக்கும். ஆ இண்டிகோ. பீனா
1: ப்ளூ.
0: ப்ளூ. ஜீனா
1: க்ரீன்.
0: க்ரீன். ஒய்னா
1: எல்லோ.
0: எல்லோ. ஓனா
1: ஆரஞ்சு.
0: ஆரஞ்சு. ஆர் அப்படின்னா
1: ரெட்.
0: ரெட். அதான் இந்த ஏழு கலர் தான் இருக்கும். அதான் விப்ஜிஆர் அப்படி சொல்லுவாங்க. அப்போ எப்போ கேட்டாலும் நீங்கள் ஞாபகமாக சொல்லிடலாம். அனிமேட் என்ன ஈஸியாக சொல்லிடலாம்ல. விப்ஜிஆர்க்கு ஸ்பெல்லிங் தெரியுமா? விஐபிஜிஒய்ஓஆர். ஓகே, மறந்துடாதீங்க. அடுத்தது வரும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை யாராவது கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். சரியா?
1: சரிங்க.
0: சரிங்க துகிலன், இப்போ என்ன பாடல் கேட்கலாம்? உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஒன்று சொல்லுங்க. நீச்சல் தெரியும், அது என்ன எதிர்நீச்சல் தெரியலையா? இப்ப தண்ணி வந்து ஒரு ஒரு பக்கமா அப்படி ஓடும், அதாவது ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல ஓடும் அப்படித்தானே. அதை எதிர்த்து, அது இப்போ வந்து கீழ்ப்பக்கமாக அப்படி போகுதுன்னா அது ஆப்போசிட்டில் நம்ம அப்படி நீந்தி வரும் பார்த்தீங்களா, அந்த மீன்லாம் அப்படி வரும். எல்லா பக்கமும் நீச்சல் அடிக்கும்.
1: சரிங்க்கா.
0: அதை எதிர்த்து அப்படி நீச்சல் அடிக்கிறதா எதிர் நீச்சல். ஒரு திசையில் வரத நம்ம ஆப்போசிட்டாக அந்த திசைக்கு ஆப்போசிட்டாக அப்படி வந்தோம் அப்படின்னா அது எதிர் நீச்சல். சரிங்களா?
1: சரிங்க
0: துக்கிலன், உங்களுக்கான பாடல் கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றிங்க்கா.

0: எங்கேயும் எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலை இன்னொரு புள்ளியாய் இதிலது இளமை பேசுகிறது. நேரம் பார்த்தீங்கன்னா 8:31 ஆயிருச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில மாணவ கண்மணிகள் ரொம்ப சிறப்பா அழகா விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ காத்திருக்கும் குட்டி தங்கம், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நேசவிங்கா.
0: நேசவி, எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஈரோடு மாவட்டம் சாலைபுதூர்ல இருந்து பேசுறேன்.
0: என்ன படிக்கிறீங்க?
1: 6th standard.
0: சரிங்க, அழகா இருக்கு. உங்க பேரு நேசவி. எல்லாத்துலயும் பிரியமா இருப்பீங்களா? அப்படியா? சண்டே எல்லாம் போட மாட்டீங்களா யாரு கூடயும்?
1: சண்டேல போட மாட்டேங்கக்கா, எப்பவுமே.
0: அப்ப உங்க பேருக்கு ஏத்த மாதிரி, பேருக்கு ஏத்த மாதிரி நேசவி. சரிங்க, நீங்க வந்து என்ன விளையாட்டு விளையாடணும்
1: தெரியுமா?
0: சொல்லுக்குள் சொல்.
1: சொல்
0: கண்டுபிடிக்கலாமா? நான் உங்களுக்கு தர சொல் வந்து புகை வண்டி.
1: புகை வண்டி. அதிலிருந்து ஒரு வேர்ட் கிரியேட் பண்ணனும்.
0: ஆமா, கிரியேட் பண்ணனும். ஆனா அதுக்குள்ள இருக்க எழுத்துக்களை வச்சு, புகை வண்டியில என்னென்ன எழுத்துக்கள் இருக்கோ அந்த எழுத்துக்களை மட்டும் வச்சு நீங்க குட்டி குட்டியா வேற சொற்கள் கண்டுபிடிக்கலாம்.
1: புகை.
0: புகை
1: வண்டி.
0: வண்டி.
1: புடி.
0: புடி.
1: பூ.
0: பூ மட்டும் வராதே, நெடில். பூ அப்படின்னா தான் அது ஒரு மலர். புன் சொல்லலாம். வண் வராதே, இந்த வண் வராது. கை சொல்லலாம். இன்னும் ஒரு ரெண்டு சொற்கள் கண்டுபிடிக்கலாம். என்ன கண்டுபிடிக்கலாம்? வடிகை இல்ல, வடி சொல்லலாம். வடி. வேற
1: கைவண்டி.
0: கைவண்டி சொல்லலாம். இன்னும் ஒன்னே ஒன்னு. என்ன கண்டுபிடிக்கலாம்? புகை மாதிரியே வேற என்ன சொல்லலாம்?
1: வகை.
0: வகை அதான், புகை வகை அந்த மாதிரி. எல்லா சொற்களுமே கண்டுபிடிச்சிங்க, அழகாக கண்டுபிடிச்சிட்டிங்க. நேசவி, என்ன பாடல் கேட்கலாம்? உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்க. மக்காமிஷி. அப்படியா? கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டு நீங்க? நல்லா இருக்குமா? சரிங்க, கேட்கலாம். நன்றிங்க.
2: இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன். மாமா, நீ அசி.

0: ராமிஷி.
1: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
2: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
3: இது உங்கள் கோடை பந்தலை 100.5. 100.5 இன்றிரவு 10 மணிக்கு தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியாக நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி புதுக்கோட்டை மாவட்ட நேர்களே உங்களுக்காகத்தான். பள்ளி பயிலும் மாணவ கண்மணிகளின் பங்களிப்பில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் இளமை பேசுகிறது. நேரம் பார்த்தீங்கன்னா 8:39 ஆயிருச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் சொல்லுக்குள் சொல் ககு போ, இந்த ரெண்டு விளையாட்டுகளை மாணவ கண்மணிகள் ரொம்ப சிறப்பாக விளையாடிட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ இணைப்பில் காத்திருக்கும் குட்டி தங்கம், வாங்க. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.

இன்னைக்கு இளமையை பேசுகிறதுல சொல்லுக்குள் சொல் ககபோ அப்படின்னு ரெண்டு விளையாட்டுகள் இருக்கு. இந்த விளையாட்டுகளை விளையாடணும் அப்படின்னா மாணவ கண்மணிகள் 24 24 24 24 24 29 அப்படின்ற எண்களில் வாங்க விளையாடலாம். இப்போ 1:05.

இப்படி சூடு.

0: உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஓயாந்து ஒலித்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இளமை பேசுகிறது. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் குட்டி தங்கம், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: திண்டுக்கல் மாவட்டத்தில்
0: யோக
1: யாழினி.
0: நல்லா படிப்பாங்க. வேற என்ன செய்வாங்க? சொல்லி தருவாங்களா? ஏதாவது சந்தேகம் இருந்தா அதை வந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க. வேற என்ன பண்ணுவாங்க?

0: விளையாடுவோம் மேம்.
1: கூட சேர்ந்து விளையாடுவாங்க. வேற என்ன பண்ணுவாங்க? என்னம்மா? சேர்ந்து உட்காந்து படிப்பீங்க, எழுதுவீங்க, அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வீங்க, அப்படிதானே? எப்பவுமே கூட இருப்பாங்க, அப்படியா? சரி, யாழினி வீடும் உங்கள் வீடும் எவ்வளோ தூரம்? கொஞ்ச தூரம் தான். அடிக்கடி பார்த்துக்கலாமா? பார்த்துக்கலாம். அதனால பக்கத்திலே இருக்கனால நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க உங்களுக்கு, அப்படிதானே? சரிங்க. யோக தர்ஷிகா, என்ன விளையாட்டு விளையாடணும் தெரியுமா? என்ன விளையாட்டு? என்ன விளையாட்டு? இல்லை இல்லையே, கக போ விளையாடலாமா? ரொம்ப ஈஸியா உங்களுக்கு, ரொம்ப எளிமையா, மூணே எழுத்துக்கள் இருக்க மாதிரியான ஒரு சொல் விளையாடலாமா? சானே சார சாம். ம் என்ன நே

0: இல்லாமா ரொம்ப ஈஸியா உங்களுக்கு ரொம்ப எளிமையா மூணே எழுத்துக்கள் இருக்க மாதிரியான ஒரு சொல் இல்லாமா. சானே சார சாம். நேரம் ரொம்ப ஈஸியா கேட்டோமோ அப்படியா, வேற ஏதாவது கேட்கலாமா? சரி. இஹ இஹ நிஹ இப்ஹ புஹ. இஹ நிஹ இப்ஹ புஹ. ஆஹா, கா அடிக்கடி நான் சொன்ன எழுத்து வந்து கா. அந்த காவெல்லாம் விட்டுட்டு முன்னாடி என்ன எழுத்துக்கள்லாம் வருதுன்னு பாருங்க. இஹ நிஹ இப்ஹ புஹ. முதல் எழுத்து என்ன? ரெண்டாவது நிக நிக சொன்னேன், அப்ப ரெண்டாவது எழுத்து நீ. மூணாவது வந்து இப் ஹ இப்பு சொன்னேன், இப் ஹ அப்படின்னா இப்பு மூணாவது எழுத்து. நாலாவது எழுத்து புக, அப்ப என்ன எழுத்து? பூ. அப்ப எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுங்க. இனிப்பு. அழகா விளையாடுறீங்க யோகதர்ஷினி, குட்டி பாப்பாவா இருக்கீங்க, ஆனா ரொம்ப அழகா விளையாடுறீங்க. அடிக்கடி வாங்க, நம்ம பேசலாம் சரிங்களா? சரிங்க. என்ன பாட்டு கேட்கலாம்? உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது சொல்லுங்க. என்னம்மா கேட்கலையே? மஞ்ச மஞ்சன்னு கேக்குது. மஞ்ச பலூனா? மஞ்ச பலூனை பறக்க விட்டுலாமா? வேணுமா இல்ல பறக்க விட்டுலாமா?
1: வேணும்
0: வேணும். சரி பாட்டு கேட்கலாம். நன்றிங்க யுக தர்ஷிகா.

உங்களோட பன்மலை இன்னொரு புள்ளி ஐந்தில் இணைந்திருக்கிறோம். இளமை பேசுகிறதில் இன்னைக்கு நிகழ்ச்சியில சொல்லுக்குள் சொல் கககப்போ அப்படின்னு ரெண்டு விளையாட்டுகளை மாணவ கண்மணிகள் ரொம்ப சிறப்பாக விளையாடிட்டு இருக்காங்க.

0: கோடை பந்தலை இன்னொரு புள்ளி ஐந்திலிது இளமை பேசுகிறது. நேரம் பார்த்தீங்கன்னா இரவு 8:51 ஆயிருச்சு. இப்போ நிகழ்ச்சிக்கு வரும் குட்டி தங்கம், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையிலிருந்து கிளாட்வின் பேசுறேன்.
0: கிளாட்வின், கரெக்டா உங்க பேரு?
1: சரி.
0: என்ன படிக்கிறீங்க கிளாட்வின்? முதல் முறையா ரேடியோல பேசுறீங்க, எப்படி இருக்கு?
1: ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு.
0: பதட்டமாவே இருக்கு, பயமா இருக்கா? பயப்படலாம், வேண்டாம், ஜாலியா பேசுங்க. ஆனா நாளைக்கு போய் சொல்லுவீங்க தானே நான் பேசினேன் அப்படின்னு?
1: ஆமாக்கா, ஸ்கூல்ல சொல்லுவேன்.
0: நண்பர்கள் சொல்லுவீங்க, சொல்லுவீங்க, கூடவே என்ன சொல்லுவீங்க?
1: நீங்களும்
0: முயற்சி செய்யுங்க, பேசுங்க, விளையாடுங்க அப்படி சொல்லுவீங்களா? சரிங்க, ரொம்ப சந்தோஷம் கிளாட்வின். இப்போ என்ன விளையாட்டு விளையாடலாம்னா, சொல்லுக்குள் சொல்.
1: அங்க
0: அப்பா சொல்லி தராங்க அப்படிதானே? அப்பாவெல்லாம் தூரமா போக சொல்லிட்டு நீங்களே யோசித்து சொல்லுங்க, சரிங்களா? தவறா இருந்தாலும் பரவாயில்ல, சரிங்களா? புதை, தையல், புல், மூன்று சொற்கள் சொல்லியிருக்கீங்க. இன்னும் ஒரு ரெண்டு கண்டுபிடிக்கலாம், என்னன்னு பாருங்க. புதையல்,
1: புதையல்,
0: புதையல்,
1: தை,
0: தை. இன்னும் ஒரு சொல் இருக்கு, அந்த தையை மட்டும் விட்டுட்டா என்ன சொல் வரும்னு பாருங்க. புதையல், அதுல வந்து தையை விட்டுட்டோம்னா அறிமுகமாயிருக்கீங்க கோடை பண்பலுக்கு. உங்களுக்கு வாழ்த்துக்கள், ரொம்ப சிறப்பா விளையாண்டீங்க. அடிக்கடி வாங்க, நம்ம பேசலாம், சரிங்களா? சரிங்க, உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஒண்ணு சொல்லுங்க, கேக்கலாம்.
1: நன்றிங்க
0: கிளாட்வின்.
1: சரி, நன்றி.

கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு ரசித்தோம் இளமை பேசுகிறது. மீண்டும் இளமை பேசும் நாளை 8 மணிக்கு. வெற்றி கதவை திறக்கும் சாவி தன்னம்பிக்கையும் தொடர்ந்த முயற்சியும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் பிரேமா ஜெகன். நன்றி நேர்களே. இனி 100.5 இரவு தாலாட்டாய் கொடை தென்றல்.

வானலை இசை தேனலை. இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நம் வசமாகும் வசந்த இசையலைகள் கலைகளை அள்ளி அள்ளி தரும் அன்பினலை, நேயர்களை பாட வைக்கும் நடிக்க வைக்கும் நட்பின் கலையலை. இது நம் உறவுகளை சொல்லி உரிமையுடன் உரையாட வைக்கும் சிறந்த பண்பலை. இது நம் பண்பலை. இது உங்கள் கோடை பண்பலை 100.5. வணக்கங்களுடன், வாழ்த்துக்களுடன், சலீமா ஷாஜஹான்.

வணக்கங்க எல்லாரும், எப்படி இருக்கீங்க? நிழற்படமா, புகைப்படமா, நினைவு படமா, நிகழ்வு படமா, சுயப்படமா, சுலபப்படமா என்று இன்று பல விதங்களில் புகைப்படங்கள் வந்துவிட்டன. ஆனால் இன்றும் எத்தனையோ மனங்கள் தங்களுடைய சிறுவயது ஞாபகத்தை அந்த கருப்பு வெள்ளை புகைப்படங்களில் சேமித்து வைத்திருக்கின்றன. இன்றும் எத்தனையோ மனங்கள் தங்களுடைய முதல் காதலியின் முகத்தை அந்த பள்ளிக்கூட குழு புகைப்படத்தில் தேடிக்கொண்டிருக்கின்றன. இன்றும் எத்தனையோ மனங்கள் தங்களுடைய பெற்றோர்களின் புகைப்படத்தை தங்களது பர்சுக்குள் பாதுகாத்து வைத்திருக்கின்றன. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தங்களது கல்யாண புகைப்படம், காதல் காலத்து புகைப்படம், பிறந்த நாள் புகைப்படம், கல்லூரி காலத்து புகைப்படம் என அத்தனை படங்களையும் ஒரு ஹார்ட் டிஸ்கில் அல்லது சிடியில் பதித்துவிட்டு அது இப்போது வேலை செய்யாத போதும் தூக்கி எறிய மனமின்றி பாதுகாத்து வைத்திருக்கும் மனங்களையும் இந்த வரிசையில் சேர்த்து கொள்ளலாம். இன்றைய கொடைத்தென்றல் நிகழ்ச்சியில் புகைப்படம் பேசும் கதைகளில் அவர்களது கதைகளை கேட்டுக்கொள்ளலாம். இது கோடை பண்பலை 100.5 MHz-இல் யார் புகைப்படம், யாரிடம், எந்த புகைப்படம், என்ன கதை சொல்லும் கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே.

அவள் எடுத்த புகைப்படம் அது. இன்று வரை யாருக்கும் காட்டாமல் அனைவரிடமிருந்தும் பத்திரமாய் பாதுகாத்து வைத்திருக்கிறான் அவன். அவன் இன்னும் காதலன்தான். ஆண்டுகள் ஓடிவிட்டன. அந்த புகைப்படத்திற்கும் அவனது தோற்றத்திற்கும் கிட்டத்தட்ட 12 வித்தியாசங்களை பட்டென கண்டுபிடித்து விடலாம்தான். ஆனாலும் அந்த புகைப்படம் அவனது இளமை காலத்தை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறது. இன்றும் அந்த புகைப்படத்தை எடுத்த தருணம் ஒன்றும் சாதாரண தருணம் அல்ல. அது ஒரு அத்தியாயத்தின் துவக்கம். முதல் முறையாக வெளிநாடு சென்று படிக்க சென்றவனை விமான நிலையத்தில் வைத்து எடுத்த புகைப்படம். அன்று அவள் உடுத்தியிருந்த ஆரஞ்சு நிற சேலை கூட இன்றும் அவன் நினைவில் இருக்கிறது. காதலைத்தான் சொல்லவே இல்லை, ஆனாலும் அது காதல்தான். தன் இதயத்தை பிழிந்து காதல் ரசம் சொட்ட சொட்ட அத்தனை கவிதைகளை அவன் எழுதியிருந்தான். ஆனால் அதில் ஒன்றை கூட அவன் அவளிடம் பகிர்ந்து கொள்ளவே இல்லை. அன்றும் கூட ஒரு கவிதை. விமானம் ஏறியதும் அவனுக்கு தோன்றியது. செல்போனில் எழுதி வைத்துக் கொண்டான். அவள் அனுப்பிய அந்த புகைப்படத்தை பார்த்து சிரித்துக் கொண்டான். ஆனால் அவன் திரும்பி வரும் வரை அவள் காத்திருப்பாளா என்ன? சொல்லவே இல்லையே காதலை, அவன் சொல்லவே இல்லையே. அவளுக்கும் ஒரு புது அத்தியாயம் தொடங்கிவிட்டது. அவள் திருமணம் செய்து கொண்டாள். அவன் மனதிற்குள் கதறி அழுது கொண்டான். வெளிநாட்டில் அழுதது அவளுக்கு கேட்கவே இல்லை. இப்படித்தான் அவனது காதலை அவன் இழந்தான். அதற்கு சாட்சி அந்த புகைப்படம் மட்டுமே. இன்றும் அதை பார்த்து அவன் புன்னகிக்கிறான், பேசுகிறான், சிலாகிக்கிறான், சிரிக்கிறான், காதலிக்கிறான். தன்னை தன் காதலி எடுத்த கடைசி புகைப்படம் அல்லவா அது? அதனால்தான் அதை அவ்வளவு ரகசியமாக வைத்திருக்கிறான். சில புகைப்படங்கள் நினைவுகளை மட்டும் பாதுகாப்பதில்லை, சொல்ல முடியாத காதலையும் முடிவில்லாத வலியையும் தனக்குள் மறைத்து வைத்திருக்கின்றன. இது கோடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் புகைப்படம் பேசும் கதைகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே.

சென்னையில் ஒரு முதியோர் இல்லம். அங்கு பல ஆண்டுகளாக தங்கியிருக்கும் ஒரு வயோதிகருக்கு வயது 78. அவருடைய பெயரையே அவர் மறந்து போகும் அளவுக்கு அவருக்கு அல்சீமர் நோய் முற்றிவிட்டிருந்தது. அவரை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து பார்க்கும் பேத்தி நிலா ஒவ்வொரு வாரமும் பழைய புகைப்பட ஆல்பம் ஒன்றை எடுத்துக் கொண்டு வருவாள். அன்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நிலா தன் கையில் அந்த அடங்காத பழைய ஆல்பத்தை எடுத்துக் கொண்டு வந்து அந்த வயோதிகருக்கு முன்னால் நின்றாள். முதலில் அவருக்கு நிலாவை யார் என்றே தெரியவில்லை. உற்று பார்த்தார், ஆனால் நினைவுக்கு வரவில்லை. நிலாவோ பக்கத்தில் வந்து நின்று, தாத்தா, நான் தான் நிலா வந்திருக்கேன் என்று சொல்லி அவருடைய அந்த குழப்பத்தை தீர்த்து வைத்துவிட்டு அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டாள் அந்த பேத்தி. இதோ பாருங்க தாத்தா, நம்ம குடும்ப ஆல்பம். இங்க பாருங்க அம்மா. ஆ பாட்டி, இங்க பாருங்களேன், நான் குட்டி பாப்பாவா இருந்தப்ப. இது நம்ம காஷ்மீருக்கு போனப்ப எடுத்தது என்று நிலா கை வைத்து காட்டி ஒவ்வொருவரை பற்றியும் எடுத்து சொல்லிக் கொண்டே இருந்தாள். அந்த வயோதிகருக்கு நினைவிற்கு ஏதும் வந்தது போல் தெரியவில்லை. ஆனால் அவருக்கு நிலா உறவுகளை பற்றி சொல்லிக் கொடுக்கும் போது ஒரு மகிழ்ச்சி உண்டானது. நம்ம தனியா இல்ல, நம்ம நினைவுகள் மட்டும்தான் தனியா இருக்கு என்று நம்பினார். சில நொடிகளுக்கு மட்டும்தான் அந்த சந்தோஷமும் நிலைத்திருந்தது. தூரத்தில் ஆடிக்கொண்டிருந்த மாமரத்து கிளையை பார்த்து கொண்டே இருந்தவர் நிலாவை பார்த்து, நீ யாருமா என்று கேட்டார். நிலாவுக்கு பழகி போன அந்த கேள்விகளுக்கு பதிலாக, நான் தான் நிலா, உங்க பேத்தி. இதுதான் நம்ம குடும்ப ஆல்பம். வாங்க, யாரெல்லாம் இந்த புகைப்படங்கள்ல இருக்காங்கன்னு பாக்கலாமா என்று சாதாரணமாக சொன்னாள். அந்த ஞாயிற்றுக்கிழமையும் கிட்டத்தட்ட 5

மூன்று தடவை அந்த புகைப்பட ஆல்பத்தை பார்த்துவிட்டு அதற்கு பிறகுதான் நிலா கிளம்பினாள். அவள் கூடவே அந்த புகைப்பட ஆல்பமும் ஒரு வார இடைவெளி எடுத்தது அவரிடமிருந்து. மீண்டும் அவருடைய பெயர் அவருக்கு மறந்து போனது. அந்த புகைப்பட ஆல்பத்தில் மட்டும் அவருடைய பெயர் மறையாமல் இருந்தது. சண்முகம் இல்ல திருமண விழா என்ற அந்த ஆல்பத்தில் மட்டும் அவருடைய பெயர் நிலைத்திருந்தது, மறந்து போன நினைவுகளின் நிழல்களாக. இது கோடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் புகைப்படம் பேசும் கதைகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே.

அரவிந்திற்கும் மீராவிற்கும் கல்லூரி மாணவர்கள் அனைவரும் ரசிகர்கள். அவர்களுடைய வீடியோஸ் இன்ஸ்டாகிராமில் வந்த உடனேயே எல்லோரும் அதை பார்த்து விடுவார்கள். அவர்களது கல்லூரி மாணவர்கள் மத்தியில் மட்டுமல்ல, பல இந்திய கல்லூரிகளிலும் அவர்கள் பிரபலம். ஒரு நாள் கல்லூரியில் ஆண்டு விழா நடந்து கொண்டிருக்கும் போது வீடியோஸ் எடுத்துக் கொண்டிருந்தனர். கொண்டாட்டம், குதூகலம், கும்மாளம் என்று கல்லூரி வளாகம் முழுக்க அவர்களுடைய வீடியோஸ் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த சந்தோஷமான நாளை நிறைவு செய்தனர். உடனே அந்த வீடியோவை எடிட் செய்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட லைக்ஸும் கமெண்ட்ஸும் உச்சம் தொட்டன. ஆனால் அன்று அவர்களது அந்த லைக்ஸ் பத்தவில்லை போல. நண்பர்கள் அனைவரும் விழா முடிந்து சென்றுவிட்ட பிறகும் அவர்களது கைபேசி புகைப்படங்களை எடுத்துக்கொண்டே இருந்தது. அந்த கல்லூரியின் பெரிய மரத்தடியில் அமர்ந்து இருவரும் புகைப்படங்களை எடுத்து சிரித்து மகிழ்ச்சியாயிருந்தனர். திடீரென்று மீராவின் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தான். எதிர்பாராத அந்த முத்தம் அவளை திடுக்கிட வைத்தது. கைகளை நடுக்கி புகைப்படமாகவும் கிழக்கியது. கொஞ்ச நேரம் ஒரு அமைதி நிலவியது. அதற்கு பிறகு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பின்னர் வீட்டிற்கு திரும்பினர். இருள் சூழ நிலவு வானம் சேர மீரா தன் கைபேசியை எடுத்து அந்த புகைப்படத்தை பார்த்தாள். இளமை ததும்பும் ஒரு காதல் முத்தம் அதில் பதிந்திருந்தது. டெலிட் செய்வதா வேண்டாமா என்ற ஒரு கேள்வி அவள் மனதில் உருண்டு பிறண்டு முன் எழுந்து நிற்க உறங்கியும் போனாள். இரவு கனவிலும் அந்த புகைப்படம் வர மிரண்டு போனாள். எழுந்து அமர்ந்து கைபேசியை கையில் எடுத்து புகைப்படத்தை தேடினாள். டெலிட் செய்யப்பட்ட அந்த புகைப்படம் ரீசைக்கிள் பின்னிலேயே கிடந்தது. அவள் முகத்தில் மீண்டும் ஒரு புன்னகையை ஏற்படுத்தியது அந்த முத்த புகைப்படம். இது கோடை பண்பலை 100.5 MHz கோடை தென்றலில் புகைப்படம் பேசும் கதைகள். இணைந்திருங்கள் நேயர்களே.

0: சுரேஷிற்கும் லலிதாவிற்கும் திருமணமாகி 35 ஆண்டுகள் ஆகிவிட்டன. வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது அவர்களது மகள் தீபா ஒரு பழைய புகைப்பட ஆல்பத்தை எடுத்து பார்த்தாள். அது சுரேஷ் லலிதாவின் திருமண ஆல்பம்.
1: அம்மா, அப்பா, இது உங்க கல்யாண ஆல்பமா? நான் போய் பார்க்கறேன் என்று சொல்லிவிட்டு தூசி படிந்த அந்த சோஃபாவை 2 தட்டு தட்டிவிட்டு அமர்ந்தாள்.
0: முதல் பக்கத்தில் ஒரு சிரிப்பு, அடுத்த பக்கத்தில் பூரிப்பு, 3 பக்கத்தில் ஒரு உவப்பு என்று ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு உணர்வை வெளிப்படுத்தி கொண்டிருந்த இளம் ஜோடிகள்தான் இன்று வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றனவா என்ற பெரும் குழப்பத்திலும் ஒரு சந்தோஷ துள்ளலோடு அந்த ஆல்பத்தை பார்த்து கொண்டிருந்தாள் அவர்களது மகள். மனமேடையில் வெட்கத்துடன் லலிதா அமர்ந்திருக்க புன்னகைத்துக் கொண்டே லலிதாவின் நெற்றியில் குங்குமம் போட்டு வைக்கும் நிகழ்வு ஒரு பெரிய புகைப்படமாக அந்த கரிஷ்மா ஆல்பத்திலிருந்தது தெரிந்தது. அதை காட்டி அந்த மகள் சிரிக்க 35 வருடத்திற்கு பிறகு லலிதாவிற்கு அதே வெட்கம் தொற்றிக் கொண்டது. அந்த திருமண நாள் திரும்ப வந்த உணர்வு மனதில் பற்றிக் கொண்டது. சில திருமண புகைப்படங்கள் ஒரு நாளை மட்டும் பதிவு செய்வதில்லை, ஒரு வாழ்நாளையே நம்பிக்கை சாட்சியாக பதிவு செய்கின்றன. அப்படித்தான் அன்று வீட்டை சுத்தம் செய்ய போய் சுரேஷ் மற்றும் லலிதா தம்பதியினர் தங்கள் நினைவுகளை புதுப்பித்துக் கொண்டனர் புகைப்படத்தின் வழியாக. இது கோடை பண்பலை 100.5 MHz கொடைத்தென்றலில் புகைப்படம் பேசும் கதைகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே.
2: நீயே தான் எனக்கு மனவாட்டி.

தான் எனக்கு மணவாட்டி, என்னை மாலையிட்டு கைப்பிடிக்கும் தீமாட்டி, நானே தான் உனக்கு விழிகாட்டி, என்ப நாடகத்தில் ஆட்டி.

ஸ்ரீகாந்த் ஒரு நாய்க்குட்டி வளர்த்து வந்தான். அவனுக்கு அந்த நாய்க்குட்டி மீது அளவு கடந்த பிரியமிருந்தது. பள்ளிக்கூடம் சென்றுவிட்டு திரும்ப வீட்டிற்கு வரும்போது தெருமுனையில் அந்த நாய்க்குட்டி காத்திருக்கும். அப்படி ஒரு பாசம் அந்த நாய்க்குட்டிக்கு ஸ்ரீகாந்த் மீதும் இருந்தது. ஒருமுறை வீட்டு வாசலில் யாரோ கையில் ரைட்டிங் பேட் எடுத்துக்கொண்டு வந்து நின்றார். ஸ்ரீகாந்தின் அம்மா அவரிடம் என்ன என்று கேட்க, சென்சஸ் எடுக்க வந்திருக்கிறோம், வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறீர்கள் என்று கேட்டார். ஸ்ரீகாந்தின் அம்மா எல்லா விவரங்களையும் சொல்லிக் கொண்டிருந்தார். அதனையெல்லாம் பக்கத்திலிருந்து கேட்டுக்கொண்டே இருந்த ஸ்ரீகாந்த், வீட்டில் செல்லப்பிராணிகள் ஏதாவது வளர்க்கிறீர்களா என்று அவர் கேட்டவுடன், இருக்கு இருக்கு, எங்க வீட்டுல ஒரு நாய்க்குட்டி இருக்குன்னு துள்ளி குதித்துக் கொண்டு உள்ளே ஓடினான். அந்த நாய்க்குட்டி வீட்டின் பின்புறத்தில் விளையாடி கொண்டிருந்தது. அதனை இரண்டு கைகளால் தூக்கிக் கொண்டு வாசலுக்கு வந்தவனுக்கு அங்கு நின்றிருந்த சென்சஸ் எடுத்தவரை காணவில்லை. அம்மாவும் உள்ளே சென்று விட்டார். ஸ்ரீகாந்திற்கு அந்த நாய்க்குட்டியை அவரிடம் காட்டவில்லையே என்ற வருத்தம் மனதில் இருந்தது. வெளியே ஓடினான். அவரை தேடி கண்டுபிடித்து அந்த நாய்க்குட்டியை காட்டிவிட வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. வருத்தப்பட்டு கொண்டே வீட்டிற்குள் வந்தான். அவன் தன் அப்பா வந்தவுடன் அதை பற்றி சொல்ல அவர் அவனை சமாதானம் செய்து அந்த நாய்க்குட்டியை புகைப்படமாக எடுத்து அந்த சென்சஸ் எடுக்க வந்தவருக்கு அனுப்பி வைப்பதாக கூறினார். அதன் பிறகுதான் ஸ்ரீகாந்த் சாப்பிடவே செய்தான். மறுநாள் ஒரு புகைப்படமும் எடுக்கப்பட்டது. அவன் அப்பா அந்த புகை

படத்தை அனுப்பியதாக கூறினார். இன்னொரு புகைப்படத்தை அவனிடம் கொடுத்தார். அவன் அதை வீட்டின் கண்ணாடியின் விளிம்பில் சொருகி வைத்து அழகு பார்த்தான். சென்சஸ் எடுக்க வந்தவரின் பெயரும் தெரியாது, முகவரியும் கிடையாது. ஆனால் ஸ்ரீகாந்த் சில காலங்கள் அவனது அப்பா அந்த புகைப்படத்தை அவருக்கு அனுப்பியதாகவே நினைத்திருந்தான். அந்த வீட்டு கண்ணாடியில் இன்றும் கூட அந்த நாய்க்குட்டியின் புகைப்படம் சொருகியபடியே இருக்கிறது. இது கோடை பண்பலை 100.5 MHz கோடை தென்றலில் புகைப்படம் பேசும் கதைகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே.

ஜோஸ்பின் மேரி. இந்த பெயரை இப்போதெல்லாம் யாருமே பயன்படுத்துவதில்லை. ஆனால் அதற்காக வருத்தப்படப் போவதும் இல்லை என்று அவள் தனது வேலைகளில் மும்முரமாயிருந்தாள். அவளையும் வருத்தப்பட வைக்க அன்று சில நிகழ்வுகள் காத்திருந்தன. அன்று அவள் அந்த வீட்டை காலி செய்து கொண்டிருந்தாள். இன்னும் ஒரு வாரத்தில் வேறு ஒரு புதிய ஊருக்கு செல்ல வேண்டும். புதிய வேலையை தொடங்க வேண்டும். அதற்கு இந்த பழைய வீட்டை காலி செய்ய வேண்டும். அப்படித்தான் அவள் அந்த வீட்டை முழுக்க சுற்றி வந்து கொண்டிருந்தாள். அப்போது ஒரு பழைய புகைப்பட ஆல்பம் சிக்க அதற்குள் என்னென்ன இருக்கின்றன என்று தெரிந்தும் அது அவளை கலங்க வைக்கும் என்று அறிந்தும் அதை திறந்து பார்க்க தொடங்கினாள். சில பக்கங்களை புரட்டி கொண்டிருந்த போது அவளுக்கு அடுத்த பக்கத்தில் என்ன புகைப்படம் வரப்போகிறது என்று புரிந்தது. மனதை திடப்படுத்திக் கொண்டு அந்த பக்கத்தை திருப்பினாள் ஜோஸ்பின் மேரி. தனது ஞானஸ்தான நிகழ்வின் புகைப்படம் அது. அதில் சிரித்த முகத்தோடு ஜோஸ்பனின் தந்தையும் தாயும் நின்றிருந்தார்கள். வெள்ளை உடையில் ஜோஸ்பின் மேரி சிரித்துக் கொண்டிருந்தாள். அந்த சிரிப்பு இன்று இல்லை. ஆனாலும்

அந்த சிரிப்பை பார்த்து அவள் சந்தோஷப்பட்டாள். நினைவுகள் எப்போதும் நம்மை கால பயணம் செய்ய வைத்து விடுகின்றனதானே. ஜோஸ்பினுக்கும் அப்படித்தான். அப்பாவும் அம்மாவும் இறந்து 15 ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஆனால் அந்த புகைப்படத்தை பார்த்தால் நேற்றுதான் எடுத்தது போல இருந்தது. ஏங்க, இன்னும் எவ்வளவு நேரம் தான் தூக்கி வச்சுட்டே நிப்பீங்க, அவளை இறக்கி விடுங்க என்று அன்று அம்மா சொன்னதும், இவ ஏன் பொண்ணு, எவ்வளவு பெரியவளானாலும் எனக்கு குழந்தைதான் என்று அப்பா பதில் சொன்னதும் அவளுக்கு நினைவிற்கு வந்தது. அந்த புகைப்படத்திற்கு பின்னால் அன்பு மகளுக்கு என்று கையெழுத்து போட்டிருந்தார். அதை பார்த்து அவள் கண்கள் கண்ணீர் வடித்தன. அந்த பெற்றோரின் அன்பான வார்த்தைகளை புதிய நகரத்திற்கு செல்லும்போது ஒரு அன்பான வழியனுப்பும் வார்த்தைகளாக எடுத்துக்கொண்டு அந்த வீட்டை காலி செய்தாள் ஜோஸ்பின் மேரி. இங்கு அவளை எல்லோரும் ஜேயம் என்றுதான் கூப்பிடுகிறார்கள். ஆனால் நினைவுகளில் அவளது அப்பாவும் அம்மாவும் ஜோஸ்பின் மேரி என்று அழைக்க அந்த வீட்டை திரும்பி பார்த்துவிட்டு புறப்பட்டாள் அவள். இது கோடை பண்பலை 100.5 MHz கோடை தென்றலில் புகைப்படம் பேசும் கதைகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே.

ஆதித்யா ஒரு புகைப்படக் கலைஞன். ஒரு நாள் இரவு நகரத்தின் பழைய பாலத்திற்கு அருகே சூரிய அஸ்தமனத்தை புகைப்படமாக

எடுத்துக் கொண்டிருந்தான். மறுநாள் காலையில் அந்த புகைப்படங்களை நெகட்டிவ் எடுத்துக் கொண்டிருந்தான். அப்போது பரபரப்பான நகரம் மாறிக்கொண்டிருந்தது. அவனது ஸ்டுடியோ மட்டும் இருள் கொண்டு இருந்தது. அன்று ஸ்டுடியோ வாசலில் 4-5 போலீசார் வந்து விசாரித்துக் கொண்டிருந்தனர். ஆதித்யாவை விசாரிக்க வந்தவர்கள் முதல் நாள் இரவு அந்த பழைய பாலத்தில் என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று விசாரித்தனர். தான் சூரியன் மறையும் புகைப்படத்தை எடுத்துக் கொண்டிருந்ததாக அவன் சொல்லி வழி அனுப்பி வைத்தான். ஆனாலும் அவனுக்கு ஒரு குழப்பம். ஏன் இதை போலீசார் விசாரிக்க வந்திருந்தனர் என்று யோசித்துக் கொண்டே உள்ளே சென்றான். போலீசார் எதையும் முழுமையாக சொல்லவில்லை. ஆனால் ஏதோ

திரும்பி பார்த்தனர். புகைப்படம் தன் கடமையை செய்துவிட்டது. இனி சட்டம் தன் கடமையை செய்யும். இது கோடை பண்பலை 100.5 MHz கொடைத்தென்றலில் புகைப்படம் பேசும் கதைகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே.

கடைசி நாள். நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டிருந்தனர். நிறைய பேசி, நிறைய சிரித்து, பாடி ஆடி அழுது அந்த கூட்டம் கலைந்தது. ஸ்வேதாவும் சூர்யாவும் அமைதியாக அமர்ந்திருந்தனர். ஸ்வேதா திடீரென எழுந்து வந்து சூர்யாவிடம், நம்ம ரெண்டு பேரும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா என்று கேட்டாள். அவனுக்கு இதயம் படபடத்தது. ஒரு வழியாக திடப்படுத்திக் கொண்டு எழுந்து நின்று புகைப்படம் ஒன்றை எடுத்துக்கொண்டான். இதை கண்டிப்பா பத்திரமா வச்சுக்கோ என்று சொல்லிவிட்டு ஸ்வேதா சென்று விட்டாள். சூர்யா அந்த புகைப்படத்தை பல ஆண்டுகள் பாதுகாப்பாக வைத்திருந்தான். ஒரு நல்ல வேளையில் பல ஆண்டுகளாக வேலை செய்து தன் குடும்பத்தை முன்னேற்றினான். அவ்வப்போது அந்த பழைய புகைப்படத்தை அவன் எடுத்து பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு கண்கள் கலங்கும், மனம் ஏங்கும். மீண்டும் ஸ்வேதாவை பார்த்து விட மாட்டோமா என்று நினைப்பான். ஆனால் அவனுக்கு அவள் எங்கு இருக்கின்றாள் என்று கூட தெரியாது. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் அந்த ஒரு புகைப்படம் மட்டும்தான். சொல்லாத காதலின் ஒரே சாட்சி அந்த புகைப்படம் மட்டும்தான். இது கோடை பண்பலை 100.5 MHz கோடை தென்றலில் புகைப்படம் பேசும் கதைகள்.

சூர்யா ஒரு அமைதியான கல்லூரி மாணவன். அவனுக்கு படிப்புதான் முக்கியம். ஏனென்றால் அவன் குடும்பத்தின் சூழ்நிலை அப்படிப்பட்டது. தன்னுடைய வகுப்பில் ஒரு சிறப்பான மாணவனாக வரவேண்டும் என்பதுதான் அவனுடைய ஒரே லட்சியம். ஒரு வேலை வாங்கிவிட்டால் போதும், தன் குடும்பத்தை முன்னேற்றிவிடலாம் என்று நினைத்துக் கொண்டு படித்துக் கொண்டே இருந்தான். ஆனாலும் அவனது மனதிலும் ஒரு காதல் மலர்ந்திருந்தது. அவள் பெயர் ஸ்வேதா. அவன் கல்லூரிக்கு வரும் பேருந்தில்தான் அவளும் கல்லூரிக்கு வருவாள். அவளுக்கும் அவன் மீது ஒரு அன்பு உண்டு. இந்த காதல் பற்றி யாருக்கும் தெரியாது. நண்பர்கள் யாருக்கும் தெரியாத அளவுக்கு அமைதியான ஒரு காதலாக இருந்தது அவர்களது காதல். அன்று கல்லூரியின்

புகைப்படங்கள் நட்பை பகிரும், புகைப்படங்கள் பிரித்து கொல்லும், புகைப்படங்கள் நினைவுகளை தேடும். இப்படி புகைப்படங்கள் எத்தனை எத்தனையோ கதைகளை சொல்ல அத்தனை அத்தனை கதைகளையும் கேட்டுக்கொண்டோம் அல்லவா? உங்களுடைய எந்த புகைப்படம் இப்போது என்ன கதை சொல்கிறது? அந்த பழைய ஆல்பத்தை புரட்டி பார்க்கலாமா? நேயர்கள், இதுவரை கேட்டது கோடை பன்மலை 100.5 MHz-ன் கொடை தென்றலில் புகைப்படம் பேசும் கதைகள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை புகைப்படங்கள் பதுக்கி வைத்த காதல் தருணங்களோடும், நிழற்படங்கள் நிறைத்து வைத்த உறவின் கதைகளோடும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சலீமா ஷாஜஹான். இரவு வணக்கங்கள் நேயர்களே.

0: எங்கேயும் எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலை நொறுபள்ளி ஐந்தில் இப்போது தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியாக நினைவே சுகம். மீண்டும் இனிய இரவு வணக்கம் நேர்களே. நினைவுகள் வாழ்வின் மறக்க முடியாத அழகான புத்தகம். கடந்து போன நாட்கள் திரும்ப வருவதில்லை, ஆனால் அவை தந்த நினைவுகள் மட்டும் இதயத்தை விட்டு போவதில்லை. நினைவின் வாசம் வீசும் இனிய மெட்டுகளோடு இணைந்து ரசிப்போம் கோடை பந்தலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி வரலாறு பேசும் கோட்டைகளும், கலை பேசும் கோவில்களும், கல்வெட்டுகள் சொல்லும் கதைகளும், இயற்கை வழங்கும் வளங்களும் இவை அனைத்தும் தன்னகத்தை கொண்ட மாவட்டம். சித்தன்னவாசல், குடுமியான்மலை, திருமயம் கோட்டை, நார்த்தாமலை, கொடும்பாளூர் மூவர் கோவில் இது போன்ற சிறப்பு வாய்ந்த இடங்களில் அமைய பெற்ற மாவட்டமான புதுக்கோட்டை மாவட்ட நேர்களே உங்களுக்காகத்தான். புதுக்கோட்டை மாவட்ட நேர்கள் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள 24 24 24 24 24 26 24 24 29 என்ற எண்களில் வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2. நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை தர காத்திருக்கிறேன். நான் உங்கள் பிரேமா ஜெகன். நிகழ்ச்சிக்கு வரும் முதல் நேயர், வாங்க வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கும், ஆனா நீங்க பேசுறது எனக்கு விட்டு விட்டு கேக்குது. புதுக்கோட்டையில இருந்து பழனியாயம்மா தானே உங்க குரல்? சரிங்க சரிங்க, உங்க குரலை கேட்டு கண்டுபிடிச்சாச்சு. என்ன பாடல் கேக்கலாம்?
1: எனக்கு
0: பாசமுள்ள பாண்டியரி பாடல் கேக்கலாமா? நன்றிங்கம்மா.

0: இசை வசந்தமாய் இது உங்கள் கோடை பந்தலை 100.5. நேரம் இரவு 10:09. புதுக்கோட்டை மாவட்ட நேர்களுக்காக இன்றைய நினைவே சுகம் காத்திருக்கும் அன்புள்ளம், வாங்க வணக்கம்.
1: இரவு நேரங்களில் இனிய கானங்களை இசைத்துக் கொண்டிருக்கும் அன்பு பண்பலை 100.5 இனிய இரவு வணக்கம் மேடம்.
0: பேர் சொல்லுங்கய்யா.
1: புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் ஆண்டனி சாலமுத்தாசன். வணக்கம், நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: பாடம் வந்து மருது பாண்டி, அதுல இருந்து ஆதாமும் ஏவாளும் போல அப்படிங்கிற பாடல் வந்து எல்லாருக்காகவும் பாடுங்க.
0: சரிங்க, எல்லாருக்காகவும் கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றி மேடம்.

0: என்றுமே தித்திக்கும் கோடை பன்மலையின் 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களுக்காக காத்திருக்கும் இனிய நேயர் வாங்க வணக்கம்.
1: எங்களின் செவிகளுக்கு இனிய காணங்களையும் வழங்கும் கோடை பன்மலை வானொலிக்கும் எங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி பெருமஜகன் அவர்களுக்கும் இனிய இறைவனம் கூறுவது. புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் இருந்து ராஜா வெங்கடேஷ். நலமா இருக்கலாம் மேடம்?
0: ரொம்ப நல்லா இருக்கோங்க. யா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் மேம், நலமா இருக்கேன் மேம்.
0: சரிங்க, இந்நேரத்துல என்ன பாடல் கேட்கலாம்
1: மேடம்? ஜென்டில்மேன் படத்திலிருந்து வீட்டு தோட்டத்தில்
0: எல்லாருக்காகவும் கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றி மேடம், நன்றி.

0: நீங்கள் உங்கள் இதயங்களை விரடி கொண்டிருப்பது கூடை பண்பலை 100.5. நேரம் இரவு 10:19. புதுக்கோட்டை மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் இடம் தரும் இனிய பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது 100.5. காத்திருக்கும் அன்புள்ளம், வாங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கங்க. சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: தளபதி படத்திலிருந்து
0: பாடல். உங்களுக்காக நன்றிங்கம்மா.

0: எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலை 1.5 மனமயங்கி ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களுக்காக காத்திருக்கும் இனிய உள்ளம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க. ஐயா சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்? நீலவான ஓடையில் கேட்கலாமா? நன்றிங்க ஐயா.

0: உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஓயாது ஒலித்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. நேரம் இரவு 10:32. புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களுக்காக இன்றைய நினைவே சுகம் காத்திருக்கும் அன்பு நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம், இனிய இரவு. வணக்கம்.
0: வணக்கம்மா, பேர் சொல்லுங்க.
1: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கோங்கம்மா. உங்க பேரு?
1: புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியிலேருந்து மீனா பிரியா பேசுகிறேன் மேம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: பூந்தோட்ட காவல்காரர்லேருந்து அடிக்கான கருங்குயில்.
0: பாடல் கேட்கலாம். நன்றிங்கம்மா.
1: நன்றி மேடம்.

0: பார்க்க போறேன். இடைவிடா இசைமழை கோடை பன்மலை 100.5. நேரம் 10:38. புதுக்கோட்டை மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் நினைவே சுகம். காத்திருக்கும் இனிய நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் பிரேமா மரத்துக்கு. வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
1: புதுக்கோட்டை மாவட்டம்.
0: ஐயா சொல்லுங்க, என்ன பாட்டு?
1: முள்ளும்பலம் பட்டிலிருந்து செந்தாள மூவி.
0: பாடல் கேட்கலாங்கய்யா. நன்றிங்க.
1: ரொம்ப நன்றி.

0: இசையால் உங்கள் செவிகளுக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. நேரம் 10:43. புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களுக்காக இன்றைய நிகழ்ச்சி காத்திருக்கும் இனிய நேயர், வாங்க வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா.
1: புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாய்
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: முதல்வன் படத்துல வந்து குறுக்கு சிறுத்தை வழி, அந்த பாட்டு கொடுங்க.
0: சரிங்க, கேட்கலாங்க ஐயா. நன்றிங்க.
1: கேட்கலாம். நன்றிமா.

0: நேரம் இரவு 10:50. கோடை பன்மலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நினைவே சுகம். காத்திருக்கும் அன்புள்ளம், வாங்க வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம் மேடம். நல்லா இருக்கலாம் மேடம்.
0: நல்லா இருக்கோங்கய்யா, பேர் சொல்லுங்க.
1: நான் புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் மெக்கானிக் சக்தி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: இரவு நேரத்தில் கோடை எஃப்எம் மூலமாக இந்த ரயில்வே கேட்டை, பகவதிபுரம் ரயில்வே கேட்டை திறந்து விடுங்கள். செவ்வரி தோட்டத்தில் இந்த பாடல் அனைவருக்காகவும்
0: எல்லாருக்காகவும் கேட்கலாங்கய்யா. நன்றிங்க.
1: நன்றி நன்றி மேடம்.

0: அரசு.
1: கோடை பன்மலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சிக்கு வரும் நிறைவான நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
2: முருகேஸ்வரன், கல்லூர், புதுக்கோட்டை மாவட்டம்.
1: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்?
2: பிரியாங்கிற படத்துல என்னுயிர் நீங்க தானே அந்த
1: பாடல் உங்களுக்காக 100.5. நன்றிங்க.
2: ரொம்ப நன்றிங்க.
1: 100.5 இதுவரை புதுக்கோட்டை மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் கேட்டு ரசித்தோம் நினைவே சுகம். மீண்டும் நினைவே சுகம் கேட்கலாம் நாளை 10 எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க இனிய இசை அள்ளித்தரும் கோடை பன்மலை 100.5 இணைந்தே இருங்கள். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் பிரேமா ஜெகன். நன்றி நேர்களே. ஒலிக்கும் பாடலை தொடர்ந்து கேட்கலாம் இடைவிடா பாடல்களோடு இரவு சிறகு.

வானில் உலாவும் நிலவு மறைந்து பிறையென வளர்ந்து கொண்டிருக்க, இருளில் ஒளிரும் நட்சத்திரங்கள் என அழகான இரவை இடைவிடா இனிசை மெட்டுகளோடு இணைத்து ரசிப்போம். கோடை பண்பலையின் 105 இரவு சிறகோடு உங்களுடன் லக்ஷ்மி.

இதுவரை கேட்டு மகிழ்ந்தோம். இரவு பொழுதோடு கோடை பண்மலையின் 105 இரவு சிறகு நிகழ்ச்சியில் எங்களோடு பயணித்த நேச உறவுகளுக்கு நன்றிகளும் வாழ்த்துகளும் கூறி விடைபெறுகிறோம். நன்றி நேர்களே. நம் இனிய கோடை பண்மலையின் 105 நாளை வளம் வர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள். நாளை காலை 5 மணிக்கு அருள் மாலை 5:55 நமது இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல், இதில் பொதுமறை பொழிவு இடம்பெறும். 6:25 ஆலய உலா. காலை 6:30 அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் வசந்த விடியல், இதில் சேவை செய்திகள், கோவில் விழா தகவல்கள் இடம்பெறும். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். 7 மணிக்கு சுகமான காலை. 7:20 பாட்டும் பதமும். 7:30 கேட்கலாம் சுகமான காலை. 7:35 புமெக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார். 7:45 பிருத்திவி விமன்ஸ் இன்னர்வேரின் இஞ்சு அஞ்சு. காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களுக்காக. 8:05 புமெக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 கேட்கலாம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் ட்ரீப்ஸின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இஞ்சு ஒரு தகவல். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வானவில். இன்றைய தலைப்பு குரலின் குரல். 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் கலையும் கானமும். 11 மணிக்கு பாட்டு பட்டாளம். 12 மணிக்கு மகளிர் நேரம் படித்ததில் பிடித்தது. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீனவழி. பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2 மணிக்கு வெஞ்சார் வந்தார் சிறப்பு விருந்தினர் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன் அவர்கள். 3 மணிக்கு உயிரெழுத்து மதுரை வில்லாபுரம் சகிலாமேரி அவர்களின் தெரிவில். 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும். மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வண்ணத்தூரிகை சினிமா கொட்டகையாக. 4:30 கேட்கலாம் புமெக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள், குமாரபாளையம் ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் சினிமா கொட்டகை. மாலை 5 மணிக்கு காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் இடைக்கால இன்னிசை மெட்டுகளோடு சித்திர செவ்வானம். 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் ட்ரீப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். 6 மணிக்கு கதம்ப மலர்கள். 6:05 புமெக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள். 7:00 நேய உறவுகளின் விருப்ப பாடலோடு ஆசையில் ஒரு குக்கு. 7:30 சொந்த பந்தம். 7:55 சேவை செய்திகள். 8:00 இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக. 9:00

0: கொடைத்தெஞ்சல் 10 மணிக்கு நினைவே சுகம் கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களுடன். 11 மணிக்கு இடைவிடா இன்னிசை கீதங்களோடு இரவு சிறகு. இவையாவும் நமது கொடை பண்பலை 100.5 நாளை வளம் வர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள்.
1: புதுமறை பொழிவு அதிகாரம் நலம் புனைந்து உரைத்தல் குறள் எண் 111.

0: அனிச்சமே வாழ்க. பூக்களில் நல்ல மென்மைத்தன்மை பெற்றிருக்கிறாய் நீ. எனினும் நான் விரும்பும் என்னவளோ உன்னைவிட மென்மையான தன்மை உடையவள். குறள் எண் 1111 அதிகாரம் நலம் புனைந்துரைத்தல்.
1: நன்னீரை வாழி அனிச்சமே நின்னினும் மென்னீரள் யாம் வீழ்பவள்.
0: அனிச்சமே வாழ்க. பூக்களில் நல்ல மென்மைத்தன்மை பெற்றிருக்கிறாய் நீ. எனினும் நான் விரும்பும் என்னவளோ உன்னைவிட மென்மையான தன்மை உடையவள். குறள் எண் 1111 அதிகாரம் நலம் புனைந்துரைத்தல்.
2: நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் கேட்கலாம் அதிகாலை 4:51 நமது வளமையான அலைவரிசை கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புலர்ந்துள்ள புத்தம் புதிய காலை பொழுது அனைவருக்கும் இன்பத்தை மட்டுமே வாரி வழங்கிடும் எனும் வாழ்த்தொழியோடு கானம் பாடும் காற்றின் முகவரி 100.5 MHz கொடைக்கானலின் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே தொடங்குகின்றன. நேயர்கள், இப்பொழுது முதல் நள்ளிரவு 12 மணி வரை எமது நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க அன்போடு அழைக்கின்றோம். இன்று சகவரிடம் 1948 சிராவண மாதம் 27ஆம் தேதி பிரபவ ஆண்டு, ஆவணி திங்கள் 1ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆகஸ்ட் 18 2026 செவ்வாய்க்கிழமை. நேரம் காலை 4:57.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் காலை 5:01. ஆன்மீக நிலையில் முன்னேற்றம் அடையும் பொழுது எல்லோருக்கும் தசவித நாதம் எனும் நிலையை அடைவார்களாம். அப்போது நம்முள் 10 ஒலிகள் கேட்கத் தொடங்குமாம். அவ்வொலிகள் மத்தளம், பறை, பேரிகை, துந்துபி என பல்வேறு இசைக்கருவிகளின் ஒளியைப் போலவே, அதாவது இசையைப் போலவே இருக்குமாம். ஆக இறையை உணர இசை துணையாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் உள்ளே ஒலிக்கும் ஓசையை இசைக்கருவியாக ஆக்கினார்கள் முன்னோர்கள் என சொல்கிறார்கள். வெளியே எழுப்பப்படும் இசை உள்ளே கேட்டால் ஆன்மீகத்தின் உயர் நிலையை அடைந்து விட்டோம் என சொல்லலாம். எப்படியாயினும் இசை இறைமை இயற்கை, இசை இறைமை இயற்கை என அனைத்தும் ஒன்றே. அந்த பரம் பொருளை அதன் இன்னொரு வடிவான இசை கொண்டு வழிபடத் தொடங்குகிறது கொடை பண்பலை 100.5 MHz அருள் மாலை.

கொடை பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸில் அருள் மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். முதலில் கீழ்ப்படிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும், பின்பு கட்டளையிடும் பதவி தானாகவே வந்து சேரும் என்கிறார் சுவாமி விவேகானந்தர்.

நேரம் 5:31 கொடை பண்பலை 100.5 MHz அருள் மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மனிதன் பசி நோய் எதிரி என பலவற்றோடு போராடினாலும் அறியாமை என்கிற அஞ்ஞானத்தோடு போராடுவதே சிறந்த போராட்டம் என சொல்லியிருக்கிறார் சுவாமி.